0: இணைந்திருந்தீர்கள். நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அத்தனை நேருள்ளங்களுக்கு நன்றிகள். இன்றைய நிகழ்ச்சியிலே நம்பி கரண், இதயன், செல்வி, சிவாஜினி, சத்யன், குமார் மற்றும் பவான், திலகவதி, சுதா, மதன், நிஷா, சிவபாலன், தேவன், தேவகுமார், ரமேஷ், அதேபோல் நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்ட செல்வி, சத்யன், எஸ்டி குமார், சாரா, குரு, ராஜன், இப்படி பல நேர்களும் இணைந்து கொண்டார்கள். அத்தனை நேர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றிகளை. முருகன் இணைந்து கொண்டார், அதேபோல் சாந்தி இணைந்து கொண்டார், இவர்களுடன் குயின்சன், இப்படி பல நேர்கள் இணைந்து கொண்டார்கள், தேவன் இணைந்து கொண்டார். பல நேர்களுக்கும் இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். யாராவது பெயர்களை தவற விட்டிருந்தால் அவர்கள் அதை பொறுத்தரல வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அத்தனை நேர்களுக்கு நன்றிகள். நேர்களை தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர், ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது? நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677, 289-200-4677, vkrh.com.

நேர்களை, இன்றைய நட்சத்திரமாக இன்று ஜொலிக்க இருப்பவர் இன்று பிறந்தநாள் காணுகின்ற மிக பிரபலமான ஒரு இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார். கே எஸ் ரவிக்குமாரின் இயக்கத்தில் பல திரைப்படங்கள் வெளிவந்திருக்கின்றன. புரியாத புதிர் திரைப்படத்தின் மூலம் 1990 தமிழ் திரையுலகத்தில் காலடி எடுத்து வைத்தவர் கே எஸ் ரவிக்குமார். பல வெற்றி படங்களை தந்தவர். கே எஸ் ரவிக்குமாரின் திரைப்படங்கள் என்றால் கொஞ்சம் பட்ஜெட் அதிகம் செலவிடுகின்ற திரைப்படம் என்ற பெயரை பெற்றது. இவர் 1958 May 30 பிறந்தவர். ஒரு மிகச்சிறந்த இயக்குனர், அது மட்டுமல்ல பிற்காலத்தில் தயாரிப்பாளராகவும் தன்னை மாற்றிக்கொண்டவர். தெலுங்கு, தமிழ் மற்றும் பல்வேறு மொழி படங்களை தயாரித்து அவற்றின் மூலம் பல தமிழ் திரையுலகத்தின் வெற்றி திரைப்படங்களை தந்தவர். பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரராக இருந்தவர். தமிழ்நாடு அரசாங்கத்தின் விருதை பெற்றவர். அது மட்டுமல்ல ஃபிலிம்பேயர் விருதையும் பெற்றிருக்கக்கூடிய கே எஸ் ரவிக்குமார் பல்வேறு விதமான இயக்குனர்களுக்கு உதவி இயக்குனராக ஆரம்ப காலங்களில் கடமையாற்றியவர். அது பாரதி ராஜாவாக இருக்கலாம், விக்ரமனாக இருக்கலாம், அதேபோல் ராமதாஸ், நாகேஷ், ராமராஜன், கே ரங்கராஜ், இப்படி பலருடன் இவர் ஆரம்ப காலங்களில் ஆர்.பி. சௌத்ரி, அண்மையில் வாகன விபத்தில் காலமான ஆர்.பி. சௌத்ரி சூப்பர்ஹிட் ஃபிலிம்ஸ் இயக்குனர், இவர்களுடன் எல்லாம் கடமையாற்றிய பெருமை இவருக்கு இருக்கின்றது. புது வசந்தம் திரைப்படத்தில் விக்ரமுடன் இணைந்து இவர் கடமையாற்றியிருக்கின்றார். இப்படி பல திரைப்படங்கள் மூலம் தனது வாழ்க்கையை ஆரம்பித்த கே எஸ் ரவிக்குமார் தயாரித்த இயக்கிய முதலாவது திரைப்படம் என்ற பெருமை, அவர் தனது தான் தனியே நின்று இயக்கிய திரைப்படம் என்ற பெருமை புரியாத புது திரைப்படத்துக்கு இருக்கின்றது. ரகுவரன், ரேகா, ரகுமான் போன்ற பல நடிகர்கள் நடிப்பில், ரமேஷ் அரவிந்த் போன்றவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம், அது உண்மையில் ஒரு புரியாத புதிர் தான் அந்த திரைப்படம். இப்படி பல ஒரு கிரைம் திரைப்படம், இப்படி பலரது நடிப்பில் வெளிவந்த அந்த திரைப்படத்தை தொடர்ந்து பல்வேறு திரைப்படங்களில் பல முயற்சிகளை மேற்கொண்டார். குறிப்பாக இவர் சேரன் பாண்டியன் திரைப்படத்தை 1991 இயக்கினார். அது ஓரளவு சேரன் பாண்டியன் என்ற திரைப்படம் தமிழ் திரையுலகத்தில் பேசப்பட தொடங்கியது. குறிப்பாக கே எஸ் ரவிக்குமாரது இயக்கத்தில் விஜயகுமார், சரத்குமார், ஆனந்த் பாபு ஆகியோரது நடிப்பில் அது வெளிவந்தது. உண்மையில் கே எஸ் ரவிக்குமாரை தமிழ் திரையுலகம் ஒருமுறை திரும்பி பார்க்க வைத்த திரைப்படம் என்ற பெருமை நாட்டாமை திரைப்படத்தை சாருகின்றது. 1994 வெளிவந்தது நாட்டாமை திரைப்படம். அதிலும் சரத்குமார், மீனா, குஷ்பு ஆகியோர் நடித்திருந்தார்கள். இந்த நாட்டாமை திரைப்படத்தை கே எஸ் ரவிக்குமார் இயக்க அதை ஆர்.பி. சௌத்ரி சூப்பர்ஹிட் ஃபிலிம்ஸ் தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரி தயாரித்திருந்தார். இவர் தயாரிப்பில் இந்த திரைப்படத்தை சிற்பி இசையமைப்பில் வெளிவந்திருந்தார். பல நல்ல பாடல்களை கொண்டிருக்கக்கூடிய நாட்டாமை திரைப்படத்தில் மிக பிரபலமாக ஒரு பாட, அது மீனா பொண்ணாக இருக்கலாம், கொட்டப்பாக்கும் கொழுந்து வெத்திலேயுமாக இருக்கலாம், இப்படி பல பாடல்கள் இன்று வரை ஒரு ஜனரஞ்சக பாடலாக இருக்கின்றன. இப்பொழுது கே எஸ் ரவிக்குமாரை இன்றைய நட்சத்திரமாக கொண்டு வந்திருக்கின்றோம். இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியில் இரண்டு மிக பிரபலமானவர்கள் போட்டியிட இருக்கின்றார்கள். இந்த இரண்டு பிரபலங்களும் வருகின்ற ஜூன் மாதத்தில் தமது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பிரபலங்கள். எதிரும் புதிருமானவர்கள் இருவரும் ஆரம்ப காலங்களில் ஒன்றாக பல திரைப்படங்களில் பணியாற்றினாலும் பிற்காலத்தில் ஏ.ஆர். ரஹ்மானின் வருகை இவர்களுக்கிடையில் மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தியது. குறிப்பாக உங்கள் எல்லோருக்கும் தெரியும் மிகப்பெரிய இயக்குனர் என்ற பெருமையை பெற்ற மணிரத்னம், அதேபோல் தமிழ் திரையுலகத்தின் ஜம்பவான், இசை உலகின் ஜம்பவானாக இருக்கக்கூடிய ராகதேவன், இசைஞானி சிம்பனி தந்த இசைஞானி இளையராஜா, சில வேளைகளில் இருவருக்கும் இடையிலான அந்த போட்டி தான் இன்று இவர்களை நாங்கள் போட்டியில் கொண்டு வருவதற்கு காரணமாக அமைந்ததோ தெரியவில்லை. இன்று இசைஞானி இளையராஜா மற்றும் இயக்குனர் மணிரத்னம் இருவரும் போட்டியிட இருக்கின்றார்கள். இசைஞானி இளையராஜாவை எல்லோருக்கும் பிடிக்கலாம், சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அதேபோல் மணிரத்னத்தை எல்லோருக்கும் பிடிக்கலாம், சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆகவே யாருக்கும் உங்களது வாக்குகள், யாரை வெற்றி பெற வைக்கப் போகிறீர்கள் என்பதை பொறுத்து அடுத்த வாரம் இன்றைய நட்சத்திரமாக இவர்கள் ஜொலிக்க இருக்கின்றார்கள். இருவரும் அடுத்த மாதம் பிறந்தநாளை கொண்டாடுகின்றார்கள் என்பதனால் அதில் மாற்றமில்லை. ஆகவே யார் வெற்றி பெறப் போகின்றார்கள் என்பது
நேர்களது வாக்கில் இருக்கின்றது, பொறுத்திருந்து.

0: கிச்சன ஓட்டலூ மக்களின் மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாடு இப்பொழுது ஸ்காப்ரூவில் சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரூ, 4169993. இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ்சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit.
2: Everything okay? No problem and dinam.
3: Bar kalamu closing da tadikira nadik.
4: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
2: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
3: செல்லம் இல்லடா, செல்வம்.
2: சரி சரி.
5: நேர்கள் இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் அந்த ஒளித்தோ. இந்த பாடல் ஆர்வி சௌத்ரியின் தயாரிப்பில், கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில், சௌந்தர்யனது இசை, SPB குரலில் அருமையான பாடல் ஒலிக்க கேட்டீர்கள். நேர்களே, இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் பிரபல இயக்குனர் KS ரவிக்குமார். இப்பொழுது நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் இரண்டு துருவங்களை போட்டிக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். மிகப்பெரிய துருவங்கள், இரண்டு துருவங்கள், மணிரத்னம் மற்றும் இசைஞானி இளையராஜா. ஆரம்ப காலத்தில் இவர்கள் இருவரும் இணைந்து பல திரைப்படங்களில் பணியாற்றினார்கள். ஆரம்ப காலத்தில் மணிரத்னம் பல திரைப்படங்களை இயக்கினார். குறிப்பாக 1983 அவர் ஒரு கன்னட திரைப்படத்துக்கு இயக்குநராக அறிமுகமானார். அதன் மூலம் அறிமுகமாகின்ற போதே அந்த கன்னட திரைப்படத்தில் இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா தான். பாருங்கள், பல திரைப்படங்கள் தொடர்ச்சியாக மணிரத்னத்தின் இயக்கத்தில் வெற்றி பெற்றன. குறிப்பாக இரண்டு, ஒரு கன்னட திரைப்படம், அடுத்த ஒரு மலையாள திரைப்படம். அங்கும் இசைஞானி இளையராஜாவும் மணிரத்னமும் கூட்டாக இணைந்தார்கள். பின்னர் 95 பகல் நிலவு என்ற ஒரு திரைப்படம் இடம்பெற்றது, வெளிவந்தது. அந்த பகல் நிலவிலும் மணிரத்னம் இசைஞானியும் இணைந்தார்கள். இதய கோவில், மௌனராக, நாயகன், அக்னி நட்சத்திரம், கீதாஞ்சலி, அஞ்சலி, தளபதி என்று வரிசையாக பல வெற்றி படங்கள் இருவரது கூட்டணி. எங்கு சமாச்சாரம் ஆரம்பமானது என்றால், ரோஜா திரைப்படம் வெளிவந்தது 1992. அந்த வேளையில் AR ரகுமான் என்ற இசைப்புயலை கொண்டு வந்து மணிரத்னம் தான் அறிமுகம் செய்தார். இதுதான் இருவருக்கும் இடையில் பகைமை தீயை மெல்ல வளர்க்க தொடங்கியது. இன்று வரை மிகப்பெரிய விரிசலை, இடைவெளியை அது தந்திருந்தார். அந்த இரண்டு துருவங்களை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் போட்டி கலைத்து வந்திருக்கின்றோம். உங்களது வாக்குகளை நீங்கள் செலுத்தலாம். இப்பொழுது வாக்களிக்கு நேர்களை இணைத்து கொண்டு நிகழ்ச்சிகளை தொடருவோம். வணக்கம்.
6: வணக்கம் வாசன். SD குமார்.
5: SD குமார் வாங்க.
6: எனக்கு வந்து மணிரத்னம் போடும்.
5: மணிரத்னம்.
6: ஆமாம்.
5: ஏன் ரத்தினம் என்ற வழியே
6: நிகழ்ச்சியில்
5: அடுத்த நேர். வணக்கம்.
7: வணக்கம்.
5: குயின்சன்
7: வாங்க. ஆமா, எனது வாக்கு வந்து மணிரத்னம்.
5: மணிரத்னம்.
7: ஆம்
5: சரி.
8: நன்றி.
5: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம்,
5: சிவபாலன். என்ன நீங்கள் கதையை மாத்துறீர்கள்? இன்றைக்கு போட்டியிடுபவர்கள் மணிரத்னம், இசைஞானி இளையராஜா, கே எஸ் ரவிக்குமார், இன்றைய நட்சத்திரம். சிவபாலன் அப்படியே பிளேட்டை மாத்தி
9: போட்டுட்டீங்க.
5: நீங்கள் ஒரு நாளும் தெரிந்தவர் நட்சத்திரம். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம் பத்மநாதன்.
5: ஓ நலம் பத்மநாதன், நீங்கள் எப்படி?
10: நல்ல சுகம். என்ன மணிரத்னன் சுத்தமாக பிடிக்காது, எனக்கு அதில் பிடிக்காது.
5: சரி, அதுக்காக தான் ரெண்டு பேரை குழந்திருக்கிறோம் உங்களுக்கு. உங்களது தொலைபேசி, நீங்கள் ப்ளூடூத்தில் பேசுகிறீங்களே
10: பத்மநாதன்.
5: சரி சரியா, சரி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம். அங்க சமையல் கலை நடக்குது. வணக்கம். பவன் வாங்கோ.
11: எனக்கு மணிரத்னம்.
5: என்ன பவான், எல்லாரும் இன்னைக்கு சூடு கிளப்புகள் பார்ப்போம் எலெக்ஷன் மாதிரி. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
12: வணக்கம்.
5: வாங்க.
12: எனக்கு மணிரத்னம்.
5: என்ன தேவமே,
12: அவற்ற பாடல்கள் அந்த அந்த படங்கள் எல்லாம் அந்த ஆரம்பகாலத்தில், இப்போ இப்போ கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் ஆரம்பகாலத்தில் படங்கள் எல்லாம் பாப்பா இயக்கியிருந்தார் இவர்.
5: சரி நன்றி.
12: நல்ல ஒரு
5: நன்றி நன்றி.
12: சீண்டு சொல்லி வரக்குள்ள அவரை தட்டி போகலாது.
5: சரி, நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
13: வணக்கம் தாசன். நான் நம்பி.
5: நம்பி வாங்க.
13: இருவரையும் பிடிக்காது, ஆனால் வந்து மனிதர்களுக்கு வாக்கு.
5: இதுவரையிலும் பிடிக்காதவர் கூட யார் என்று சொல்லிப்படியல் சொல்லாம. நன்றி
13: நன்றி.
5: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
14: வணக்கம் குரு.
5: குரு வாங்க.
14: மணிரத்னம்.
5: என்ன குரு இப்படி எல்லாம் திருக்கள் எல்லாம்
14: கொஞ்சம் தலக்கணம் கூடினவர். அவர் தென்னை விட்டா ஒரு தென்னை மோதி ஒரு தரம் பெறக்கூடாதுதான் அவற்ற நினைப்பு.
5: ஆணவம் கூடாது. என்ன
14: ஆணவம் கூடாது? ஆடவம் கூடாது, கிடக்க ஆடவம் கூடாது, கிடக்க தொல்லவும் கூடாது, அதற்கு ஆசைப்படவும் கூடாது.
5: ஆனா அவர் நெருங்கி பலவர்களுக்கு அப்படி ஆணவ காரணம் இல்லை. என்ன எங்களுக்கு
14: உள்ள இது வந்து இது இது இல்லை, இது இல்லை,
5: சரி இல்லையா?
14: தன்னை மாதிரி யாரும்.
5: சரி பார்ப்போம்.
14: நன்றி.
5: எனக்கு ரெண்டு பேரையும் நல்லா பிடிக்கும், பார்ப்போம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைந்தார் காணவில்லை. இணையுங்கள் நேர்களை, தொடர்ச்சியாக நாங்கள் 9 மணி வரை இணைத்துக் கொள்வோம்.
15: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
16: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
17: உங்களுக்கு. ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசரியில் மெலிகா மண்டலா வந்து பாக்குறோம். டீன் கலி
16: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
15: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
17: 905-270-8800
15: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: நேர்கள் இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம் இப்பொழுது. நிகழ்ச்சியில் காத்திருக்க நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம்
18: வணக்கம் பாஷா. நான் திலவதி முதலாளி.
5: வாங்கோ திலவதி வாங்கோ.
9: எப்படி நிலைமை இருக்கிறீங்க தானே?
5: நலம் நலம் நலம். சரி,
9: நிகழ்ச்சியை கொண்டறிவீங்க. சரி, நேரம் நல்ல நிகழ்ச்சிகள். வாழ்த்துக்கள். முதல்ல நீங்க சொன்ன மாதிரி எனக்கும் ரெண்டு பேரையும் பிடிக்கும்.
5: திறமைய பாப்போம்.
9: எனக்கு பாடல் ரசனை கூட பிடிக்கும். அதுபடியா இளையராஜா பாடல்களுக்கு நான்
5: நன்றி. நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு
9: நன்றி. வணக்கம்.
5: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்கள்? விஜய். கொஞ்சம் கிட்ட வச்சு கதைங்க விஜய். நீண்ட இடைவெளிக்கு பிறகு விஜய். நீங்க வேற விஜய். எங்களுக்கு முந்தைய ஒரு விஜய் வந்து இணையிறவர் நான் அவர் நினைச்சேன்.
18: அவரே
5: தெரியும். கொஞ்சம் கிட்ட வச்சு கதை எங்க விஜய். நீங்கள் எங்கேயோ நின்று கதைக்கிற
18: மாதிரி.
5: பரவாயில்ல பரவாயில்ல.
18: சிஎம்ஆர்ல வந்து நிறைய தரம் பங்கெடுத்துக்கன் இன்றைக்கு கட்டாயமா இலசுக்கு போடணும்ன்றதுக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு தனிப்புறம். அதாவது வந்து நிறைய பேருக்கு நிறைய விதமான கருத்துக்கள் இருக்கு. ஆனா அவர் வந்து ஒரு ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு வந்து ஒரு நல்ல செய்யணும்ன்றதுக்கு வேண்டிதான் அந்த அவரோட முரண்பாடுகள் வந்து நிறைய பேருக்கு வந்து அதை விளங்குறதுக்கு சரியான சிஸ்டம். ஏனென்றால் ஈவன் ஏ ஆர் ரஹ்மான் கூட அவர்களை தான் வேலை செய்வார். ஆனா இருந்தும் அது அவட ஒரு ஏ ஆர் ரஹ்மான் ஒரு லக்கும் சரி அவட தனிப்பட்ட ஒரு விதமான அவட அனுபவம் இல்ல ஒரு ஒரு இதுகள் அது லைக் அப்படி. என்ன பொறுத்த வரைக்கும் இளையராஜா வந்து அடுத்த ஜெனரேஷன் கண்ட பாட்டு தான் செய்யறது வந்து
5: நன்றி.

இன்னும் பல பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, பிரீத்தி ஸ்டீல் $190, ஸ்மித் $200, ஐஷா சில்க் 2140 மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் 416-298-6116 ஐஷா சில்க்.

0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
1: தமிழை இங்கு குட்டி தீரா
0: ஆண்ட்ரியா
1: சொல்றியா
0: July 4 Whitby Event Center Hill. ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். Book now to get attractive discounts. 647-505-7773. Soul and Fire Events. kilikoot.ca.
2: நேர்கள் இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் இன்று பிறந்தநாள் காணக்கை எஸ் ரவிக்குமார், பெரிய இயக்குனர், தயாரிப்பாளர். இன்றைய நிகழ்ச்சியிலே போட்டி போடும் நட்சத்திரங்கள் இயக்குனர் மணிரத்னம், இசை ஞானி இளையராஜா. இப்பொழுது வாக்களிக்கும் மற்றொரு நேர், வணக்கம்.
3: வணக்கம், ரமேஷ் ஆயிக்கிறேன்.
2: ரமேஷ் வாங்கோ.
3: நாவைக்கு நிறைய ஸ்டோரி எல்லாம் இருக்கு. இளையராஜா, மணிரத்னம், ரவுமான், பாரதி ராயா எல்லாம் என்னென்னா எனக்கு இளையராயம் பிடிக்கும், ஆனா கொஞ்சம் கூட பிடிக்கும் மணிரத்னத்தை. என்ன வெற்றி படங்கள்லாம் நாங்க ரசிச்சு பார்த்த படங்கள் தானே. இசையமைதான கொஞ்சம் கிருபட்டு போச்சு வைக்கணும்னா படத்தை இசையமைச்சிட்டு அதுக்கு இந்த படம் எடுக்க சொல்லி இருக்கிறேன். அப்ப கொஞ்சம் கிருபட்டு போச்சு. தெரியா, நாங்க என்ன மேலிடங்கள், நீங்க ரெண்டு திருவத்தையும் மோத விட்டுட்டீங்க. ஆனா இது பரவாயில்ல, ஓரளவுக்கு நீங்க மணிரத்னம் ஏ ஆர் ரஹ்மான் கொண்டு இருந்தா இங்கிலீஷ் சிக்கலா இருக்கும்.
2: இல்ல, இசைஞானியே ஏ ஆர் ரஹ்மானே மாறி சொல்றீங்க.
3: ஓ இல்ல இல்ல, நீங்க மணிரத்னத்தையும் ஏஆர் ரஹ்மானையும் கொண்டு வந்திருந்தீங்கன்னா சிக்கலா தான் இருந்திருக்கும்.
2: அது சரி, அவர்கள் அவர்கள் இன்று நல்ல ஒற்றுமை.
3: ஓ அட, ஒற்றுமையாங்கள போட்டுட்டு எதிர்முதலா தான் சேர்த்து வைக்க பாக்குறீங்க.
2: போட்டிக்கு எதிர்முதலா தானே ஒன்றும் ரமேஷ்.
3: ஓ, ஆனா அவர் இளையராஜன் உழைச்சி நான் அந்த அவர் பிறந்த கிராமத்துல அந்த ஸ்கூலில் படிச்ச ஸ்கூலுக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ண ஒன்றுமே இல்லை. சொல்றதுக்கு இது சொல்லிதான ஒரு ஒரு வசதி. இப்ப நாம அப்படியே நிலையில இருந்து நாங்க ஹெல்ப் பண்ணுவோமே. எனிவே, அவை இந்த செய்வாங்க, நாங்க என்ன செய்யறது?
2: சரி, உங்களுக்கு வாக்கு யாருக்கு?
3: மணிரத்னம்.
2: மணிரத்னம், நன்றி. நன்றி ரமேஷ்,
3: நன்றி. வணக்கம்,
2: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம், காசிநாதன் வணக்கம்.
2: காசிநாதன், யாருக்கு வாக்கு?
4: இளையராஜா. இந்த வாக்கு அவருக்கு தான். அப்போ நன்றி,
2: நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. ஆமாம், நேரம் சரியாக 8:35. நேர்களை இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருப்பவரை பற்றி பார்ப்போம். கே எஸ் ரவிக்குமார் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார். இவர் பல திரைப்படங்களை தயாரித்து வெற்றி பெற்றவர். பெரிய குடும்பம் என்ற திரைப்படம், பிரபு மற்றும் கனகா போன்ற நடிகர்கள் நடித்து, நட்சத்திரங்கள் நடித்து வெளிவந்த திரைப்படம், அதுவும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம். அதேபோல் புருஷ லட்சணம் என்ற திரைப்படம், எமது நேர்கள் அடிக்கடி பாடல் விரும்பி கேட்கும் திரைப்படங்களில் இந்த திரைப்படம் ஒன்று. அதை கே எஸ் ரவிக்குமார் இயக்க பி வாசு ஒரு மிகச்சிறந்த கதையை தந்தார். அந்த கதையிலிருந்து நரேந்திரன் என்பவர் அந்த திரைப்படத்தை தயாரிக்க வெளிவந்த திரைப்படம்தான் இந்த புருஷ லட்சணம். ஜெயராம் மற்றும் குஷ்பு ஆகியோரது நடிப்பில், தேனிசை தந்தல் தேவாவின் இசையில் இந்த திரைப்படம் வெளிவந்தது. இது பல நல்ல திரைப்படங்கள் பாடல்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு திரைப்படங்களில் ஒன்று. இப்பொழுது வாக்களிக்கு நேரை இணைத்துக் கொண்டு பாடலுக்கு செல்வோம். வணக்கம்.
5: வணக்கம், சின்ன
2: வாங்கோ. வணக்கம்.
5: எனக்கு ரெண்டு பேரும் பிடிச்சாலும்
2: யாருக்கு? மணிரத்னம்.
5: ஆமா,
2: நன்றி சின்ன.
5: வணக்கம், நன்றி. வணக்கம்,
2: நன்றி, நன்றி.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சி. இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் உங்களது அபிமான இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார். இப்பொழுது வாக்களிக்கு நேரில் ஒருவரை இணைப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: குருபரன்.
0: குருபரன், சொல்லுங்க. குருபரன், யாருக்கு உங்களது வாக்கு?
1: இதே ரேடியோ ஸ்டேஷன் தான் சிஎம்.
0: ஆமாம், நிலுங்கள், வருகிறேன். இப்பொழுது நிகழ்ச்சியில், இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியில் கே எஸ் ரவிக்குமார் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார். இன்றைய நிகழ்ச்சியிலே போட்டி போடுபவர்கள் மணிரத்னம், இசைஞானி இளையராஜ்.
2: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபி செல்வம். 416-821-0462
3: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
0: இப்பொழுது நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேரை இணைத்துக் கொண்டு, வணக்கம். வணக்கம், பேசுங்கள்.
1: வணக்கம்.
0: ஓ, சொல்லுங்கள்.
1: குருபரன், என்னுடைய வாக்கு இளையராஜாக்கு. ரெண்டாவது ஒரு ரேடியோ ஸ்டேஷன். ரேடியோ ஸ்டேஷன்ல நாங்கள் முழுக்க முழுக்க பாடல் எல்லாம் கூட ஹைலாம் இளையராஜாண்ட பாடல் பாட்டிலேயே கேட்டு வளர்ந்தாங்க. மணிரத்னம் துவக்கத்தில் ஒரு நல்ல டைரக்டர் இருந்தாலும் கடைசி நேரத்தில் வெற்ற படங்கள் பெரிய வெற்றி என்று இல்லை. சாதனை இன்று வரைக்கும் இளையராஜா தான். மற்றும்படி விருப்பமும் இளையராஜா.
0: வாக்கு வானொலி என்ற வகையில் இளையராஜாவுக்கு. நீங்க டிவிஐ என்று சொன்னால் இப்ப மணிரத்னத்துக்கு வாக்களிக்கலாம்னு சொல்றீங்க. அப்படி
1: மணிரத்னத்துக்கும் வாக்களிக்கலாம்.
0: டிவிஐ தொலைக்காட்சி
1: ஈக்குவல்
0: தான். அது நல்ல ஒரு சிந்தனை போலதான் இருக்கு. பார்ப்போம் பார்ப்போம். இந்த குருபரன் சிந்தனையை இன்னும் நேர்களுக்கு வாக்களிக்க நேரம் இருக்கின்றது. 9 மணி வரை வாக்களிக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போது இருவருக்கும் இடையிலான போட்டி நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது. நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு
1: நன்றி.
0: அது முத்து திரைப்பட பாடல். உதித் நாராயணன், சித்ரா, கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளியிருந்த மிக பிரம்மாண்டமான வெற்றி திரைப்படம். வெற்றி என்றால் அது ஜப்பான் வரை வெற்றி பெற்ற திரைப்படம்.

0: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
1: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோல் நிறுவனம், 9056677200, 9056677200.
3: நேர்கள் இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். இன்று நட்சத்திரங்கள் போட்டியிடுபவர்கள் மணி இயக்குனர் மணிரத்னம் மற்றும் இசை அமைப்பாளர் இசைஞானி இளையராஜா. இப்போது மணிரத்னம் 9 வாக்குகளை பெற்றிருக்கின்றார், இசைஞானி இளையராஜா 6 வாக்குகளுடன் இருக்கின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம் 9 மணி வரை எத்தனை நேர்கள் வாக்களிக்க வருகின்றார்கள், யார் யாரை வெல்ல வைக்க போகின்றார்கள்.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
5: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
4: சுகந்தன், 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்

0: அந்த தர்ம சக்கர திரைப்பட பாடல் ஒலிக்கும் அதற்கு முன்னர் இணைந்திருக்கு நேர இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வரதன்.
0: வரதன் சொல்லுங்க.
1: நான் இளையராஜா அக்சான் வாக்களிக்கும். இசைஞானி.
0: இசைஞானிக்கு தான் உங்கள் வாக்கு? என்ன?
1: என்னுடைய வாக்கு. ஆமா.
0: சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். வருதன், எத்தனை பேர் வந்து இசை ஞானியை வெல்ல வைக்கப் போகிறார்கள், எத்தனை பேர் மணிரத்னத்துக்கு வாக்களிக்கப் போகிறார்கள் என்று நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு.
1: நன்றி. நன்றி. வணக்கம்.
0: கே எஸ் ரவிக்குமாரது மற்றொரு வெற்றி திரைப்படம் தர்ம சக்கரம் எங்களது விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்திருந்தது. அந்த திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல்

நீங்கள் இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் பிரபல இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார். நேர்ந்த இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் இரண்டு பேரை கொண்டு வந்தோம். ஒன்று இயக்குனர் மணிரத்னம், அதே போல் இசைஞானி இளையராஜா. இவர்களில் யாரை நீங்கள் வெல்ல வைக்கப் போகிறீர்கள் என்பதில்தான் வருகின்ற வாரம் பாடல்கள் இடம்பெற இருக்கின்றன. இப்பொழுது மணிரத்னம் 9 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். இசைஞானி இளையராஜா 7 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். 9 மணி வரை உங்கள் வாக்குகள் செல்லுபடியாகும். அலையுங்கள். 416 593 0055.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: இப்பொழுது வாக்களிக்கும் நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
3: வணக்கம், நான் மஞ்சுளா ஹாய்க்கிறேன்.
2: வெண்ணிலா
3: இல்ல, மஞ்சுளா.
2: மஞ்சுளா வாங்க.
3: எப்படி இருக்கிறீங்க?
2: நலம் மஞ்சுளா, நீங்கள் எப்படி?
3: பரவாயில்ல, நன்றி. நான் இந்த வாக்களிக்க வந்தேன்.
2: சொல்லுங்க.
3: எனது வாக்கு மணிரத்னத்துக்கு.
2: மணிரத்னத்துக்கு மஞ்சுளாவின் வாக்கு. சரி, நன்றி மஞ்சுளா.
3: நன்றி, வணக்கம்.
2: நன்றி. நிகழ்ச்சி நடத்தினீர். வணக்கம்.
4: நான் அடுத்த வாரம் ராஜா சார் இந்த பாடல்கள் கேட்கணும் என்று. ராஜா சாருக்கு என்னோட வாக்கு.
2: நிஷா ராஜா சாருக்கு. நன்றி நிஷா.
4: நன்றி.
2: ஆமாம், இப்பொழுது 10 வாக்குகளை மணிரத்னம் பெற்றிருக்கின்றார். 8 வாக்குகளை இசைஞானி இளையராஜா பெற்றிருக்கின்றார். பார்ப்போம், இன்னும் 2 வாக்குகளுக்கு இடையில் வித்தியாசம் இருக்கின்றது. யார் வெல்லப் போகின்றார்கள் என்பதற்கு இன்னும் 1-2 நிமிடங்கள் இருக்கின்றன.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன். எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
5: வணக்கம், this is Midhun, your CIBC mortgage advisor. I'm here to help you own your dream home.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
2: இப்பொழுது வாக்களிக்கும் நேர்கள் வணக்கம்.
6: வணக்கம், சிவராஜா கலைக்கிறேன்.
2: சிவராஜா வணக்கம்.
6: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நலம் நலம். நீங்கள் எப்படி?
6: நல்ல சுகமா இருக்கிறோம்.
2: யாருக்கு வாக்கு சிவராஜா?
6: என்னுடைய வாக்கு வந்து மணிரத்னம்.
2: சிவராஜா
6: மணிரத்னம்.
2: ராஜா ராஜா ராஜா மணிரத்னத்துக்கு பேர். சரி, நன்றி. நிகழ்ச்சி நடத்தினர் வணக்கம்.
7: வணக்கம் சுந்தரி.
2: சுந்தரி வாங்க.
7: இந்த வாக்கு வந்து மணிரத்னத்துக்கு.
2: சுந்தரியும் மணிரத்னத்துக்கு. சுந்தரி நீயும் சுந்தரன் நானும் என்று இசையமைத்த இளையராஜாவை மாறி மணிரத்னத்துக்கு போயிருக்கிறீர்கள். பரவாயில்லை, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் தளபதி இயக்கினார். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம் பாசன்.
2: நிர்மலா வாங்க. நலம் நலம். நீங்கள் எப்படி நிர்மலா? சரி,
8: கொஞ்சம் வெக்காட்ல
2: பிரச்சனை. நல்ல விஷயம். என்ன பாடல், யாருக்கு வாக்கும் கூட?
8: ராஜா சாருக்கு.
2: இசை ஞானி நிர்மலா.
8: ராஜா
2: ராஜா தான. ராஜா கையில். சரி, பார்ப்போம் நிர்மலா. நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
8: நன்றி, நன்றி.
2: ஆமாம், ராஜா சேருக்கு வாக்களித்திருக்கின்றார் நிர்மலா. பொறுத்திருந்து பார்ப்போம் ஜார் வெற்றி வருகிறார்.
0: அசத்தும் அலைவரிசை FM 101.3. Looking for a carrier on the road? Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள். 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
9: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
2: ஆமாம், நீங்களும் அழையுங்கள். 416-593-3005 ஊடாக வாக்களிக்கலாம். இப்பொழுது அடுத்த நேரம் இணைப்போம். வணக்கம்.
10: வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
10: நான் பவன் நினைக்கிறேன்.
2: பவன், சொல்லுங்கள் பவன், அங்கிருந்து பவான் என்று வன்குவரில் இருந்து இணைந்தார். நீங்கள் எங்கிருந்து? ஸ்காப்ரோ பவன். சொல்லுங்கள்.
1: இளையராஜாவுக்கு.
2: பவன் இளையராஜாவுக்கு.
1: அதற்கு பாட்டு கேட்டால் வசனங்களை தனியாக கேட்கலாம் இசையிலும் விட. மற்றது இரவு நேரங்களில் பழைய பாடல்களை கேட்கும் பொழுது
2: தூக்கம்
1: கண்ணை மூடிக்கொண்டு கேட்டால் நாங்கள் அந்த பாட்டிலேயே மிதக்கிற மாதிரி இருக்கு.
2: காட்டில் மிதப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
10: ஹலோ.
2: வணக்கம்.
10: வணக்கம்.
2: யார் பேசுறீங்க?
10: நான் லிங்கம்.
2: லிங்கம் சொல்லுங்க.
10: இளையராஜா.
2: லிங்கம் இளையராஜா. பார்ப்போம். நன்றி.
10: நன்றி.
2: ஆமாம் நேர்களை, இப்பொழுது 12 வாக்குகளை மணிரத்னம் பெற்றிருக்கின்றார். அவருக்கு அவருடன் போட்டியிட்ட இசை ஞானி இளையராஜாவுக்கு 11 வாக்குகள் கிடைத்திருக்கின்றது. நிகழ்ச்சியை நாங்கள் இப்போது நிறைவு செய்ய இருக்கின்றோம். விளம்பரத்தின் பின்.
0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: ஆமாம், மணிரத்னத்துக்கும் இசை ஞானிக்கும் இடையில் கடும் போட்டி நிலவுகிறது. அடுத்த நேர். வணக்கம். தமம் பாருங்கள், யாருக்கு வாக்கு?
11: வணக்கம் பாசன், எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம். வணக்கம். யாருக்கு வாக்கு உங்களது? யாருக்கு வாக்கு? நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
12: வணக்கம்.
2: வணக்கம். யாருக்கு உங்கள் வாக்கு? பார்ப்போம். இப்பொழுது இருவரும் ஒட்டிய அளவு வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். 12 வாக்குகள். இனித்தான் இப்போது போட்டி சூடு பிடிக்கிறது. வணக்கம். வணக்கம், பேசுங்கள்.
13: வணக்கம்.
2: வணக்கம்.
13: வணக்கம். பிரேம் கலைச்சிறன்.
2: பிரேம் சொல்லுங்க.
13: இளையராஜாவுக்கு தான் என்னுடைய ஓட்டு.
2: பிரேம் வந்து இப்ப இசைஞானி இளையராஜாவை தூக்கி பார்ப்போம். இறுதி நேரத்தில் அந்த ஃபுட்பால் மேட்ச்ல இறுதி நேரத்தில் கோல் போடுவீங்க அப்படி போட்டிருக்கீங்க, பார்ப்போம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
14: ஹலோ. வணக்கம். ரவி.
2: ரவி வாங்கோ.
14: ராஜா இளையராஜா.
2: ரவியும். ரவி எங்க இருந்து? ஏற்கனவே ரவி இணைந்தார். நீங்கள் எங்க இருந்து? ஸ்காப்ரோ. ரவி. நன்றி ரவி. இப்பொழுது இளையராஜாவுக்கு 14 வாக்குகள், மணிரத்னத்துக்கு 12 வாக்குகள். வணக்கம். வணக்கம்.
15: வணக்கம் மாசனா. நான் மிஸ் ராஜ். எப்படி சுகமா இருக்கிறீங்களா?
2: ராஜ் சுகம். நீங்கள் எப்படி சுகமா?
15: ஆமாம், நான் வந்து மணிரத்னம் தான் என்னது வாக்கு.
2: ஓ, ராஜ் மணிரத்னத்துக்கு. பார்ப்போம். நன்றி.
15: நன்றி. வணக்கம்.
2: நன்றி. ஆமாம், 13-14 வாக்குகள் இருக்கின்றது. வணக்கம்.
16: வணக்கம் பாசன்.
2: தவம் சொல்லுங்க. யாருக்கு வாக்கு? இளையராஜாவுக்கு தவத்தின் வாக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
17: வணக்கம். நான் சத்யன் கலைக்கிறேன்.
2: சத்யன் சொல்லுங்க. யாருக்கு வாக்கு?
17: இளையராஜாவுக்கு.
2: சத்யனும் இளையராஜாவுக்கு. நன்றி சத்யன்.
17: நன்றி.
2: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
18: குமார்
2: சொல்லுங்க. மணிரத்னத்துக்கு குமார். எங்க குமார்? தூரத்துக்கு போயிட்டீர்கள். கதை விளங்குதே இல்லை. பரவாயில்லை, மணிரத்னம் என்று கேட்டது. இப்போது நாங்கள் வாக்குகளை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். நேர்களே, ஏனைய நேர்கள் மன்னித்துக் கொள்கிற, அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும். இப்பொழுது மணிரத்னம் சரியாக 14 வாக்குகளை பெற்றார். அவருடன் போட்டியிட்ட இசை ஞானி இளையராஜா 12, 13, 14, 15, 16 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். மணிரத்னம் 14 வாக்குகளை பெற்றார். அவருடன் போட்டியிட்ட இசை ஞானி இளையராஜா 16 வாக்குகளை பெற்று மொத்தமாக நிகழ்ச்சியில் 30 நேர்கள் இணைந்து வாக்களித்தார்கள். மணிரத்னம் ஆரம்பத்தில் முன்னணியில் இருந்தார். இறுதி நேரத்தில் அந்த ஃபுட்பால் மேட்சில் கடைசி நேர ஒரு நேர் தொடர்ச்சியாக மாறி மாறி இணைகின்றார். இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
19: வணக்கம். நான் லோகன் நினைக்கிறேன்.
2: லோகன் சொல்லுங்கள்.
19: என்னுடைய வாக்கு வந்து மணிரத்னம்.
2: லோகன். மணிரத்னம். நன்றி லோகன். இப்பொழுது மணிரத்னம் 15 வாக்குகள், இசைஞானி இளையராஜா 16 வாக்குகள். ஒரு வாக்கு வித்தியாசத்தில் இசைஞானி இளையராஜா வெற்றி பெறுகின்றார்.
0: Oh.
2: ஆமாம், இன்று நட்சத்திரங்களுக்கு இடையிலான போட்டியில் இசைஞானி இளையராஜா, இயக்குனர் மணிரத்னம் ஆகியோரை கொண்டு வந்தோம். இப்போது இசைஞானி இளையராஜா ஒரு வாக்கு வித்தியாசத்தால் வெற்றி பெற்றிருக்கின்றார். மணிரத்னம் மொத்தமாக 15 வாக்குகளை பெற்றிருந்தார். இசைஞானி இளையராஜா 16 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார்.

நேர்களை தொடர்ந்து கவியில் பிறக்கும் கானங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். கவியில் பிறக்கும் கானங்கள் நிகழ்ச்சியில் நேர்கள் என்று கொண்டு வர வேண்டிய கவி எல்லாமே நிலா பற்றியதாக இருந்தால் வரவேற்கத்தக்கது. நிலா என்ற அந்த இன்றைக்கு சூப்பர் மூன் டே, மைக்ரோ மூன் டே என்ற நாளிலே, ப்ளூ மைக்ரோ மூன் டேயாக இன்றைய நாளில் இருக்கின்றது என்ற வகையில் நீங்கள் நிலவு பற்றிய கவிதைகள் அதற்கு பொருத்தமான பாடல்களுடன் இணைந்திருக்கிறார்கள்.

0: நேர்கள் இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டீர்கள். இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியிலே போட்டியிட்ட மணிரத்னம் மற்றும் இசைஞானி இளையராஜா ஆகியோரது அந்த போட்டியிலே இசைஞானி இளையராஜா வெற்றி பெற்றிருக்கின்றார். மணிரத்னத்துக்கு வாக்களித்த நேர்கள் எஸ் டி குமார், குயின்ஸ்டன், பத்மநாதன், பவான், தேவகுமார், நம்பி, ராசையா, குரு, ரமேஷ், சின்னா, மஞ்சுளா, சிவராஜா, சுந்தரி, ராஜ்குமார் மற்றும் லோகன் ஆகியோர் இணைந்து வாக்களித்திருந்தார்கள். இவருடன் போட்டியிட்ட இசைஞானி இளையராஜாவுக்கு கரண், சிவபாலன், திலகவதி, விஜய், காசிநாதன், குருபரன், வரதன், நிஷா, நிர்மலா, பவன், லிங்கம், ரவி, பிரேம், மற்றொரு ரவி, தவம், சத்யன் ஆகியோர் இணைந்து வாக்களித்திருந்தார்கள். வாக்களித்ததன் மூலம் 15 வாக்குகளை மணிரத்னமும் 16 வாக்குகளை இசைஞானி இளையராஜாவும் பெற்றார்கள். இப்போது இசைஞானி இளையராஜா வெற்றி பெற்றிருக்கின்றார். நேர்கள் கவியில் பிறக்கும் கானங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள்.
1: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ .ca.
0: வாக்களிப்பில் இணைந்து கொண்ட நேயர்கள் மற்றும் வாக்களிப்பில் வெற்றி பெற்ற கலைஞர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்
1: 1-6-700-2222-J.CA. நேர்கள் கவியில் பிறக்கும் கானங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நாங்கள் நிகழ்ச்சியில் பல கவிஞர்களை இணைக்க இருக்கின்றோம். எங்களது CMR கவிஞர்கள் நிச்சயமாக அருமையான கவிகளுடன் பாடல்களுடன் இணைந்திருக்கப் போகின்றார்கள். அதற்கு முதல் நாளை இடம்பெறப் போகின்ற குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கும் RCB அணிக்கும் இடையிலான IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதிப் போட்டி மிக கோலாகலமான முறையில் அகமதாபாத் நகரத்தில் உள்ள நரேந்திர மோடி விளையாட்டு மைதானத்தில் கிரிக்கெட் மைதானத்தில் இடம்பெற இருக்கின்றது. இந்த போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி கடந்த வருடம் பிளே ஆஃப் சுற்றுக்கு தெரிவானது. 2022 முதல் எடுத்த எடுப்பிலேயே அது கிண்ணத்தை சுவீகரித்த அணி. 2023 பிளே ஆஃபில் இறுதிப் போட்டியில் கலந்து கொண்டது. அதே போல் 2025 பிளே ஆஃப் சுற்றுக்கு தெரிவாகி மும்பை இந்தியன் அணியிடம் தோல்வியடைந்து அது வெளியேறியது. இப்பொழுது 2026 மீண்டும் இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி இருக்கின்றது. இந்த குஜராத் டைட்டன்ஸ் அணி மற்றும் RCB அணிகளுக்கு இடையில் இந்த வருடம் 2026 நான்கு போட்டிகள் நடைபெற்றிருக்கின்றன நேர்களே. அதில் இரண்டு போட்டிகளில் RCB அணி பெங்கள் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. இரண்டு போட்டிகளில் குஜராத் டைட்டன்ஸ் அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. April 30 நடைபெற்ற போட்டியில், அகமதாபாத்தில் நடைபெற்ற போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. அதே போல் இந்த மாதம் May 26 குவாலிஃபயர் 1 போட்டியில் தர்மசலாவில் நடைபெற்ற போட்டியில் RCB அணி 92 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை தோற்கடித்தது. இப்பொழுது குஜராத் டைட்டன்ஸ் அணி மீண்டும் பாருங்கள், பிளே ஆஃபில் இரண்டு அணிகளும் முதலில் குவாலிஃபயர் 1 சந்தித்தன, இப்போது மீண்டும் சந்திக்கின்றன. இப்பொழுது RCB அணியை பழி வாங்குமா குஜராத் டைட்டன்ஸ் அணி, அல்லது RCB தொடர்ச்சியாக வெற்றியை சுவீகரிக்க இருக்கின்றதா என்று பல போட்டிகள் இந்த போட்டியிலே இடம்பெற இருக்கின்றன. என்ன விதமான போட்டிகள் என்றால், இப்பொழுது இடம்பெறப் போகின்ற இந்த போட்டிகளில் தனிப்பட்ட அணிகளுக்கு இடையிலான போட்டி மட்டுமல்ல, இரண்டாவது தடவை கிண்ணத்தை சுவீகரிப்பது RCBயா குஜராத் டைட்டன்ஸ் அணியா, இது முதலாவது போட்டி. இரண்டாவது, இப்பொழுது ஒரேஞ்ச் கேப் அதிகூடுதலான ஓட்டங்களை, தனிப்பட்ட ரீதியில் அதிகூடுதலான ஓட்டங்களை பெறக்கூடிய வீரர்கள், இவர்களுக்கு இடையிலான போட்டி இடம்பெற இருக்கின்றது. குறிப்பாக சூரியவன்சி இப்போது முதலாம் இடத்தில் நின்றாலும் சுப்மன் கில் மற்றும் சாய் சுதர்சன் ஆகியோர் குஜராத் அணியின் இரண்டு வீரர்களுக்கு இடையிலேயே போட்டி இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ராஜஸ்தான் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியில் விராட் கோலி இருக்கின்றார். ஆனால் விராட் கோலியால் அந்த ஓட்ட எண்ணிக்கையை எட்டி பிடிப்பது மிக கடினமானது. 1150 ஓட்டங்களுக்கு மேல் அதற்கு தேவைப்படுகின்றது. என்றாலும் இப்போது சாய் சுதர்சன் மற்றும் சுப்மன் கில்லுக்கு இடையில் போட்டிக்குரிய வாய்ப்புகள் தென்படுகின்றன. யார் ஒரேஞ்ச் கேப்பை கைப்பற்ற போகின்றார்? அதே போல் பர்பிள் கேப் அதிகூடுதலான விக்கெட்டை பெறக்கூடியவர்களுக்கான பர்பிள் கேப் இப்போது புவனேஷ்குமார் ராஜஸ்தான் ராயல்ஸ் மணிக்கவும் பெங்களூரு சேலஞ்சர்ஸ் அணியின் புவனேஷ்குமாரிடம் இருக்கின்றது. ஆகவே யாருக்கு இடையில் இன்னும் பல்வேறு வீரர்களுக்கிடையில் இந்த போட்டி இடம்பெற இருக்கின்றது, யாருக்கு அந்த பர்பிள் கேப் கிடைக்கப் போகின்றது, இப்படி பல போட்டிகள் இடம்பெற இருக்கின்றன. நாளைய போட்டி பெங்களூரு சேலஞ்சர்ஸ் அணிக்கும் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கும் இடையில் மிகப்பெரிய விசப்பரீட்சையாக மாற இருக்கின்றது. இப்பொழுது குஜராத் டைட்டன்ஸ் அணி பழி தீர்க்கும் படலத்தை மேற்கொள்ளுமா, அல்லது பெங்களூரு சேலஞ்சர்ஸ் அணி குஜராத் அணியை மீண்டும் துவம்சம் செய்ய இருக்கின்றதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். வருகின்ற நாளைய இன்னும் சில மணித்தியாலங்களில் போட்டிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. நிச்சயமாக உலக கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு அருமையான விருந்தாக அது அமையும் என்பதில் சந்தேகமில்லை. நேரம் இப்பொழுது 9:27. தொடர்ச்சியாக நாங்கள் நிகழ்ச்சியில் நேர்களை இணைக்க இருக்கின்றோம். இப்பொழுது கவியில் பிறக்கும் கானங்கள் நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேர்களை இணைத்து கொண்டு பாடல்களுடன் இணைந்திருப்போம். வணக்கம். வணக்கம், பேசுங்கள்.
2: நான்
1: மதன்
2: தாருங்கள். பௌர்ணமி நிலவில் பனி

அவளின் சிரிப்பில் சிலுக்கும் உடம்பு உஷ்ணம் ஏறி வர தேவி அவளின் முகம் முழு நிலவாக ஜொலித்து நிற்க அவள் மனது நிற்கட்டுமா, அவன் மனது நிற்கட்டுமா போகட்டுமா என்று அடம் பிடிக்க அவளோடு வந்து பற்றி இழுக்க விழுந்தான் அவள் அல்லி மலர் மடியோடு. பௌர்ணமி நிலவில் உலாப்போகும் மாசை அவளோடு கடற்கரை மனனில் மனம் பதிக்க பதிந்துவிட்ட மனத்தோடு அவள் பௌர்ணமி முகம் நிழலில் ரசித்தபடியே நடந்து செல்ல அவளாங்க.

0: நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358. அசத்தும் அலைவரிசை FM 101.3 சேமார் தமிழ் FM.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
0: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளாண்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844. ஸ்காப்ரூ, மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000. பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. 3 இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
5: நீங்கள் இந்த வேளையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையில் ஹோர்முஸ் நீர்நிலையில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் பதட்டம் தீவிரமடைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதேபோல் ஆப்பிரிக்க நாடான கொங்கோ ஜனநாயக குடியரசில் எபலோ நோய் காரணமாக 246 பேர் உயிரிழந்திருக்கின்ற அதே வேளை உலக சுகாதார அமைப்பு அவசர எச்சரிக்கையினை இப்போது பிறப்பித்திருக்கின்றது. ஆப்பிரிக்க நாடான ஜனநாயக கொங்கோ குடியரசு இப்போது இந்த நோய் வேகமாக பரவி வருவதால் அவசர நிலை பிரகடனம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, அமெரிக்க ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கொமைனி இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டார். அவரது இறுதிச் சடங்குகளை பிரம்மாண்டமான முறையில் நடாத்துவதற்கான ஏற்பாடுகள் இப்போது மிக விரைவாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதைவிட தென்கிழக்காசிய நாடுகளில் ஒன்றான இந்த வியட்நாம், கம்போடியா போன்ற நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய நாடு லாவோஸ், அந்த லாவோஸ் நாட்டில் உள்ள நிலத்தடி குகை ஒன்றில் 10 நாட்களாக சிக்கியிருந்த ஒரு குகையில் சிக்கியிருந்த 4 பேர் இப்போது உயிருடன் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஏனையவர்களை காப்பாற்றுகின்ற பணி தொடர்ச்சியாக இடம்பெறுவதாக சொல்லப்படுகின்றது. வியட்நாம், லாவோஸ் போன்ற நாடுகள் சுரங்க அகழ்வு கைத்தொழிலில் தென்கிழக்காசிய நாடுகளில் முதன்மை பெறுகின்ற நாடுகள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது என்ற வகையில் தான் அந்த 1000 அடி ஆழமுள்ள குகைக்குள் இவர்கள் சிக்கியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்ல, அமெரிக்காவின் வாஷிங்டனில் உள்ள காகித ஆலையில் பயங்கர வெடிப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த வெடிப்பில் 9 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது. இந்த விபத்தில் சிக்கி 2 பேரை காணவில்லை என்றும் சொல்லப்படுகின்றது. இது கடந்த செவ்வாய்க்கிழமை வாஷிங்டனில் உள்ள ஒரு காகித உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்டதாக சொல்லப்படுகின்றது. உலகத்தில் காகித உற்பத்தியில் ஈடுபடுகின்ற பல நாடுகள் இருக்கின்றன. ஃபின்லாந்து இருக்கின்றது, அதே போல் சீனா இருக்கின்றது, ஜப்பான், அது மட்டுமல்ல ரஷ்யா போன்ற நாடுகளும் காட்டு தொழிலில் மிக முக்கியமான நாடுகள் எல்லாம் காகித உற்பத்தியிலும், ஜெர்மனி போன்ற நாடுகள், அதே போல் அமெரிக்காவின் காகித உற்பத்தியில் முன்னணி வகிக்கின்ற நாடுகளில் ஒன்று. நீர்கள் கவியில் பிறக்கும் கானம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்ற
2: அவசரமாய் யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
6: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
7: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 7000.
5: இப்பொழுது கவியின் பிறக்கும் காணம் நிகழ்ச்சியில் அடுத்து இணைகின்ற நேர் வணக்கம்.
8: வணக்கம், நான் சுந்தரி சகிக்கிறேன்.
5: ஓ சுந்தரி, சொல்லுங்க.
8: கவிதையை
5: சொல்லுங்க.
8: முழு நிலவா என்னுள் நீ முழுவதும் மானதில் தானோ, வளர்ப்புரை சந்திரனாய் வளர்க்கின்றேன். நம் காதலையும் அமாவாசை நிலவே போல் அழகே நீ, நம் காதலையும் அமாவாசை நிலவே போல் அழகே நீ, காணாமல் போனது தானோ, தேய்புரை சந்திரனாய் தேய்கிறது எனது தேகமும்.
5: என்ன பாடல்?
8: நிலவே நீதான் என்ன கோபம் நெருப்பாய்,
5: நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம்?

0: மாறியது.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 9054176069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 9054176069.
3: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வேக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 9053029494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
4: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753.
5: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
6: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
7: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்.
8: Verco Vets Law, 416-993-8443.
9: நேர்களை, அடுத்து வருகின்ற மாதங்கள் ஜூன் ஜூலை ஆகிய மாதங்கள் உலக விளையாட்டு வீரர்களுக்கு பல்வேறு விதமான விருந்துகள் காத்திருக்கின்றன. குறிப்பாக ஃபீஃபா வேர்ல்ட் கப் இப்பொழுது சூடு பிடித்திருக்கின்றது. கனடாவில் பல இடங்களிலே வாகனங்களில் பல்வேறு நாடுகளது கொடிகள் பல வர்ணத்தில் இப்போது பறக்கவிடப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, பல்வேறு வெற்றி கொண்டாட்டங்கள் கனடா நகரம் எங்கும் இப்போது ஆரம்பமாகி இருக்கின்றன. ஒவ்வொரு நாடுகளது ஆதரவாளர்களும் தங்கள் நாட்டு கொடிகளை தமது வாகனங்களில் இப்போது பொருத்திய வண்ணம் பல இடங்களில் தமது அணிகளுக்கான ஆதரவை இப்போது தேடி வருகின்ற வேளையில் மெக்சிகோ ஜனாதிபதி பல்வேறு வாழ்த்துக்களை பாராட்டுகளை பெற்ற வண்ணம் இருக்கின்றார். கிளாடியோ சென்ஃபார்ம் என்ன செய்கின்றார் என்றால், இப்போது ஈரான் வீரர்களுக்கு தனது நாட்டில் தங்குமிட வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். அமெரிக்காவில் நடைபெறுகின்ற போட்டியிலே அவர்கள் மெக்சிகோவில் தங்கியிருந்து அமெரிக்க போட்டிகளில் பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகள் இப்போது வழங்கப்பட்டிருப்பது மட்டுமல்ல, அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா ஆகிய நாடுகளில் June 11 to July 19 வரை நடைபெற இருக்கின்ற இந்த போட்டியில் கனடாவில் 13 போட்டிகள் இடம்பெற இருக்கின்றன. மெக்சிகோவில் 13 போட்டிகள், ஏனைய போட்டிகள் முழுவதும் அமெரிக்காவில் நடைபெற இருக்கின்றன. 48 அணிகள் பங்கு கொள்ளுகின்ற இந்த போட்டி, 16 விளையாட்டு மைதானங்களில் 104 போட்டிகள் நடைபெற இருக்கின்றன என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. 3 நாடுகளில் நடைபெற இருக்கின்றது. இந்த வேளையில் மெக்சிகோ அதிபர் கிளாடியா பல்வேறு விதமான விடயங்களில் பாராட்டை பெறுகின்றார். குறிப்பாக இந்த போட்டியை பார்ப்பதற்காக பூர்வீக குடி வீராங்கனைகளுக்கு இலவசமாக டிக்கெட்டுகளை வழங்கி அசத்தி இருக்கின்றார். இது மெக்சிகோ நாடு மட்டுமல்ல, உலக நாடுகள் பலவற்றினது பாராட்டுகளை பெற்றிருக்கின்றது. 3 பேருக்கு இவ்வாறான டிக்கெட்டுகளை வழங்கி இருக்கின்றார். இது பழங்குடியினர் மட்டுமல்ல, ஏனைய பிரிவினருக்கும் இது நல்ல ஒரு சிக்னலாக, ஒரு சைகையாக மாறியிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம், இன்னும் எத்தனை விடயங்கள் அரங்கேற இருக்கின்றன என்று. இப்பொழுது நிகழ்ச்சியிலே அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
10: வணக்கம்.
9: வாங்க தேவோம்.
10: உண்மையில அவ மெக்சிகோ அதிபர்கிட்ட இது பாராட்டப்பட
9: வேண்டியது.
10: இரவு நேரம் என்னை சுற்றி நிறைந்திருக்கிறான். இருளும் தனிமையின் தொலைவில் உன் புன்னகையில் வெண்மலராய் மறைந்தே போகின்றன. இருளும் தனிமையும் உன் வெண்மையில் மறைந்தே போகின்றன. இரவை அலங்கரித்து ஒளி வீசி என் வாழ்வில் ஒளி தோற்றுவிக்கின்றாள். இரவை அலங்கரித்து ஒளி வீசி என் இரவில் இருள்களை குறைத்து தோள் கொடுக்கின்றாள்.
0: சொல்லுங்க.
10: தோழனாகவோ தோழியாகவோ எப்பாலானாலும் நட்புக்கு நீ அழகு, நிலவே நீ அழகு, அதிலும் ஒன்று முழு நிலவு நீ இன்னும் அழகு. வெக்கத்தில் ஏதோ அவள் கண்ணம் இன்று ஏதோ சற்று சிவந்தேதான் இருக்கின்றத என் பார்வையிலோ தெரியவில்லை.
0: பாடல் சொல்லி
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
11: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு CCMR தமிழ் FM.
12: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
13: ஆண்டி ஓட்டோ போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
14: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
15: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில்
16: ஏசியா கோல்டு.
15: 20 வருட அனுபவம் கொண்டவர்கள். பொண்ணுக்கு தாலிக்கொடி, நகை திருத்த வேலைகள்,
16: விதவிதமான நகை தெரிவு,
15: 916 KDM முறையில் தரமான நகைகள்,
16: லேசர் கட்டிங்,
15: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம், துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட், யூனிட் 16B.
16: நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம்.
15: ஏசியா கோல்டு 416-746-2742.

0: கேன் ஸ்மைல் டென்டல் ஆர்த்தோடான்டிக்ஸ் இம்ப்ளான்ஸ் ஓரல் சர்ஜரிஸ் எமர்ஜென்சி டென்டல் கேர் டாக்டர் பாபி சாண்டி 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம் ஏசியா யூரோப் மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி டிக்சியன் டண்டாஸ் இலக்கம் 3033 பல்ஸ்டான் ரோடு யூனிட் 206 நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமர். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள். வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம்
1: 4162715992
0: Markham and Progress 885 Progress Avenue Scarborough 416-271-5992.
6: நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்கின்றோம். நிறைவு நேராக இணைகின்றார். வணக்கம்.
7: வணக்கம் ரமேஷ்.
6: நலம் ரமேஷ், நன்றி. நீங்கள் எப்படி?
7: நலம் நலம், நன்றி. ஒரு சின்ன கவிதை தான். நீலவானத்தில் ஒரு வெண்ணிலா, மாயஜாலத்தில் என் பொன்னிலா, பௌர்ணமியில் முழுநிலா பின் தேய்நிலா, அமாவாசையில் கருநிலா பின் வளர்நிலா, இதையே பிரதிபலிக்கும் என் பொன்னிலா, தாய் ஊட்டிய நிலா செவரு ஊட்டுவாளா, பலாச்சாராக இனிக்கும் இவள், சூரியனே மறைந்தாலும் பால்நிலா போல் இவள் முகம் பிரகாசிக்குமே, முழுநிலவாகிய இவள் வையகத்தின் தலைமகள், எனக்கு எப்பொழுது மணமகள் ஆவாளோ அப்பொழுதுதான் இந்த கருப்பு நீலா ஆசை மச்சானாக முடியும்.
6: என்ன பாடல் ரமேஷ்?
7: அதான் இந்த என்ன ஆசை மச்சான் படுத்தும் கருப்பு நீலா.
6: நன்றி.
8: கருப்பு நீலா, கருப்பு நீலா.
6: நேர்களை இந்த வேளையில் நானும் விடைபெறும். நேரம் தொடர்ந்து உங்களுடன் கலை ரூபன் இணைந்து கொள்வார். இதுவரை நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இணையும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் SS வாசன். நன்றி, வணக்கம் நேர்களே.

சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். யாழ்ப்பாணத்திலிருந்து கடல் தொழிலுக்காக சென்று காணாமல் போயுள்ளதாக கூறப்படும் 4 கடல் தொழிலாளர்களையும் தேடும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. மின் கட்டமைப்பில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட சமநற்ற நிலை காரணமாக கொழும்பு உள்ளிட்ட இலங்கையின் பல பகுதிகளில் மின் விநியோகம் தற்காலிகமாக தடைப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் அனுரக் கர்ணாதலக்க தெரிவித்துள்ளார். கர்நாடகாவின் அடுத்த முதலமைச்சராக டி கே சிவகுமார் June 3 பதவியேற்க உள்ளார். 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் 205 மில்லியன் டாலர் நட்டத்தை பதிவு செய்துள்ளதாக கனடா போஸ்ட் நிறுவனம் அறிவித்துள்ளது. அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் இணைந்து புதிய கடலடி ட்ரோன் தொழில்நுட்பத்தை உருவாக்க ஒப்புக்கொண்டுள்ளன. சிஎம்ஆர் தமிழ் FM செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: நன்றி எஸ் எஸ் வாசன். நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026 மே மாதம் 30 சனிக்கிழமை. இப்பொழுது முதல் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலைகத்தில் உங்களோடு இன்று உங்கள் அன்பின் கே வி கலைரூபன். வணக்கம் நேர்களே. நேர்கள் இப்பொழுது முதல் 11 வரை திரை சேலசல் நிகழ்ச்சியினை கேட்கலாம். 11 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இன் செய்தி அறிக்கையினை நீங்கள் கேட்கலாம். 12 2 வரை உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்கலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 16 செல்சியஸ். இன்றைய இரவு பொழுது அதிகுறைந்த வெப்பநிலை 9 செல்சியஸ். நாளை ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுது 25 செல்சியஸ், இரவு பொழுது 11 செல்சியஸ். சூரியொளி நிறைந்தொரு நாளாக காணப்படும். எதிர்வரும் வியாழக்கிழமை வரை சூரியொளி நிறைந்த நாட்களாக இருக்கப் போகின்றன. இது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6476049.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677. கிச்சனர் வாட்டலூ மக்களின் மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாட் இப்பொழுது ஸ்காப்ரூவில். சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர் செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரூ, 416-299-9393.
5: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD சிஎம்ஆர் எஃப்எம் 101.3.
6: கடந்த 20 மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000 GTA credit.
7: CMR Tamil FM.
0: திரையிசை பாடல்களின் அலசல்.

0: நேரம் 10:10 நேர்கள் அனைவரையும் மீண்டும் மற்றும் ஒரு திரை சேலசல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒவ்வொரு வாரமும் திரை இசை பாடல்கள் பற்றி நாங்கள் அலசிக் கொண்டிருக்கிறோம். சென்ற வாரம் அலச முடியவில்லை. இப்பொழுது என்னோடு சேர்ந்து வளமையாகவே பாடல்களை பற்றி அலசும் கமல் பாரதி அவர்களை சந்திக்கலாம். வணக்கம் கமல் பாரதி.
1: வணக்கம் கலைரூபன். வணக்கம் நேயர்களே, எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமாக இருக்கிறேன். நீங்கள்?
1: நலமாக இருக்கிறேன் கலைரூபன். நாம் கடந்த வாரம் மழை பெய்ததால் எங்களுக்கு அலசுவதற்கான நேரம்
0: கிடைக்கவில்லை.
1: அதைவிட 3 விருந்தினர்கள் வந்திருந்தார்கள். அவர்களுக்கு இடம்பட்டு நாங்கள் ஒதுங்கி இருந்தோம்.
0: அவர்கள் ஏதோ எல்லாம் பேசினார்கள். நட்சத்திரம் எல்லாம்
1: அவர்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு வந்திருந்தார்கள். பின்னர் அவர்களை நாங்கள் இணைந்து கொள்ளுமாறு அனுப்பிவிட்டு நாங்களும் அன்று மழை பெய்தபடியால் நாங்களும் ஓரளவு ஒதுங்கி கொண்டோம்.
0: சரி, இன்று நாங்கள் எவ்வாறான பாடல்களை பற்றி எல்லாம் பேச இருக்கிறோம்?
1: இன்றும் நாங்கள் வளமை போல பேச வித்தியாசமான பல பாடல்களை எடுத்து வந்திருக்கிறோம். அதில் மிக முக்கியமாக பார்க்கின்ற பொழுது இன்று என்ன காரணத்தினாலே நிறைய காரணங்களுக்கு அந்த படம் மீண்டும் தமிழிலே தயாரிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது தமிழிலே தயாரிக்கப்படம் மீண்டும் இந்தியிலே தயாரிக்கப்பட்டிருக்கலாம். அப்படி பல மொழிகளில் இருக்கின்ற பாடல்களை நாங்கள் இன்று எடுத்து வந்திருக்கின்றோம். இன்று ஒரு பல்கலாச்சார பாடலே பல்கலாச்சார பாடல்கள்
0: சிலவழி அந்த பாடலின் ஒரு தாக்கமாக இருக்கலாம். அந்த பாடலை கேட்டு அவ்வாறான ஒரு பாடல் எங்களுக்கு வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக, அல்லது அதே அந்த தயாரிப்பாளர் அல்லது அந்த திரைப்படத்தோடு சம்பந்தப்பட்ட ஒருவர் இந்த இவ்வாறான ஒரு பாடல் உங்கள் மற்ற திரைப்படத்திலேயும் வேண்டும் என்று கேட்டு ஒரு பாடலை வாங்கியிருக்கலாம். சரி, அவ்வாறான ஒரு பாடலை தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக அந்த ஹிந்தி பாடல்.
1: ஆமாம், ஹிந்தி பாடல் வந்து கிரிமினல் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் நினைக்கிறேன்.
0: சரி, அந்த பாடலை ஒலிபரப்பிக் கொண்டு அது என்ன தமிழ் பாடல் என்று நாங்கள் பேசிக்கொள்ளலாம்.

0: இப்பொழுது நாங்கள் அந்த ஹிந்தி பாடலை கேட்டிருந்தோம். இது என்ன தமிழ் பாடலாக வெளிவந்திருந்தது?
1: ஆமாம், இது இப்பொழுதுதான் சில தகவல்களை பார்த்தேன். இந்த பாடல் உண்மையிலே வந்து தெலுங்கிலே தான் முதலிலே வந்திருக்கிறது. தெலுங்கிலே இந்த படம் தயாரிக்கப்பட்டு பின்னர் அது இந்திக்கு மொழிமாற்றம் செய்யப்பட்டு பின்னர் அது தமிழுக்கு மொழிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. மூன்று திரைப்படங்களுக்குமே ஒரே இசையமைப்பாளர்
0: மரகதமணி.
1: மரகதமணி அவர் இந்த திரைப்படங்களுக்கு இசையமைக்கின்ற பொழுது இந்திக்கு போகின்ற பொழுது MM கிரீம் என்று போயிருக்கிறார்.
0: MM கிரீம்.
1: ஆமாம்,
0: ஓம் கிரீம்.
1: மணிக்கம், இது மரகதமணி அல்ல நான் நினைக்கின்றேன், இது வந்து கீரவாணி நினைக்கிறேன்.
0: கீரவாணி.
1: ஆமாம், கீரவாணி தான் இந்திக்கு செல்கின்ற பொழுது MM கிரீம் என்று போயிருக்கிறார்.
0: சரி சரி சரி,
1: அப்படி அவர் நிறைய பேர்களை மாற்றியிருக்கிறார். இந்த பாடல் பின்னர் தமிழுக்கும் வந்திருக்கிறார். அதனால் ஒரே பாடலுக்கான அந்த ஒரே ட்ராக்கை எல்லா பாடல்களுக்குமே உபயோகித்திருக்கிறார்.
0: நாங்கள் சொன்னது போன்றுதான் ஒரு இந்த படத்தோடு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம். இப்பொழுது தான் நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம் இந்த மூன்று பாடல்களுக்கும் இசையமைப்பாளர் ஒருவர்.
1: ஒரு இசையமைப்பாளர். காரணம், இந்த திரைப்படம் வந்து
0: மொழிமாற்றம் செய்யப்படும்.
1: அதனால் ஒரே பாடல்களை அப்படி உபயோகித்திருக்கிறார்கள்.
0: அது என்ன தமிழ் பாடல் என்று சில வரிகளை கேட்டு பார்க்கலாம்.

0: ஆமாம், இது சுரேந்தர் பாடிய பாடல். இந்த பாடல்
1: இது ஆமாம், இந்த பாடலும் கூட ஒரு டூயட்டம் இருக்கிறது தமிழிலே. அதே போல எல்லா மொழிகளுமே ஒரு டூயட்டம் ஒரு தனிப்பாடலும் இருக்கிறது. இந்த பாடல் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல், நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது, இந்த பாடல் முதலிலே தெலுங்கிலே வந்திருக்கிறது. தெலுங்கிலே வந்த பாடல் தான் இந்த பாடல். இப்பொழுது அந்த பாடலையும் கேட்கலாமா?
0: ஆமாம்.

0: ஒரு பாடல் மூன்று மொழிகளிலே வெளிவந்திருக்கிறது. ஆனால் ஒரே இசையப்பாளர் இசையமைத்த பாடல், அதனால் மூன்று மொழிகளிலுமே மொழிமாற்றம் செய்யப்பட்ட திரைப்படம் என்றபடியால் அவ்வாறான ஒரு பாடல் வெளிவந்திருக்கிறது.
1: ஒரே திரைப்படத்தை மாற்றுகின்ற பொழுது அந்த பாடல்களும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கின்றன.
0: இதுபோன்று இளையராஜா கூட சில திரைப்படங்கள் தெலுங்கிலே சமைத்து அதை பிறகு தமிழிலே மொழிமாற்றம் செய்து அது பிறகு மலையாளத்திற்கு எல்லாம் செல்லும் பொழுது ஒரே பாடல் மூன்று மொழிகளிலே வந்திருக்கிறது. நேர்கள் திரை சேலச நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
2: எவ்ரிதிங் ஓகே நோ ப்ராப்ளம் டிஜினம்
3: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடிக்க
4: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் டெட் கன்சலிடேஷன் அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்டீஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சிகே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
5: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
6: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது வீட்டு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறோம் டீன்கலி.
5: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
4: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
7: 905-270-8800
4: உதயம் சூப்பர் மார்க்கெட் ஐஷாசில் கோடைகாலம் முழுக்க தரும் சம சேல் புத்தம் புதிய வரவுகளின் கொண்டாட்டம் அனைத்தும் 30% தொடக்கம் 70% தள்ளுபடியில் நியூ டிசைன் காஞ்சிபுரம் டிசைனர் காஞ்சிபுரம் பியோர் கோல்ட் காஞ்சிபுரம் ஃபேன்சி சாரீஸ் பிரைடல் லெஹெங்காஸ் டிசைனர் லெஹெங்காஸ் ஷல்வார் பஞ்சாபி சூட்ஸ் மென் ஷர்வானி குர்தா செட்ஸ் ஜுவல்லரி இன்னும் பல பிரீத்தி எக்கோ பிளஸ் $150 பிரீத்தி ஸ்டீல் $190 ஸ்மிட் $200 ஐஷா சில்க் 2340 மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் 416-298-6116 ஐஷா சில்க் சம்மர் டைமில் ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி

0: அதிர்வெண் 101.3. நேரம் 10:28. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மில் திரை சேல்ஸ் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, அடுத்ததாக நாங்கள் என்ன பாடல் பற்றி அலசை இருக்கிறோம்?
1: அடுத்த பாடலுக்கு போதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு ஆரம்பத்தில் ஒரு குழப்பம் இருந்தது. மரகதமணியா கீரவாணியா குழப்பம் இருந்தது. இருவருமே ஒருவர் தான் என்பதை வாசன் உறுதிப்படுத்தியிருக்கிறார். எஸ் எஸ் வாசன் உறுதிப்படுத்தியிருக்கிறார், ஸ்ரீனிவாசன் உறுதிப்படுத்தியிருக்கிறார்.
0: அவர் முன் ஆரம்ப காலத்திலே மரகதமணி என்று தான் இசையமைத்து வந்தார். அதன் பிறகு அந்த தனது மூன்றாவது பேர் இருக்கிறது கீரவாணி, மரகதமணி கீரவாணி என்று. அவர் தந்தையரின் பேர் என்ன?
1: கோட்டூரி என்ற அவருக்கு ஒரு பேர் இருக்குது. அப்படி நிறைய அவருடைய நிறைய பேர்கள் இருக்கின்றன, 3-4 பேர்கள் இருக்கின்றன.
0: அதனால தான் கே எம் கீரவாணி.
1: கே எம் கீரவாணி என்ற நிறைய உடையங்களையும் மாற்றி வைத்திருக்கிறார். அவருடைய பெயரிலும் கூட மரகதமணி இருக்கிறது, பின்னர் கீரவாணி என்று இருக்கிறது, பிறகு எம் எம் கிரீம் என்று இருக்கிறது, எம் எம் கரீம் என்று இருக்கிறது. நிறைய பெயர்களை மாற்றி மாற்றி வசதி கேட்டிடத்திலே வைத்திருக்கிறார்.
0: சரி, இப்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கும் பாடல் பலர் கேட்ட ஒரு பாடல். ஆனால் அந்த பாடலையும் அவர் என்ன காரணத்திற்காக கொப்பி அடித்தாரா அல்லது ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்வார்கள், அந்த தாக்கம், அந்த பாடலின் தாக்கம்
1: இருக்கலாம், எப்படி நாங்கள் ஒன்று செய்தால்
0: என்ன என்ற
1: விடயம் இருக்கலாம் இல்லையா?
0: சரி, அந்த பாடல் என்னவென்று நாங்கள் கேட்டுக்கொண்டு அதன் தமிழ் பாடல் என்னவென்று பார்க்கலாம்.

0: ஆமாம், இது 1976 வெளிவந்த அபா என்ற ஒரு இசை தொகுப்பிலே இடம்பெற்ற பாடல் மணி மணி மணி மணி.
1: அபா இசைக்குழு வந்து அரைவல்
0: இசைக்குழு,
1: அபா இசைக்குழுவிலே அந்த நான்கு பேர் இணைந்து பாடி அந்த பாடலில் உண்டு. இந்த பாடலிலே ஒரு அநேகமாக இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கலாம்.
0: ஆமாம், ஒரு தாக்கம் என்றால் 1976 வந்த ஒரு பாடலை தழுவியதாக 1980 ஒரு பாடலை இளையராஜா இசையமைத்திருக்கிறார். அதன் ஆரம்ப வரிகள் தான் அவ்வாறாக இருக்கிறது. பிறகு செல்பவை எல்லாம் வித்தியாசமாக
1: ஒரு அடித்தளத்தை வைத்துக் கொண்டு பிறகு இளையராஜா தன்னுடைய
0: பாடியிலே அவரே பாடியிருக்கிறார். சரி, அந்த பாடல் தைப்பொங்கல் திரைப்படத்திற்காக அவரே பாடி இளையராஜா ஜானகியோடு இணைந்து பாடிய ஒரு பாடல்.

0: இது ஒரு தாக்கத்திலே வெளிவந்த பாடலாக இருக்கலாம் என்று
1: கேட்கின்ற நேயர்கள் யோசிப்பார்கள். நான் உங்களிடம் கேட்ட மாதிரி தான் இந்த பாடலை அன்பு இந்த ரெண்டு பாடலுக்கும் ஒற்றுமையாக நான் உங்களை கேட்டுவேன். இந்த பாடலுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் என்று நான் கேட்கின்ற பொழுது நீங்கள் விளங்கப்படுத்தினீர்கள். அந்த அந்த அடியை வைத்துக் கொண்டுதான் அந்த பாடலை பாடியிருக்கிறார்.
0: ஆரம்பத்தை வைத்துக் கொண்டு ஒரு பாடலை உருவாக்கி
1: உருவத்தை உருவாக்கி இருக்கிறார்.
0: பிறகு வரும் வரிகள் எல்லாம் அந்த இசையெல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. அது போன்று இன்னும் பல பாடல்கள் இருக்கின்றன. ஒரு தாக்கத்திலே அவர்கள் இசையமைக்கும் பாடல், ஒரு விழாவிலே கமலஹாசன் சொல்லியிருப்பார், ஒரு பாடலை தான் இளையராஜாவிடம் கொடுத்து அதே மாதிரி ஒரு பாடல் வேண்டும் என்றும் பொழுது அது ஒரு தாக்கம்.
1: அந்த பாடலையே கொடுக்க மாட்டார்,
0: அதே போன்று ஒரு பாடலை உருவாக்கி கொடுப்பார்கள். இதே பாணியில் ஒரு பாடல் வேண்டும் என்று இசையமைப்பாளரை வந்து இயக்குனர் கேட்டிருப்பார். இசையமைப்பாளர் சரி, அந்த ஆரம்பத்தை வைத்து ஒரு பாடல் உருவாக்கி தருகிறேன் எங்களது பாணியில, எனது பாணியில் என்று உருவாக்கி கொடுத்தார்.
1: நிறைய இப்ப நீங்கள் குறிப்பிட்டது போல நிறைய இடங்களிலே இளையராஜாவே குறிப்பிட்டிருக்கிறார். சில இசையினுடைய தாக்கங்கள் இருக்கும். அதாவது இப்போ வா வெண்ணிலா பாடல், அந்த பாடலின் ஒரு தாக்கம் இருந்திருக்கு. அதே மாதிரி நாங்கள் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய தேவையை ஒழிய கொப்பி அடிப்பதுன்னு சொல்வதற்கு இல்லையா.
0: எம் எஸ் விஸ்வநாதன் கூட சில பாடல்கள், பல பாடல்கள் தாக்கத்திலே உருவாக்கிய பாடல்கள் தாங்களாகவே ஒத்துக்கொண்டு
1: சில வாரங்களுக்கு முன்னால் காய்த்தோம். யார் அந்த நிலவு என்பது ஒரு ஆங்கில பாடலினுடைய தாக்கம் என்பதை உரையாடியிருந்தோம்.
0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் திரை சலசல் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
2: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462
3: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவெண்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
4: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
5: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
6: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
5: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
6: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-0-7-6-6-7-7-2
7: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
6: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
7: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
6: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
7: சுகந்தன் 416-540-6269
6: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் Indoor Space.
8: CMR Tamil FM 101.3
0: நேரம் 10:40 நேர்கள் CMR தமிழ் FM-இல் திரை செயலசல் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இப்பொழுது நாங்கள் அடுத்த ஒரு பாடலுக்கு செல்ல போன்றோம். இதுவும் ஹிந்தி தமிழ் 2 மொழிகளிலேயும் வந்த ஒரு பாடல். ஹிந்தி பாடலை மொழி மாற்றி இந்த படத்திற்கு வைத்தார்களா அல்லது பாடலாக்கினார்களா?
1: ஆமாம், இது உண்மையிலே இந்தி பாடல் தான் முதலிலே வெளிவந்தது. மிக பிரபலமான பாடல், 70களிலே வந்த ஒரு பாடல், 73 ஆண்டுகளிலே வந்த பாடல். இந்த காலகட்டங்களில் தான் இந்த கீத் போன்ற இந்தி திரைப்பட பாடல்கள் எல்லா இடங்களிலுமே பேச பிரபலமாக இருந்த காலகட்டத்தில் தான் இந்த பாடல்கள் வெளிவந்திருக்கிறது. ஆமாம், நாங்கள் இப்பொழுது கதைத்து கொண்டிருக்கின்ற பாடல் வந்து கீத் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் என்று, பின்னர் நீண்ட காலத்தின் பின்னர் தமிழிலும் என்ன காரணத்தினாலோ தெரியவில்லை அதே பாடலை உபயோகித்திருக்கிறார்கள்.
0: சரி, இப்பொழுது நாங்கள் அந்த கீத் திரைப்படத்தில் இடம்பெற்ற
1: அபிமான்
0: திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை ஒலிபரப்பிக் கொண்டு அது என்ன தமிழ் பாடல் என்று பார்க்கலாம்.

0: நேர்கள் யோசிக்க போறார்கள், என்ன பல்கலாச்சார வானொலியில்
1: பல்கலாச்சார பாடல்கள்
0: தமிழ் தான் ஒலிபரப்பாகிறதா, தமிழ் நிகழ்ச்சி தான் செல்கிறதா என்று நினைக்க போறார்கள். ஆமாம், இது ஹிந்தி பாடல் அபிமான் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். இதே பாடல் தமிழிலே வந்திருக்கிறது, நான் பாட நினைத்ததெல்லாம்
1: நினைத்ததெல்லாம்
0: திரைப்படத்திலே இருந்து தான் அந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது. சரி, அந்த பாடலை கேட்கலாம்.

0: The friendly radio for channels around the universe. CMR Tamil FM 101.3.
1: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
2: Working for you.
1: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
5: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
6: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough-vil, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ, மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444. 416-293-3444. Leaf Truck Driving School.
7: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
8: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
9: இசையால் உலகை ஆளும் CMR தமிழ் FM 101.3.
10: நேரம் 10:51. சரி, நாங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இது மலர்ந்தும் மலராதவை. நீண்ட காலத்திற்கு முன்பு கேட்ட ஒரு பாடல். அந்த பாடலை நாங்கள் இன்று ஒலிபரப்பிய வண்ணம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறோம்.
11: நிச்சயமாக இந்த பாடல் கூட நான் நினைக்கின்றேன், வளமையாக நாங்கள் மலர்ந்து மலராதவை நிகழ்ச்சி அந்த தலைப்பின் கீழ் ஒலிபரப்பப்படுகின்ற பாடல்கள் வந்து திரைப்படத்தில் சிலவர்களை பாடல் வெளிவந்திருக்கும், திரைப்படத்தில் இல்லாமல் இருக்கும் அப்படியான பாடல். ஆனால் இந்த பாடல் வந்து அப்படி இல்லை. இது வந்து நாங்கள் நீண்ட நாட்களாக வானொலியிலே ஒலிக்காத
10: ஒரு பாடல். பி பானுமதி பாடிய பாடல், KV மகாதேவன் இசையமைத்து தஞ்சை ராமையதாஸ் அவர்கள் எழுதிய ஒரு பாடல். அந்த பாடலை கேட்டவாறு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி கமல் பாரதி கலந்து கொண்டமைக்கு.
11: நன்றி. அடுத்த வாரம் சந்திக்கலாம். மழை பெய்யாவிட்டால் அலசலாம்.
10: ஆமாம், அலசுவோம். நன்றி.

0: CMR Tamil FM 102.3 www.cmr.fm துல்லியத்தில் துள்ளும் தமிழ்.
1: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க CMR Tamil FM.

0: நேரம் இரவு 11 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் கே வி கலரூபன், செய்தி ஆசிரியர் எஸ் ஜி ராம்பிரசன். முதலில் தலைப்புச் செய்திகள். தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள தமது காணிகளை மீள கையளிக்குமாறு கோரி நேற்றுமின்றும் காணி உரிமையாளர்கள் போராட்டம் நடத்தினர். சென்னை உட்பட பல மாவட்டங்களில் 5 மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றப்பட்டுள்ளனர். சீனாவுடனான கனடாவின் பொருளாதார உறவு முக்கியத்துவம் வாய்ந்தது என கனடிய வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் இணைந்து புதிய கடலடி ட்ரோன் தொழில்நுட்பத்தை உருவாக்க ஒப்புக் கொண்டுள்ளன.
1: இலங்கை செய்திகள்.
0: கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் 4 கிலோகிராமிற்கும் அதிகமான குஷ் வகை போதைப்பொருளுடன் 2 சந்தேக நபர்கள் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். விமான நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இன்று அதிகாலை வருகை முனையத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பில் முதல் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 4 கிலோகிராம் 104 கிராம் குஷ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அந்த போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபரும் விமான நிலைய வளாகத்திலேயே கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர்கள் நீர்கொழும்பு மற்றும் கல்கிசை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த போதைப்பொருள் சர்வதேச கடத்தல் வலையமைப்புடன் தொடர்புடையதா என்பது குறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்து சமுத்திர பிராந்தியத்தை அமைதி மற்றும் ஒத்துழைப்பு வலயமாக பேண வேண்டும் என பாதுகாப்பு செயலாளர் ஏர் மார்ஷல் சம்பத் துயாகொந்த வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யாவின் மாஸ்கோ நகரில் நடைபெற்ற பாதுகாப்பு விவகாரங்களுக்கு பொறுப்பான உயர் அதிகாரிகள் பங்கேற்ற 14வது சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்து சமுத்திரத்தில் அதிகரித்து வரும் புவியியல் மற்றும் அரசியல் முக்கியத்துவத்தையும் இதன்போது சுட்டிக்காட்டினார். அத்துடன் கடல்வழி சுதந்திரம், சர்வதேச சட்டங்களுக்கு மதிப்பளித்தல் மற்றும் நாடுகளுக்கு இடையிலான பயனுள்ள உரையாடுகளை நிலைநிறுத்துவதன் மூலம் பிராந்திய போட்டிகள் மோதல்களாக மாறுவதை தடுக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தீவிரவாதம், இணையவழி குற்றங்கள், கடல்சார் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மற்றும் காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் அபாயங்கள் போன்ற நவீன சவால்களை எதிர்கொள்ள சர்வதேச ஒத்துழைப்பு, புலனாய்வு தகவல் பகிர்வு மற்றும் கூட்டு நடவடிக்கைகள் மிகவும் அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை தற்போதைய சிக்கலான உலக சூழலில் பேச்சுவார்த்தை, நம்பிக்கை மற்றும் பிராந்திய நிலைத்தன்மை மேம்படுத்துவதில் சிறிய நாடுகளுக்கு முக்கிய பங்கு இருப்பதாகவும் பாதுகாப்பு செயலாளர் ஏவைஷ் மார்ஷல் சம்பத் துயாகொந்த வலியுறுத்தியுள்ளார். தையெட்டி விகாரை பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடி புகைப்படங்களை எடுத்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்களை பலாலி போலீசார் கைது செய்துள்ளனர். வெசாக் தினத்தினை முன்னிட்டு விசேட வழிபாடுகள் தையெட்டி விகாரையில் நடைபெற்று வரும் நிலையில் விகாரைக்கு சற்று தொலைவில் காணி உரிமையாளர்கள் போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர். இந்நிலையில் வடமராட்சி பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் விகாரைக்கு செல்வதாக கூறி விகாரை பகுதிக்கு சென்று அங்கு சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடி புகைப்படங்களையும் எடுத்துள்ளனர். அதனை அவதானித்த போலீசார் இருவரிடமும் விசாரணைகளை முன்னெடுத்த வேளை அவர்கள் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை வழங்கியுள்ளனர். இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் பலாலி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இந்திய கடற்படையின் INS எரவாட் எனப்படும் கப்பல் 2026 ஜூன் 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை இலங்கையின் கொழும்பு துறைமுகத்துக்கு செல்லவுள்ளது. இந்த கப்பல் எரிபொருள் மற்றும் அத்தியாவசியப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு செயல்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவுள்ளது. மேலும் இந்திய அரசின் நன்கொடையின் கீழ் இந்திய கடலோர காவல் படையிலிருந்து இலங்கை கடலோர காவல் கப்பலான சுரக்ஷா முக்கிய உதிரி பாகங்களையும் இந்த கப்பல் கொண்டு செல்லவுள்ளது. கப்பல் கொழும்பில் தங்கியிருக்கும் காலத்தில் அதன் கட்டளை அதிகாரியான கமாண்டர் IP பட்டேல் மேற்கு கடற்படை பகுதி தளபதியை சந்திக்கவுள்ளார். அதேவேளை இந்திய மற்றும் இலங்கை கடற்படையினர் இணைந்து தொழில்முறை மற்றும் விளையாட்டு தொடர்பான நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளனர். மேலும் இலங்கையின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு ஆதரவாக கொழும்பு கடற்கரையில் இரு நாடுகளின் கடற்படையினரும் இணைந்து கடற்கரை சுத்தப்படுத்தும் நிகழ்ச்சியிலும் ஈடுபட உள்ளனர். இந்த வருகை இந்தியா மற்றும் இலங்கை இடையிலான கடல்சார் ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவருநாகதன் வித்யாவின் கொலை தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த கைதியான பூபாலசிங்கம் ஜெயக்குமாரின் இறுதிக்கிரியை இன்று நடைபெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் கோம்பியன் இந்தி மயானத்தில் அரசு செலவில் அவருடைய உடலம் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை யாழ்ப்பாணம் சட்ட மருத்துவ அதிகாரி எஸ் பிரணவன் உறுதிப்படுத்தினார். வித்யா படுகொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களின் தண்டனையை உயர்நீதிமன்றம் கடந்த மே மாதம் உறுதி செய்தது. இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை அறிவிப்பதற்காக மரண தண்டனை கைதிகள் அனைவரும் யாழ்ப்பாணத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டிருந்தனர். இந்த நிலையிலேயே யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பூபாலசிங்கம் ஜெயக்குமார் கடந்த திங்கட்கிழமை தனது உயிரை மாய்த்து கொண்டார். பிரேத பரிசோதனையின் பின்னர் உடலத்தை பொறுப்பேற்பதற்கு உறவினர்கள் மறுப்பு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற அனுமதியை பெற்று உடலம் அரசு செலவில் இன்று அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மற்றும் கற்கோவளம் பகுதிகளிலிருந்து கடல் தொழிலுக்காக சென்று காணாமல் போயுள்ளதாக கூறப்படும் 4 கடல் தொழிலாளர்களையும் தேடும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 27 இரவு 11 மணியளவில் 2 படகுகளில் கடல் தொழிலுக்கு சென்ற அவர்கள் இதுவரை கரை திரும்பவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து கடல் தொழிலாளர்கள் பயணித்த திசைகள் குறித்த தகவல்களை கொண்டு தேடுதல் பணிகளை முன்னெடுத்து வருவதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். எனினும் காணாமல் போன கடல் தொழிலாளர்கள் தொடர்பில் இதுவரை எந்தவொரு தகவல்களும் எமக்கு கிடைக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை காணாமல் போன கடல் தொழிலாளர்களை தேடும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு அனைத்த முகாமைத்துவ அமைச்சின் பிரதி பணிப்பாளர் நாயகத்திற்கு கடல் தொழில் அமைச்சர் ஏற்கனவே பணிப்புரை விடுத்துள்ளார். அதற்கமைய வான்படையின் உதவியுடனும் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். தையட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள தமது காணிகளை மீள கையளிக்குமாறு கோரி நேற்றுமின்றும் காணி உரிமையாளர்கள் போராட்டம் நடத்தினர். குறித்த விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழவுள்ள ஏனைய காணிகளான தனியார் காணிகளை காணி உரிமையாளர்களிடம் மீள கையளிக்க வேண்டும் என கோரி ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றான வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயம் வருடாந்த மகோத்சவத்தின் தீர்த்த திருவிழா இன்று சனிக்கிழமை காலை மிக விமரிசையாக நடைபெற்றது. வசந்த மண்டபத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றதைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகள் கொடித்தம்பத்திற்கு எழுந்தருள செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து ஆலய உள்வீதி உலா சிறப்பாக இடம்பெற்றது. பின்னர் பஞ்சமூர்த்திகள் மன்னார் பாலாவி தீர்த்தக்கரைக்கு எழுந்தருள செய்யப்பட்டு தீர்த்த உற்சவம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் பங்கேற்புடன் நடைபெற்றது. பக்தர்கள் தமது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றும் வகையில் பாலாவி தீர்த்தத்தில் புனித நீராடி தீர்த்தச் செம்புகளில் நீரை எடுத்து சென்று மகாலிங்க பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர். மாலை வேளையில் கொடியிறக்க நிகழ்வு நடைபெற்றது.
1: இந்திய செய்திகள்.
0: பாகிஸ்தானிலிருந்து ட்ரோன்கள் மூலம் இந்தியாவுக்குள் ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் கடத்தப்படும் விவகாரம் தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் 4 மாநிலங்களில் 12 இடங்களில் சோதனைகளை மேற்கொண்டுள்ளனர். சமீபத்தில் ராஜஸ்தான் மாநிலத்தின் எல்லைப் பகுதியில் செயற்கைக்கோள் கட்டுப்பாட்டில் இயங்கும் ட்ரோன்கள் மூலம் ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் வீசப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பின்னர் அவை பஞ்சாப் மாநிலத்திற்கு காரில் கொண்டு செல்லப்பட்ட போது போலீசார் குல்விந்தர் சிங் மற்றும் ராபின் சிங் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் ட்ரோன்கள் மூலம் கடத்தப்படும் ஆயுதங்கள் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார் மற்றும் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு விநியோகிக்கப்படுவதாக தெரியவந்தது. விசாரணையில் பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ அமைப்புடன் தொடர்புடையவர்கள் சமூக ஊடகங்கள் மூலம் இந்திய இளைஞர்களை ஆயுத கடத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தியிருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எரிபொருள் விலைகள் பொருளாதார நிலைத்தன்மைக்காக கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியது அவசியம் என இந்தியாவின் தலைமை பொருளாதார ஆலோசகர் தெரிவித்துள்ளார். உலகளாவிய எண்ணெய் சந்தை அதிர்வுகள், போக்குவரத்து செலவுகள் மற்றும் உற்பத்தி விலைகள் ஆகியவற்றின் மீது எரிபொருள் விலை நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துவதால் அரசுகள் கவனமாக விலை மேலாண்மை மேற்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக எரிபொருள் விலை உயர்வு உணவுப் பொருட்கள் விநியோகம் மற்றும் அன்றாட வாழ்வின் பல்வேறு செலவுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நிலையில் அதனை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமானதாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் உலகளாவிய எண்ணெய் சந்தையில் நிலவும் மாற்றங்கள் காரணமாக பல நாடுகளில் எரிபொருள் விலைகள் ஏற்று இறக்கமாக காணப்படுகின்றன. இதன் தாக்கம் இந்தியா உள்ளிட்ட இறக்குமதி சார்ந்த பொருளாதாரங்களில் அதிகமாக உணரப்படுவதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். நிர்வாக சீரமைப்பின் ஒரு பகுதியாக சென்னை உட்பட பல மாவட்டங்களில் 5 மாவட்ட ஆட்சியாளர்கள் மாற்றப்பட்டுள்ளனர். மாநிலம் முழுவதும் பல்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியாளர்களை இடமாற்றம் செய்யும் பெரிய அளவிலான நிர்வாக பணிமாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் முக்கிய நகரங்களும் மாவட்டங்களும் புதிய ஆட்சியாளர்களை பெற்றிருக்கின்றன. இந்த மாற்றம் மாநில நிர்வாகத்தை மேலும் செயல்திறனுடன் செயல்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த சில வாரங்களாகவே தமிழகத்தில் தொடர்ச்சியாக உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகங்களில் மாற்றங்கள் நடைபெற்று வருகின்றன. சென்னை நிர்வாகத்திலும் புதிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் பிற முக்கிய மாவட்டங்களிலும் ஒருங்கிணைந்த மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நடவடிக்கை மூலம் அரசு திட்டங்களின் செயல்பாடு, நலத்திட்ட விநியோகம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திறன் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்மின் செய்திகள்.
1: கனேடிய செய்திகள்.
0: இரண்டாயிரத்தி 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் வரிக்கு முன்பாக 205 மில்லியன் டாலர் நட்டத்தை பதிவு செய்துள்ளதாக கனடா போஸ்ட் நிறுவனம் அறிவித்துள்ளது. வருவாய் வீழ்ச்சி மற்றும் வணிக சவால்கள் காரணமாக நிறுவனத்தின் நிதிநிலை தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய கூட்டு ஒப்பந்தங்கள் தொடர்பான தொழிலாளர் நிச்சயமற்ற நிலைமையும் இழப்புக்கான முக்கிய காரணமாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் விளைவாக வாடிக்கையாளர்கள் நிலையான சேவையை வழங்கும் போட்டி நிறுவனங்களை நாடியதால் கடித மற்றும் பொதிகளை அனுப்பும் அளவுகள் குறைந்துள்ளன. 2026 ஆண்டு முதல் காலாண்டில் பாசல் வருவாய் மட்டும் கடந்த ஆண்டின் இதே காலத்துடன் ஒப்பிடுகையில் 79 மில்லியன் டாலரால் சரிந்துள்ளது. அதேவேளை பொதிகள் விநியோக அளவு 17% வீழ்ச்சியடைந்ததாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. கனேடிய பொருளாதாரம் தற்போது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். எனினும் நாடு அதிகாரப்பூர்வமாக மந்த நிலைக்குள் நுழைந்துவிட்டதாக அறிவிக்க இன்னும் காலம் உள்ளதாக சிலர் தெரிவிக்கின்றனர். கனடிய புள்ளிவிபர திணைக்களம் வெளியிட்ட தரவுகளின்படி 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆண்டளவிலான கணக்கீட்டில் 0.1% குறைந்துள்ளது. இதற்கு முன் 2025 ஆண்டின் இறுதி காலாண்டில் பொருளாதாரம் 1% வீழ்ச்சியை சந்தித்திருந்தது. தொடர்ச்சியாக 2 காலாண்டுகளில் பொருளாதார வளர்ச்சி எதிர்மறையாக பதிவாகும் போது அது பொதுவாக மந்த நிலை என அழைக்கப்படுகிறது. எனினும் காலாண்டு அடிப்படையில் பொருளாதார வளர்ச்சி குறிப்பிடத்தக்க மாற்றமின்றி காணப்பட்டதாக புள்ளி விபர திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மற்றும் இந்த ஆண்டு மார்ச் மாதங்களில் ஜிடிபி குறைந்திருந்தாலும் இடைப்பட்ட 4 மாதங்களில் வளர்ச்சி நிலையாகவோ அல்லது நேர்மறையாகவோ இருந்தது. சீனாவுடனான கனடாவின் பொருளாதார உறவு முக்கியத்துவம் வாய்ந்தது என கனடிய வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி கனடாவுக்கு 3 நாள் விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் பிரதமர் மாக்கானி உள்ளிட்ட தலைவர்களுடன் அவர் சந்திப்பை மேற்கொண்டு வருகின்றார். இதற்கிடையில் கனடிய கடற்படையின் HMCS சார்ல்ஸ்டவுன் போர்க்கப்பல் கடந்த May 22 மற்றும் 23 தேதிகளில் தைவான் நீரிணை வழியாக வளமையான கடற்பயணத்தை மேற்கொண்டதாக தேசிய பாதுகாப்பு திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது. சீன வெளியுறவு அமைச்சரின் விஜயமும் தைவான் நீரிணை வழியாக கனடிய போர்க்கப்பல் பயணித்த சம்பவமும் இரு நாடுகளின் உறவுகள் மீதான கவனத்தை அதிகரித்துள்ளன. COVID-19 பெருந்தொற்று ஏற்பட்டு 6 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலும் கனடாவில் ஆரம்ப பாடசாலை வகுப்பு மாணவர்களிடையே வளர்ச்சி தொடர்பான சவால்கள் அதிகரித்துள்ளதாக புதிய ஆய்வொன்று தெரிவிக்கிறது. மெக்மாஸ்டர் பல்கலைக்கழகத்தின் ஓஃபோர்ட் குழந்தைகள் ஆய்வு மையம் மேற்கொண்ட ஆய்விலே நாடு முழுவதும் 540,000 மேற்பட்ட குழந்தைகளின் தரவுகள் பகுப்பாய்வு செய்யப்பட்டன. ஆய்வின்படி வளர்ச்சி பாதிப்புக்குள்ளாகும் குழந்தைகளின் வீதம் 27.3% 28.5% உயர்ந்துள்ளது. குறிப்பாக உணர்ச்சி முதிர்ச்சி, கவனக்குவிப்பு மற்றும் நடத்தை கட்டுப்பாடு தொடர்பான சவால்கள் அதிகரித்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. ஆய்வை மேற்பார்வை செய்த பேராசிரியர் மேக்டலினா ஜென்சஸ் இந்த அதிகரிப்பு சிறியதாக தோன்றினாலும் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கூடுதலான மூளை வளர்ச்சி சிரமங்களை எதிர்கொள்வதை இது குறிக்கிறது என தெரிவித்துள்ளார்.
1: உலகச் செய்திகள்.
0: ரஷ்யா யுக்ரைன் மீது பாரிய தாக்குதலை முன்னெடுக்க தயாராகி வருவதாக யுக்ரைன் ஜனாதிபதி வளடிமிர் செலன்ஸ்கி எச்சரித்துள்ளார். டெலிகிராம் ஊடாக வெளியிட்ட தகவலிலும் பின்னர் தனது இரவு நேர காணொலி உரையிலும் அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ரஷ்யா மிகப்பெரிய புதிய தாக்குதலுக்கு தயாராகி வருவதாக உளவுத்துறை தகவல்கள் கிடைத்துள்ளன. அதற்கேற்ப தமது பாதுகாப்பு பிரிவுகள் தயார் நிலையில் உள்ளன. வான்படை மற்றும் வான்வழி பாதுகாப்பு படையினர் வழக்கம்போல் 24 மணி நேரமும் பணியாற்றுவார்கள் எனவும் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ரஷ்யா கடந்த திங்கட்கிழமை தலைநகர் கீவ் மற்றும் அதன் சுற்றுவார பகுதிகளில் தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடத்த திட்டமிட்டுள்ளதாக அறிவித்திருந்தது. கடந்த வாரம் ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள லுஹான்ஸ்க் பகுதியில் அமைந்திருந்த விடுதியொன்றின் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 21 பேர் உயிரிழந்ததாக மோஸ்கோ தெரிவித்துள்ளது. அந்த தாக்குதலுக்கு பதிலடியாகவே புதிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக ரஷ்யா கூறியுள்ளது. ஆனால் குறித்த தாக்குதலை தாம் மேற்கொள்ளவில்லை என யுக்ரைன் மறுத்துள்ளது. அமெரிக்காவை சேர்ந்த சர்வதேச கடன் மதிப்பீட்டு நிறுவனம் S&P குளோபல் ரேட்டிங்ஸ் பிரான்ஸ் அரசாங்கத்தின் கடன் மதிப்பீட்டை A+ நிலையில் மாற்றமின்றி தொடர்ந்துள்ளதாக அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நீடித்து வரும் போர் மற்றும் அதன் பொருளாதார விளைவுகள் உலக சந்தைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையிலும் பிரான்சின் கடன் தரத்தில் இம்முறை மாற்றம் செய்யப்படவில்லை. கடந்த ஆண்டு S&P மற்றும் ஃபிஷ் நிறுவனங்கள் பிரான்சின் கடன் மதிப்பீட்டை குறைத்திருந்தன. அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் பிரான்ஸ் பொருளாதாரம் 0.1% சுருங்கியுள்ளது. இதற்கிடையில் அரசின் செலவு கட்டுப்பாடு மற்றும் நிதி ஒழுங்கு நடவடிக்கைகள் காரணமாக வரவு செலவு திட்ட பற்றாக்குறை கட்டுப்பாட்டில் இருக்கும் என மதிப்பிடப்படுகிறது. நிதியமைச்சகம் அரசு பற்றாக்குறை மற்றும் கடன் சுமையை குறைக்கும் முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளது. கடலடி கேபிள்களை பாதுகாப்பதற்கும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கும் அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் இணைந்து புதிய கடலடி ட்ரோன் தொழில்நுட்பத்தை உருவாக்க ஒப்புக்கொண்டுள்ளன. ஆக்கோஸ் பாதுகாப்பு கூட்டணியின் கீழ் முன்னெடுக்கப்படும் இந்த திட்டம் அடுத்த ஆண்டுக்குள் தயாராகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக பிரிட்டன் 150 மில்லியன் பவுண்ட்ஸ்களை முதலீடு செய்யவுள்ளதாக பிரிட்டிஷ் பாதுகாப்பு செயலாளர் ஜோன் ஹேலி தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் நடைபெற்ற பாதுகாப்பு மாநாட்டில் 3 நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்களால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த புதிய கடலடி ட்ரோன் தொழில்நுட்பம் கடலடி கட்டமைப்புகளை பாதுகாத்தல், கண்காணிப்பு நடவடிக்கைகள், உளவு தகவல் சேகரிப்பு மற்றும் தளபாட விநியோக நடவடிக்கைகளில் பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021 உருவாக்கப்பட்ட ஆகஸ் கூட்டணி அணுசக்தி, நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் மேம்பட்ட ராணுவ தொழில்நுட்பங்களை பகிர்ந்து உருவாக்கும் நோக்கிலே செயல்பட்டு வருகிறது. இந்த முயற்சி இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் அதிகரித்து வரும் கடல்சார் ஆக்கிரமிப்புக்கு பதிலளிக்கும் நடவடிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது. போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் படகை இலக்காக கொண்டு நடத்திய தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை பசிபிக் பெருங்கடல் பகுதியில் நடைபெற்றது. அந்த படகு சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் வழித்தடத்தில் பயணித்ததாக செயற்கை நுண்ணறிவு தகவல்கள் உறுதிப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இது அண்மைய நாட்களில் நடைபெற்ற இதே வகை தாக்குதல்களின் தொடர்ச்சியாகும். கடந்த சில மாதங்களாக அமெரிக்கா மேற்கொண்டு வரும் கடல்வழி நடவடிக்கைகளில் சந்தேகிக்கப்படும் போதைப்பொருள் கடத்தல் படகுகள் மீது பல தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கைகள் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்புகளை ஒழிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக அமெரிக்க அரசு விளக்கி வருகிறது. இருப்பினும் இத்தகைய தாக்குதலின் சட்டப்பூர்வ தன்மை மற்றும் மனித உரிமை அம்சங்கள் குறித்து சர்வதேச அளவில் விமர்சனங்களும் கேள்விகளும் எழுந்துள்ளன.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: ஃபீஃபா உலகக்கோப்பை போட்டிகளை காணவரும் ரசிகர்களுக்காக டொரண்டோ மைதானத்தில் மதுபானம் வாங்க புதிய அடையாள விதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி வெளிநாட்டு ரசிகர்கள் மதுபானங்களை வாங்க வேண்டுமெனில் கடவுச்சீட்டு மட்டுமே செல்லுபடியாகும் அடையாளமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என ஃபீஃபா தெரிவித்துள்ளது. ஒன்டாரியோ மாகாண சட்டத்தின்படி 19 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டோர் மைதானத்தில் மதுபானம் வாங்க முடியும். ஆனால் கனடியர்கள் எந்த ஒரு செல்லுபடியாகும் அடையாள அட்டையையும் பயன்படுத்தலாம். இதேவேளை வெளிநாட்டவர்களுக்கு வெளிநாட்டு ஓட்டுநர் உரிமம் அல்லது பிற அடையாள ஆவணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது எனவும் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. ஃபீஃபா இணையதளத்தில் வெளியிடப்பட்ட வழிகாட்டுதல்களில் இந்த விதி குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஒன்டாரியோ அரசு உலகக்கோப்பை காலத்தில் மதுபான சேவை நேரத்தை நீடித்து ஜூன் 11 முதல் ஜூலை 19 வரை 4 வரை சேவை வழங்க அனுமதித்துள்ளது. டொரண்டோ மைதானத்தில் முதல் போட்டி ஜூன் 12 அன்று நடைபெறுகிறது. இதில் கனடா மற்றும் பொஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினியா அணிகள் மோதுகின்றன. செய்தியின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள தமது காணிகளை மீள கையளிக்குமாறு கோரி நேற்றுமின்றும் காணி உரிமையாளர்கள் போராட்டம் நடத்தினர். சென்னை உட்பட பல மாவட்டங்களில் 5 மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றப்பட்டுள்ளனர். சீனாவுடனான கனடாவின் பொருளாதார உறவு முக்கியத்துவம் வாய்ந்தது என கனடிய வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் இணைந்து புதிய கடலடி ட்ரோன் தொழில்நுட்பத்தை உருவாக்க ஒப்புக்கொண்டுள்ளன. இத்துடன் CMR தமிழ் FM செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

0: பண்பலியின் நவரச புயல் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ டாட் சிஏ.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222
0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: வாட்ஸ் ஹேப்பனிங் சூ சார்?
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ் இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844. ஸ்காப்ரூ, மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000. பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. 3 இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
7: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
8: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
9: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
9: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca

0: சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் 905-302-9494 கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன். அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.

0: ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ்.
1: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்.
2: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
3: ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் இஸ் தி பெஸ்ட் ஃபார் தி டெம்பிள் கம்யூனிட்டி.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
5: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
6: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
7: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
8: கிப்ளிங் ஸ்டீல் சந்திப்பில்
9: ஏசியா கோல்டு
8: 20 வருட அனுபவம் கொண்டவர்கள் பொன்னுருக்கு தாலிக்கொடி, நகை திருத்த வேலைகள்,
9: விதவிதமான நகை தெரிவு,
8: 916 KDM முறையில் தரமான நகைகள்,
9: லேசர் கட்டிங்,
8: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம், துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட், யூனிட் 16B.
9: நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம்.
8: ஏசியா கோல்ட் இங்க் 416-746-2742.
10: CMR Tamil FM 101.3.
11: பேசும் இதயங்கள் இன்று இதயங்கள் என்ன பேசிக் கொள்ளப் போகின்றன?
12: வார்த்தைகள் தேடி நான் தவிக்கும் போது உன் காதல் எனக்கு கிடைத்துவிட என் கவிதைகள் உயிர் பெற்றன. கருமுகில் வானத்தை மறைத்து இருளாக்கும் போது எங்கிருந்தோ உன் குரல் இணை அழைத்திட, இருளுக்குள் மிளிரும் நட்சத்திரம் போல் உன் குரல் என் செவிதனில் இசையுடன் பாய்ந்திட அந்த இரவை அழைக்கின்றேன். உன் உயிர் துடிப்பை நான் உணர்ந்து என் காதலை உன்னிடம் தந்ததில் ஒரு காவியத்தை காண்கிறேன். உதடுகள் கவிசிந்த விழிகள் காத்திருக்க இதயம் மலர்ந்திட நம் காதல் பரவசமடைகின்றது. நம் காதல் இணைந்த நேரம் உலகில் ஒரு காவியம் உதயமானது. நான் என் நிலை இழந்து போனாலும் எனக்கு தேவை உன் குரல்தான். நான் சிரிக்க மறந்த பொழுதுகளெல்லாம் என் புன்னகையை மீட்டித் தந்து கொண்டு இருக்கிறாய். உனக்கு நான் நன்றி சொல்லி பிரிவதை விட உன்னை காதலித்துக் கொண்டே இறந்து விடுவேன். என் நண்பே, உன் காதல் சுவாசம் இருந்தால் என் புன்னகை பூத்துக்கொண்டே இருக்கும்.

உன் விழிகள் பேசும் வார்த்தைகள் யாவும் மனசுக்கு புரிந்ததடி. உன் மௌனங்கள் பேசும் வார்த்தைகள் யாவும் நினைவுக்கு தெரிந்ததடி. விதிகள் பேசும் வார்த்தைகள் யாவும் மனிதருக்கு புரிவதில்லை. என் இதயம் பேசும் வார்த்தைகள் யாவும் உனக்கடி புரியவில்லை. மலராக நீ இருந்தால் மனமாக நான் இருப்பேன். மறுஜென்மம் இருந்து விட்டால் மறுபடியும் முனை சேர்வேன். கனவுகள் கலையாமல் கண்ணுக்குள் நீ இருந்தாய். நினைவுகள் அகலாமல் நெஞ்சுக்குள் நீ இருந்தாய். காற்றாக நான் வந்து உன்மூச்சில் குடியிருப்பேன். உடலோடு உயிராகி உன்னோடு கலந்திருப்பேன். உன் பார்வை ஒன்றாலே உன்னிடத்தில் இணை கொடுத்தேன். உன் வார்த்தை ஒன்றாலே உயிர் வாழ நான் நினைத்தேன். காலங்கள் கழிந்தாலும் என் காதல் அழியாது. கனவுகள் கலைந்தாலும் உன் நினைவுகள் அகலாது. நீ தூங்கும் நேரத்தில் கனவாக நான் வருவேன். நீ போகும் பாதைகளில் நிழலாக நான் வருவேன்.

என் இரு கண்களால் நான் உன்னை நோக்கினேன். என் மிருதுவான இரு கரங்களால் உன்னை ஸ்பரிசித்தேன். என் இரு இனிய உதடுகளால் உன்னை நான் முத்தமிட்டேன். என் இதயத்தில் உன்னை நான் என்றென்றும் நேசித்து வருகிறேன். நீ யார் என்பதால் அல்ல, நான் யார் என்று எனக்கே என்னை புரிய வைத்ததால் நான் உன்னை நினைப்பதே இல்லை, ஏனெனில் மறப்பதே இல்லை. ஆதலால் நினைப்பதே இல்லை. என் வாழ்நாள் முழுவதும் உன்னை நான் காதலிப்பேன். இறந்தாலும் உன்னுள் வாழ்ந்திருப்பேன். நாம் இறந்தாலும் நம் காதல் வாழ்ந்திருக்கும், அடுத்த பிறவியிலும் தொடர்ந்திருக்கும். காரணம், நம் காதல் ஒரு தொடர்கதை. அதற்கு முடிவென்பது ஒரு நாளும் இல்லை.

0: நீங்கள் இதுவரை கேட்டது பேசும் இதயங்கள். மீண்டும் மற்றொரு பேசும் இதயங்களில் உங்களை நாம் சந்திக்கின்றோம்.
1: Can Smile Dentam Orthodontics Implants Oral Surgeries Emergency Dental Care Dr. Bobby Chandy 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம் ஏசியா யூரோப் மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி டிக்சியன் டண்டாஸ் இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு யூனிட் 206
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661.
4: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
4: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
5: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
6: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
5: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 416-834-2266
5: ஜுவல்லர்ஸ்.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
8: Music Connects.
7: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
5: ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன்.
7: CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
10: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
9: 416-271-5992.
10: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
11: CMR Tamil FM 103.3.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் கொலை தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த கைதியான பூபாலசிங்கம் ஜெயக்குமாரின் இறுதிக்கிரியை இன்று நடைபெற்றுள்ளது. தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள தமது காணிகளை மீள கையளிக்குமாறு கோரி நேற்றுமின்றும் காணி உரிமையாளர்கள் போராட்டம் நடத்தினர். பாகிஸ்தானிலிருந்து ட்ரோன்கள் மூலம் இந்தியாவுக்குள் ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் கடத்தப்படும் விவகாரம் தொடர்பாக 4 மாநிலங்களில் உள்ள 12 இடங்களில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இணைய வழி மூலம் நச்சுப் பொருட்களை விற்பனை செய்து பலரின் தற்கொலைக்கு உதவியதாக குற்றம் சாட்டப்பட்ட கெனடியரான கென்னத் லோ தன் மீது சுமத்தப்பட்ட 14 குற்றச்சாட்டுகளையும் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் சாத்தியமான ஒப்பந்தம் குறித்து உறுதியற்ற நிலை நீடித்து வருகிறது. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: 钱不钱买单。
1: நேரம் 12:03. நேர்கள் இப்பொழுது முதல் உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். இன்று 2026 மே மாதம் 31 ஞாயிற்றுக்கிழமை, புதிய நாளொன்று பிறந்திருக்கிறது. இன்றைய நாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் நேர்கள் அனைவருக்கும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் நேர்கள் கலைஞர்கள் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். உங்களுக்கான நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள 4165930055 கலந்து கொள்ள முதலாவது நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர்
2: என்ன?
1: நலமாக இருக்கிறேன் மதன், நீங்கள்?
2: ஓ, நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறோம். இன்றைய கலைவன் இந்த பாட்டை கேட்போம். சித்திரை மாதம் பௌர்ணமி நேரம் முத்திரதா, அந்த பாட்டை கேட்போம்.
1: இது உங்களுக்காக அந்த பாடல் ஒலிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கே.
2: பாடல் வந்தது மிகவும் நன்றி. மீண்டும் ஒரு போல சந்திப்போம்.
1: நன்றி நன்றி.

0: உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களோடு சிஎம்ஆர் தமிழகம் உங்களுக்காக. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஓட்டோ.ca. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661-416-475-4661-4765-4661. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம், 416-821-0462.
2: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர், AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 647-713-6049.
3: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3.
4: நேரம் 12:10. நேர்கள் CMR தமிழ் FM-இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 2 மணி வரை நீங்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
5: வணக்கம் செவந்தி. ஹாய்க்கான், எப்படி இருக்கிறீங்க?
4: நலமா இருக்கிறேன் செவந்தி. நீங்கள்?
5: நலமா இருக்கிறேன், நன்றி.
4: என்ன பாடல் கேட்க போனீர்கள்?
5: செவந்தி ரெயின்போ காலனி திரைப்படத்தில இருந்து கே பாடிய நேத்து நேத்து பார்த்தேன்.
4: இது அந்த பாடல் ஒலிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
5: நன்றி.

0: உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்ல உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
1: வணக்கம் கலருவான். நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறேன். நீங்கள்?
1: நலமா இருக்கிறோம். உங்களோட நிகழ்ச்சியில கேட்டுக்கொண்டு சிறப்பா இருந்துச்சு. இன்னைக்கு மகாத மணிய போட்டு உருட்டி எடுத்தீங்க, சிறப்பா இருந்துச்சு. ஆமா, அவர்த்த இசையில அவருக்கு ஒரு ஒஸ்கார் விருதை தட்டி கொடுத்த பாடல், அன்னைக்கு ரெண்டு ஒஸ்கார் விருதை தட்டி கொடுத்த பாடல். அந்த ஆர்ஆர் படத்தில இருந்து நாட்டுக்குத்து
0: அந்த பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
1: நன்றி. ஆண்டு வாய்ப்புக்கு
0: நன்றி. நன்றி.

இசை என்னும் இன்பத்தை உங்கள் செவிகளில் தினம் தந்து உங்கள் மனதினை மகிழ்விக்கும் ஒரு வானொலி, அது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். உங்கள் மனம் விரும்ப

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். ஐஷாசில் கோடைகாலம் முழுக்க தரும் சம சேல், புத்தம் புதிய வரவுகளின் கொண்டாட்டம், அனைத்தும் 30% தொடக்கம், 70% தள்ளுபடியில். நியூ டிசைன் காஞ்சிபுரம், டிசைனர் காஞ்சிபுரம், பியூர் கோல்ட் காஞ்சிபுரம், ஃபேன்சி சாரீஸ், பிரைடல் லெஹெங்காஸ், டிசைனர் லெஹெங்காஸ், ஷல்வார், பஞ்சாபி சூட்ஸ், மென் ஷர்வானி, குர்தா செட்ஸ், ஜுவல்லரி, இன்னும் பல. பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, பிரீத்தி ஸ்டீல் $190, ஸ்மித் $200. ஐஷா சில்க், 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116. ஐஷா சில்க்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677-289-200-4677-VKRH.com.
0: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளாண்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844. ஸ்காப்ரூ, மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000. பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. 3 இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
4: ஆடுங்கள், பாடுங்கள், கொண்டாடுங்கள். சிஎம்ஆர் தமிழகம் உங்களுக்காக.
5: நேரம் 12:23. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ். இன்றைய பகல் பொழுது 25 பாகை செல்சியஸ், சூரியொளி நிறைந்தொருள் அழகு காணப்படும். இரவு பொழுது 11 பாகை செல்சியஸ். உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
6: வணக்கம், நான் தீபக்.
5: தீபக் வணக்கம். என்ன பாடல் கேட்க போறீர்கள்?
6: ஒரு ஓடை நதியாகிறது படத்துல இருந்து, தலையை குனியும் தாமரை.
5: இது வந்த பாடல் ஒலிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
6: நன்றி
5: நன்றி. எஸ்பி பால்சுரணி மற்றும் ராஜேஸ்வரி பாடிய பாடல்.

0: சரி, இது அந்த பாடல் அடிக்கிறது போய் வாழ்வாவா அந்த பாடலா? சரி, இது அந்த பாடல் அடிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
1: நன்றி.
0: நன்றி. போய்

0: 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
2: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர் சின்மயி,
3: தமிழை இங்கு குட்டி தீரா,
2: ஆண்ட்ரியா,
3: ஓ சொல்றியா
2: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoo.ca.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
8: CMA, Tamil FM 101.3.
9: நேரம் 12:37. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் கலந்து கொள்ள 4165930055 கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
10: வணக்கம்.
9: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
10: நான் கண்ணன் பேசுறேன்.
9: கண்ணன் கூறுங்கள், என்ன பாடல் கேட்க போறீர்கள்?
10: அருணாச்சலம் படத்தில் இருந்து இதாண்டா அருணாச்சலம்.
9: இது வந்து பாடல் ஒலிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
10: நன்றி, வணக்கம்.
9: நன்றி.

நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2366.

0: பள்ளித்தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3 101.3.
1: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 2 மணி வரை உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்கலாம். கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
2: குமார் இருக்கின்றேன்.
1: குமார், கூறுங்கள், என்ன பாடல் கேட்க போனீர்கள்?
2: ராமன் எத்தனை ராமநாடி என்ற படத்துல இருந்து அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனது.
1: இது அந்த பாடல் அடிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
3: அம்மாடி பொண்ணுக்கு தங்க

0: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 எஃப்எம்.
1: நேரம் 12:46. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
2: நான் கலியுக பரதன் கேட்கிறேன்.
1: கலியுக பரதன் என்ன பாடல் கேட்க போனீர்கள்?
2: படம் ஜீன்ஸ் பாட்டு அன்பே அன்பே என்னை கொல்லாதே.
1: இது அந்த பாடல் ஒலிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
2: வாய்ப்புக்கு நன்றி தம்பி.
1: நன்றி நன்றி.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
1: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கோஆபரேட்டிவ் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
2: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
0: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
3: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
0: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
2: 416-271-5992.
0: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
4: நேரம் 12:55. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்எல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் கலந்து கொள்ள 4165939-0055. கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
5: வணக்கம், காந்தி.
4: காந்தி கூறுங்கள், வணக்கம். என்ன பாடல் கேட்க போனீர்கள்? மனோ மற்றும் சுவர்ணலதா பாடிய பாடல். நன்றி கலந்து கொண்டமைக்கு.
5: நன்றி.

நேரம் ஒரு மணி ஒரு நிமிடம். நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் கலந்து கொள்ள 416-593-0055.

0: சிஎம்ஆர் தமிழக 101.3. நேரம் 1:07 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ், இன்றைய பகல் பொழுது 27 பாகை செல்சியஸ். உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர்
1: என்ன?
0: ஹரன், கூறுங்கள், என்ன பாடல் கேட்க போனீர்கள்? நலமாக இருக்கிற நீங்கள்? நன்றி.

0: உங்களின் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரூ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
4: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில்
5: ஏசியா கோல்டே
4: 20 வருட அனுபவம் கொண்டவர்கள், பொன்னுருக்கி தாலிக்கொடி, நகை திருத்த வேலைகள்,
5: விதவிதமான நகை தெரிவு,
4: 916 KDM முறையில் தரமான நகைகள்,
5: லேசர் கட்டிங்,
4: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம், துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட், யூனிட் 16B.
5: நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம்.
4: ஏசியா கோல்ட் இங்க், 416-746-2742.
6: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
7: நேரம் 1:16. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
8: வணக்கம் கலை நாட்டியார் ரகு, எப்படி சொல்லுகிறீர்களா?
7: நலமாக இருக்கிறேன், நீங்கள் எப்படி?
8: நலம், நன்றி கேட்டதற்கு. இன்று நான் கேட்கும் பாடல் ரசிக்க தெரிந்த அனைவருக்கும், முக்கியமாக என் இனிய தம்பி கலிவேகவரதனுக்கும் மற்றும் அனைவருக்கும், ஒரு கேவி மாமா இசையில் கவியரசரின் வரிகளில் பி சுசீலா பாடிய பாடல், இதே வினை தூங்கும் போது பாட முடியுமா என்ற இருவர் உள்ளும் பாடல்
7: இது. அந்த பாடல் ஒலிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
8: நன்றி, வணக்கம்.
7: நன்றி.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca.
1: Everything okay? No problem and dinam.
2: Bar kalam closing da adikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
1: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
2: செல்லம் இல்லடா செல்வம்.
1: சரி சரி.
0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-இல். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-இல். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
4: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
5: உங்களுக்கு எப்பவும் அண்ட் ஹாலிடே சீசன் வருது வீட்டுக்கு காத்தாய் சாப்பிட வர போய் மனித கோசதியும் மெலிவா மண்டலாமன்ட்டு பாக்குறேன். நீங்களே
4: இதுக்கே என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன். மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
0: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
6: 905-270-8800
0: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
7: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3.
8: நேரம் 1:24 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
9: வணக்கம், நான் எட்மண்ட் தாய்கள். எப்படி இருக்கீங்க?
8: நலமாக இருக்கிறேன் எட்மண்ட். நீங்கள்?
9: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம்.
8: உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
9: எனக்கு தங்கி வதந்தம் ஆடிய படத்துல இருந்து படிச்சு இந்த பாடலை எம்பிக்க சுத்தர்
8: இது அந்த பாடல் ஒலிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு
9: நன்றி. வணக்கம்.
8: நன்றி.
10: குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதோ ஒரு மனது. நான் என்ன செய்தேன்? என்ன செய்தேன்?

0: காற்றின் அலைவரிசை கேட்கிறதா?
1: டிடிஏ முழுவதும் எஃப்எம் 101.3 தமிழ் வானொலிகளின் முதல்வன் சுயமார் தமிழ் எஃப்எம்.

0: சிஎம்ஆர் தமிழ்FM
1: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: ஆயிஷா செல் கோடைகாலம் முழுக்க தரும் சம சேல், புத்தம் புதிய வரவுகளின் கொண்டாட்டம், அனைத்தும் 30% தொடக்கம், 70% தள்ளுபடியில். நியூ டிசைன் காஞ்சிபுரம், டிசைனர் காஞ்சிபுரம், பியோர் கோல்ட் காஞ்சிபுரம், ஃபேன்சி சாரீஸ், பிரைடல் லெஹெங்காஸ், டிசைனர் லெஹெங்காஸ், ஷல்வார், பஞ்சாபி சூட்ஸ், மென் ஷர்வானி, குர்தா செட்ஸ், ஜுவல்லரி, இன்னும் பல. பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, பிரீத்தி ஸ்டீல் $190, ஸ்மித் $200. ஆயிஷா சில்க் 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116. ஆயிஷா சில்க்.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000.
7: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358
8: CMR Tamil FM 103.3.

0: நேரம் 1:45 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் உங்களுக்காக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
1: வணக்கம் கலர்வன,
0: லலித் கூறுங்கள், என்ன பாடல் கேட்க பண்ணுங்கள்.
1: மூவி 24 இருந்து நானும் அழகினி, அந்த பாடகம்.
0: இது அந்த பாடல் அடிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com. உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
5: Brampton Grand Home Furniture வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல். $299 கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதரைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்.
6: Tamil FM 101.3.
7: உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன? வெண்பா. கூறுங்கள், என்ன பாடல் கேட்க போனீர்கள்?
8: சொல்ல மறந்த காட்டுல தலையாட்டுவரம்பு,
7: காட்டுல தலை. இதோ அந்த பாடல் ஒழிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
8: நன்றி,
7: நன்றி.
9: என்னடா வேலையை பார்க்காம சினிமாவில் வேற ஹீரோ மாதிரி பாடிக்கிட்டு இருக்க, பொழுதாச்சுடா வேலை.

0: உங்களுக்கான நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
1: வணக்கம், குமார்.
0: குமார், கூறுங்கள், என்ன பாடல் கேட்க போறீர்கள்? இது உங்கள் பாடல் ஒழிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
1: நன்றி
0: நன்றி.
2: வாலிப கூட்டுக்குள்ளே காட்டில தலையாட்டு சிறு அவர் பாட்டையும்
0: வலிக்கும் பாடலோடு நானும் விடைபெற்றுச் செல்ல போன்றேன். தொடர்ந்து நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கழகத்தில் எஸ் டி சந்தநாதன். மீண்டும் மற்றொரு ஒலிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்களுடன் கே வி கடலூரன். நன்றி, வணக்கம்.

0: நேரம் 2:03.
1: CMR
0: சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். சயிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள தமது காணிகளை மீள கையளிக்குமாறு கோரி இன்றும் காணி உரிமையாளர்கள் போராட்டம் நடத்தினர். சென்னை உட்பட பல மாவட்டங்களில் 5 மாவட்ட ஆட்சியாளர்கள் மாற்றப்பட்டுள்ளனர். சீனாவுக்கான கனடாவின் பொருளாதார உறவு முக்கியத்துவம் வாய்ந்தது என கனடா வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் இணைந்து புதிய கடலடி ட்ரோன் தொழில்நுட்பத்தை உருவாக்க ஒப்புக்கொண்டுள்ளன.
2: உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க
3: மகிழ்ச்சி.
4: நிகழ்ச்சியாக மலர இருக்கின்றது. இந்த முதலாவது
2: மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக்
5: கொள்கின்றோம். மேடையில் ஏற்றுவதற்கு சிஎம்ஆர் தமிழ் லேபம் தயாராக இருக்கிறது.
6: நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.

0: நன்றி கே வி கலருமன். நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்பொழுது முதல் உங்களோடு என்றென்றும் அன்புடன் எஸ் டி செந்தில்நாதன். இன்று மே மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, புதிய நாளன்று இந்த மாதத்தின் கடைசி நாள். மலர்ந்திருக்கிறதா? மலர்ந்திருக்கும் இந்த நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும் என்றும் 31 பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் சிமார் கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து பெரும்பாகத்தில் 12 செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 11 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 9 செல்சியஸாக குறைவடையும் வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய பகல் பொழுது ஞாயிற்றுக்கிழமை 25 செல்சியஸாக இருக்கும். சூரியோடு இணைந்திருக்கும். வருகின்ற வியாழக்கிழமை சூரியோடு இணைந்த நாட்களாக இருக்கப் போகிறது. திங்கட்கிழமை 22 செல்சியஸ், செவ்வாய் புதனும் 24 செல்சியஸ், வியாழக்கிழமை 27 செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுது சராசரி வெப்பநிலை 12 செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நேர்கள் இப்பொழுது முதல் விடுமுறை கலக்கல் நிகழ்ச்சியினை 3 மணி வரை கேட்கலாம். 3 மணிக்கு விகடம் நிகழ்ச்சியினை கேட்கலாம். 4 மணிக்கு உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 5 மணிக்கு அதிகாலை செய்தி அறிக்கை, அதனைத் தொடர்ந்து இறையோச நிகழ்ச்சியினையும் விடியல் நிகழ்ச்சியினை கேட்கலாம். 6 மணி வரை வைகறி வசத ஒலிபரப்பாகும். 6 மணிக்கு சிபார் தமிழ் எஃப்எம்மின் ஞாயிறு அதிகாலை ஒலிபரப்பு நிறைவுக்கு வரும். 6 மணியிலிருந்து 10:30 வரை பல்கராச்சார நிகழ்ச்சியினை கேட்கலாம். 10:30க்கு மீண்டும் சிபார் தமிழ் எஃப்எம்மின் ஞாயிறு காலை ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். 24 மணியிலும் சிபார் HT2 தமிழ் ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். விளம்பரங்களை தொடர்ந்து விடுமுறை கலக்கல்.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5% இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA Square மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
4: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர். சின்மயி,
5: தமிழை இங்கு குட்டி தீரா,
4: ஆண்ட்ரியா,
5: ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றே.
4: July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. Soul and Fire Events. kilikoot.ca.
6: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
7: Nissan Head to Head Event. இப்பொழுது Morningside Nissan இல் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financial. டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஓயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா. 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.

நேரம் 2:09 இப்பொழுது முதல் நேர்கள் கேட்க இருப்பது விடுமுறை கலக்கல். விடுமுறை கலக்கல்

0: அண்ணா
1: நடா,
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா, போடே.
2: அட்டகாசமான பாடலுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 CMR தமிழ் FM.
3: மார்க்க மக்களே, தாமோன் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
3: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9067-667-2200
4: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
6: ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமார். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
7: You are listening to CMR Tamil FM 101.3.
8: நேரம் 2:27, CMR தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 3 மணிக்கு விகடம் நிகழ்ச்சியினை கேட்கலாம். நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பது விடுமுறை கலக்கல்.
9: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் அண்டிச்சு. நம்
10: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
11: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம், 416-268-0155, 416-268-0155.
9: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
10: செல்லம் இல்லடா, செல்வம்.
9: சரி சரி,
11: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
12: ஆலோசனைகளும்
11: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
13: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
8: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
12: விடுமுறை கலக்கல்
8: கனவ், வினோத் மற்றும் குழுவினர்.

0: இடைவிடா இசை மழை. ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ்.
1: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்.
0: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் 130,000 டாலர் வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் 4,500 டாலர்ஸ் வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
5: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
6: நேரம் 2:48. இது கலக்கல்.

0: டேர்கள் இதுவரை கேட்டது.
1: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள் குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பெர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
2: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. Soul and Fire events.kilikoot.ca. ஆயிஷா செல் கோடைகாலம் முழுக்க தரும் சம சேல், புத்தம் புதிய வரவுகளின் கொண்டாட்டம். அனைத்தும் 30% தொடக்கம், 70% தள்ளுபடியில். நியூ டிசைன் காஞ்சிபுரம், டிசைனர் காஞ்சிபுரம், பியூர் கோல்ட் காஞ்சிபுரம், ஃபேன்சி சாரீஸ், பிரைடல் லெஹெங்காஸ், டிசைனர் லெஹெங்காஸ், ஷல்வார், பஞ்சாபி சூட்ஸ், மென் ஷர்வானி, குர்தா செட்ஸ், ஜுவல்லரி, இன்னும் பல. பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, பிரீத்தி ஸ்டீல் $190, ஸ்மித் $200. ஆயிஷா சில்க் 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6 சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795-416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
3: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.

0: நேரம் 3:04 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பெரும்பாகத்திலே 12 பாக செலுத்ததாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று வடமிக்க திசை நோக்கி மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாரப்பொழுது 9 பாக செலுத்ததாக குறையும் வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 25 பாக செல்சியஸ், சூரியோடி நிறைந்திருக்கும். இரவு பொழுது 11 பாக செல்சியஸாக குறைவடைந்து திங்கட்கிழமை சூரியொலியோடு 22 பாக செல்சியஸ், செவ்வாய் புதன்கிழமைகளில் 24 பாக செல்சியஸாக இருக்கும். சூரியொலியோடு வியாழக்கிழமை 27 பாக செல்சியஸாக இருக்கும். நேர்கள் தொடர்ந்து கேட்க இருப்பது விகடம் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு.
1: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு 101.3

0: கனடாக்கு வந்து கிடையாக்களுக்கு வெயில் தெரியல, சமரம் தெரியல, குடிதான் கிடக்குது, மின்னராவும் கிடக்குது. என்ன சமர் வந்துட்டுதோ இல்லையோண்டு கேப்பமெண்டால் மாஸ்டரை டைமுக்கு காடையில் என்ன உண்டு மாப்பிளம் கேளு கண்டால் இவருக்கும் மேல வயசு போட்டுதான். அன்னைக்கு ஒருத்தர் வந்து சொன்ன மாதிரி அவர் ஒருத்தர் பெப்பேன்னு சொல்றாரு சொல்லி ஒரு ஆள் வந்து சொன்னாரு. மாஸ்டர் வந்து அடிக்கடி பெப்பேன்றார்.
1: அதே மாதிரி சொன்னால் கதைக்கிறதுக்கு முதல் எக்ஸசைஸ் நாக்கு
0: பேராமல்
1: விடும் பிரியும் பிரியாம விடும்.
0: அதானே பாட்டு வந்தது ஐம்பதுலேயும் ஆசை வரும்
1: ஆசையிலும் பாசம் பெறும் அந்த அரங்கம் கிடையாதம்மா.
0: அதனால் மற்ற மாதிரி சொல்லிக்கிட்டே பாஸ்டர் என்ன 40 மேல நேய கூட வேண்ட சொல்லி
1: அது போஸ்டர் கண்டால்
0: போஸ்டர் கண்டால் என்ன
1: விளக்கு வந்துட்டு டக்கன் நேய கூட மட்டும் சொன்னால் சும்மா குலைச்சு கொண்டு இருப்பிடும் அவன் தேவையில்லாதக்கெல்லாம் பேசி கொண்டு இருப்பிடும் சொல்லி
0: அப்படியும் சொல்லிடுறா. அதை மாதிரி சொல்லிடா பேர் சொல்லிட வேண்டால் 60 மேலே என்றால் அவன் திருப்பி குழந்தை ஆகிடவா.
1: அது சும்மா சொல்றேன், அவர் வயிறு வந்து சொல்லியிருக்கிறார் 40 வாழ வேண்டிய வாயசு எட்டு போட்டு சொல்லியிருக்காரு
0: என்றால் அவையில் சொல்லிடம் 2 3 வயசு குழந்தைகளை எப்படி ட்ரீட் பண்ணிடமோ அதை வாய்தான் சீனியர்ஸை ட்ரீட் பண்ணப்பட்டு. அதனால் இப்ப எல்லாரும் பார்க்க அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு வந்து வேற பிரச்சனை, அதாவது படிக்கோடும் மற்றது தாங்கள் படிக்காத அந்த வயலின் மீனை மிருதங்கம் அது இதில் எல்லாத்தையும் பிள்ளைகளாக படிக்கணும் அதுகளை புஷ் பண்ணி அதுகளுக்கு சின்ன வயசில் பிள்ளைச்சு.
1: ஏன் அதுகளை அங்கே அமெரிக்கா கூட்டிகிட்டு போவான்
0: ஈஸியா காசு எடுத்து கொண்டு நல்ல உல்லாசமா இனி இல்லையாண்டு அந்த அப்படியே சுதந்திரமா வாழ்ற ஆக்கள் ஆரண்டு கேட்டால் அவையல் வாய்ந்து வயசு போனாங்க சீனியர் சென்றுதான் எல்லாரும் சொல்லிடும். ஓ முன்னொரு காலத்துல 4 சுபத்துக்குள்ள இருந்தவன் இப்ப சுரா அடிச்சு சுட்டா பறந்து ஓடு
1: திடீரவாட்டு சுவரெல்லாம் முடிஞ்சு போச்சு.
0: வெளிய உலகம் தெரியாது 4 சுபத்துக்குள்ள இருக்கிறோம் நாங்கள் குடும்பப்படுத்துற மாதிரி. ஆனால் இப்ப ஒப்போசிட்டா கனேடியன் பீப்புளுக்கு ஈக்குவலா இருக்கிற ஒரே ஒரு ஜெனரேஷன் எங்கட இதுல பார்த்தால் அது வயசு
1: உண்மையில ஒரு வயசு 2 5 வயசு மட்டும் பிள்ளைகள் ஓகே அப்பம்மா அம்மம்மா அப்பப்பா அப்பப்பா எல்லாம் ஓடி தெரிஞ்சு செல்லமா அப்படி அடை வைக்கும் சந்தோஷமா இருந்தது.
0: அதாவது பேபி சிட்டிங் என்ன சொல்றது
1: அதுலயும் ஒரு இப்ப அப்பா அம்மா அந்த வயசு போனா அப்பா அம்மா அவைக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது
0: கூட்டி அவையெல்லாம் கூட்டி அந்த நோக்கம் வந்து அதான் டேக்கர் பாக்குறதுக்கு கூட்டிடாது.
1: அப்படி எதுவும் சொல்லல அது ஊர்ல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும் இஞ்சால வரட்டுமே எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கினவர்கள்.
0: ஆனா இதுக்குள்ள மாஸ்டர் கனவேர் வந்து வந்துட்டு திரும்பி போய் அங்க இங்க நாள் முடிக்கல போய் இருக்கிறாங்களும்
1: அப்ப இந்த சின்ன பிள்ளைகளா இருக்க இளசு அவைக்கு அந்த பிள்ளைகள நடைகள் உடைகள் பாவனைகள் பிள்ளைகள் கொஞ்சுகிறது அதெல்லாம் சரியான விருப்பமா இருந்தது. கொஞ்சம் வயசு போனாக்கள் அப்ப இவ கேப்பினம் எங்க போற அப்பா பள்ளிக்கூடத்தால வந்தீங்கன்னு சொல்ல கூக்கையாஸ் என்னட்டு அவ கொஞ்சம் நீங்கள் என்ன யார் கேட்கறது என்ற மாதிரி கொஞ்சம் இங்கிலீஷ்ல முடிவிடும் அப்ப பேர பிள்ளைகள் அப்படி விட்டால் எங்கடைய அக்கள் எங்கடைய அப்பா அம்மாவ உண்மையிலே அப்படி நாங்கள் பிள்ளைகளை திருப்பி கேட்டு
0: ஊரில் வந்து மரியாதை
1: திருப்பி கேட்டது
0: சொன்னா எனக்கு ஞாபகம் பெறுது. நான் கணக்கு கிளாஸ்ல வந்து சரியான வீக்கெண்டு
1: இதுல நல்ல நல்ல இது
0: ஒன்றிலையும் இல்ல ஆனா கணக்கு விசாரிச்சு சரியான இதண்டு அப்ப சரியண்டு சொல்லி ஒரு புதிய ஒருத்தன் எக்ஸாம்பிள் தேக்கல தான் எழுதேக்கல பாத்து எழுதுன்னு சொல்லி ஒரு மாதிரி மாத்தி கத்தி பாத்து எழுதியாச்சு. அப்ப மாஸ்டருக்கு என்னென்றால் ஆச்சரியம் என்ன பாஸ் பண்ண ஒருவன் தான் கணக்கு பாடத்துல பெருசா இதண்ட மாட்டானே எனக்கு ஒரு உண்மை ஒன்று
1: தெரியும் முதல் மரியாதை படம் பார்த்து
0: அப்படி இல்ல உண்மையை சொல்லுங்க பயம் பார்த்துட்டேன் பார்த்து தெரிஞ்சு போட்டுதோண்டு பார்க்க காஞ்சட்டை லவீனமா போச்சு.
1: ஏன் மாச தண்ணி அடிச்சிட்டாரு
0: இல்ல இந்த காஞ்சட்டை லவீனமா போச்சு பயத்தில வெதக்கால பாக்குறேன் நிலத்தில நிக்காமல் பட பட பட பட பட அடிக்குது
1: கால் அடிக்குது
0: ஓ என்ன புடி வட்டு போச்சோ என்ன இதோ என்ன இது என்ன போதோ உதண்டு பின்ன படாரண்டு அவரு கேட்டார் அப்பாண்ட பேரை சொல்லு நீ அவற்ற மகன் ஒன்று கேட்ட பின்ன நான் ஓ அவற்ற மகன் தான் அவர் என்னென்றால் அவற்ற மகன் ஒன்று கேட்கறதுக்கா வண்டி அதை
1: மிருகத்தில் சொல்லி பாப்போடு பார்த்தேன்
0: அது வேற மாதிரி காலதான் சொல்லி முன்னோர் வந்து நீங்க மாத்தி சொல்லுங்க.
1: கழுதைக்கும் சங்குட்டி அப்படின்னு சொல்லல,
0: கழுதைக்கு குட்டியா குஞ்சோ,
1: கழுதைக்கு குட்டி
0: நாங்கள் அப்ப நாங்க பறவையிடமோ விலங்கிடமோ,
1: நாங்கள் மிருகம், எங்களுக்கு ஒரு அறிவு கூடின பண்ணி.
0: அப்பயே நீங்கள் வந்து காகத்து சொன்ன குஞ்சு வந்து நீங்களும் கூட குஞ்சு சொல்றீங்க.
1: சில பேர் எங்க சொல்ற குஞ்சு,
0: நீங்க சொல்லுவியல்ல என்ன குஞ்சு என்று சொல்லுவியல்.
1: ஓ, அது என்ன சொன்னா சின்ன சின்னனா இருக்கு குஞ்சு.
0: ஓ, சின்ன இருக்கிறதெல்லாம் குஞ்சு.
1: இல்ல சின்னனா இருக்க குஞ்சு என்று சொல்லி அவர் செல்லமா கூப்பிடுறாரு.
0: செல்லமா சொல்லுவில, சின்ன செல்லமா சொல்றாங்க
1: குஞ்சு சாத்தி குஞ்சன்.
0: ஓ, நான் அடை பாக்குறேன் கார்ல
1: ஓடிக்கொண்டிருக்கேன்,
0: கையில ஓடிக்கொண்டிருக்கிறேன், சப்பட்டையாக அப்படி என்று சொல்லி பேச. பின்ன நம்ம பிள்ளைய பார்க்க குஞ்சு ஒன்று கிடக்கு,
1: குஞ்சு
0: அது பிறகு பார்த்தால் அது தமிழ் ஆளால்
1: தமிழா
0: அவற்ற நம்ம பிள்ளைய குஞ்சு எடுத்து வச்சுக்கிறார். அதே மாதிரி இன்னொரு ஆள் அப்படி ஒவ்வொருத்தோண்டு போக அதுக்கு பேர் செல்லம்,
1: செல்லம் கட்டக்கார பேர்
0: கிடக்கு. தமிழ் பேர்கள் எல்லாம் நம்ம பிள்ளை வருது. நல்ல தமிழ்ல ஒரு ஒரு நல்ல ஔவையார், ஒரு அகத்தியர் அப்படி எடுக்காம குஞ்சு செல்ல பேருக்கு நம்ம பிள்ளை எடுக்கிற இது
1: உது பரவா இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எடுத்துட்டு வச்சிருந்தவர் இப்ப காசு கட்டினா சரி தானே.
0: ஓ, அதான் இருபது ரூபாய்
1: அவர் எடுத்து வச்சிருக்கார். என் என் போட்டு VANDAL வண்டில்
0: வண்டிலோ
1: என் வண்டில் ரெண்டு போட்டிருக்கேன்.
0: என்ன வண்டில
1: அவர் ஏதோ என் வண்டில் ரெண்டு போட்டிருக்கிறார். வண்டில் வண்டி வண்டில் மாடு ஓடினவர் எனக்கு ஊரில்
0: இல்ல. இல்ல, நீங்கள் பிள்ளையா சொல்றீங்க. என் வண்டி,
1: என் வண்டி. ஓ, சரி, அது அது தமிழ்நாட்டில வண்டி சொல்றது. இங்க வண்டி சொன்னா எங்கட வைரா பகிரும் இல்லை.
0: ஓ, வண்டி, என் வண்டி,
1: என் வண்டில்.
0: ஓ, என்ன வண்டி, என்ன வண்டி.
1: ஓ,
0: இல்ல இல்ல, வண்டில் வந்து எந்த பண்டில் மாதிரி
1: வண்டில் பண்டில் மாதிரி.
0: ஓ, அப்படிதான் சொல்றது.
1: வண்டில் பண்டில்
0: நான் வந்து இந்த காரை வந்து இந்த மேரிசிவாய்தான் பாக்குறாரு.
1: ஓ,
0: அப்படித்தான் சொல்றது.
1: ஓ, என்ன தூரத்துல தான் பாக்குறதோ
0: தூ அப்படி அடி இல்ல அந்த அளவுக்கு அந்யோன்யமா. வெளியில வந்ததை காட்டிக்கொள்ள மாட்டினம் வந்திருக்கேங்க சொல்லுவாரு. அதுல கனவே கூக்குற இல்ல இல்ல, அந்த கல்யாணம் கட்டி கொடுக்க கன்னியாதானம் செய்து கொடுக்க
1: ஐயாவை
0: சொல்றவரு. காக்கைக்கு ஒரு மணி இருந்து இரு கண்களுக்கு பார்வையை கொடுப்பது போல்
1: காக்கைக்கு கிடக்கு மணி,
0: காக்கைக்கு மடி இருக்கான் கண்மணி வந்து ஒன்றுதான்.
1: ஓ, கண் கண்மணி. நான்
0: ஒரு மணி இருந்த இது கண்ணுக்கு பார்வை கொடுக்கறது போல்
1: ஒரு மணி காக்கைக்கு ஒரு மணி தான் கிடக்குது.
0: ஓ,
1: ஓஹோ,
0: அதை வாய் சொல்லிவிட.
1: ஒரு மணி இருந்தால் ரெண்டு கண்ணால பாக்குது.
0: ஓ, ஒரு வண்டில பூட்டின ரெண்டு மாடுகள் போல் நீங்கள் வந்து ஒரு மாடு சரியாளுக்கு இல்ல, மற்ற மாடு பிரச்சனையா கொடுக்கும்.
1: திருக்க வண்டி ரெண்டு சின்ன
0: ஆளாளுக்கு ஐயாவுக்கு ஐயாவே வித்தியாசம் பண்ணிடும். ஒரு ஆள் வந்து காக்கைய பிடிச்சு வச்சிருப்பார், ஒரு ஆள் வந்து மாட்டை பிடிச்சு வச்சிருப்பார். அப்படி ஒருத்தர் ஒரு அனிமல்ஸ் பிடிச்சு
1: வச்சிருக்கிறார். டிவோர்ஸ் ஆகிக்கல என்ன சொல்றது, நீங்கள் திருக்க வண்டியில போட்டுற ஒரு மாடு மாறி
0: திருக்க வண்டியிலோ
1: திருக்க வண்டியில ஒரு மாடு தான் போட்டுறது.
0: ஓ,
1: அப்ப திருக்க வண்டியில போட்டுற ஒரு மாடு மாறி இங்கே அது போக
0: அப்படி இல்ல, அது நல்லா இருக்கும் சொல்லி
1: சொல்றவன். இப்ப நாங்கள் ஒரு ஐடியா
0: வச்சிருக்கேன்,
1: தூக்கி போட்டான் தம்பியன் தூக்கி போட்டான். அதை முடியோருக்கா நாங்கள் ஊருக்கா கதை ஆட்டுக்கு மாடு வந்தமே என்ன
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விகடம் என்றால் நாங்கள் என்ன ஆட்டுக்களை
1: ஒரு கருத்து
0: கடிப்போம். சேவை என்றால் என்ன?
1: சேவை என்று சொன்னால் ஒரு பணி.
0: ஓ, பணி பணி
1: பணி. இல்ல, அப்ப நான் அப்பா அம்மா பிரச்சனை காய்ச்சினாங்கல்ல, அவை இப்ப உண்மையில
0: காற்றுள்ள போதை தூத்தி கொள்ள போது சொல்றேன். அப்ப அவர் ஒரு ஆள் சொன்னார், ஒரு குட் பாயிண்ட்
1: என்னென்னால்
0: வந்து ஊர்ல நாங்கள் வந்து மரியாதை மரியாதை என்று சொல்லி கதை இதுகள் செய்தாங்களே. அப்ப அவர் சொன்னார் என்னென்னால், இப்ப வந்து மாஸ்டர் கல்யாணம் முடிஞ்ச உடனே அடுத்த நாளே கனி முடிவு போயிடும் என்ன, போய் நம்ம கியூபா போயிடும் எங்கே போறோம் ஒரு பேஷனா வந்துட்டு
1: கல்யாணம்
0: தேண்டியில் அவங்க போறது அது ஒரு ஒரு பேஷனா வந்துட்டு அப்ப அவர் சொன்னார், நாங்கள் தம்பி தெரிந்தாரே எங்கட வாழ்க்கையில அம்பு நான் போச்சு என்ன பிரச்சனை கேட்டேன். அப்ப அவர் சொன்னார், தாங்கள் வந்த காலத்திலயாம் வந்து இந்த கனி முன்னது ஒன்று இல்லையாம். ஓ, அப்ப வீட்டுலாம் எல்லாம் நடக்கிறது. அப்ப அவர் சொன்னார், வீட்டை வந்து கசின் படுத்திருக்குமாம், அங்க அவர் படுத்திருப்பாரா இவர் படுத்திருப்பாரா படுத்திருவினோ இவர் படுத்திருவினோம் என்று சொல்லி அப்ப சொல்லி உங்கள மாதிரி எங்களுக்கு அப்ப காலம் இல்லை கவலைப்பட்டது.
1: அப்ப இருந்தாதான போக தெரியாது.
0: ஓ, அப்ப அவர் சொன்னாரு, அப்ப அப்ப வசதியும் இல்லை வந்த புதுச்சு, அப்ப இப்ப இல்லாம இந்த சிஸ்டம் எல்லாம் கடிப்பு போடும் அப்படி இப்படி எடுத்து கடன் பண்ணாது போயிடும், நாங்கள் போயில்ல வேஸ்டா போச்சு அவர் சொன்னார். என்ன இப்ப நாங்கள் போனாலும் நினைச்சாலும் வயசு போட்டது என்று சொல்லி சொன்னேன்.
1: ஓ, அண்டைக்கு போடுதான் கல்யாணம் முடிஞ்சு வந்து இதுல குதிரை வண்டியில அந்த சின்ன
0: குதிரை வண்டியில கனிமூனோ
1: இல்ல இல்ல குதிரை வண்டியில பொம்பளை மாப்பிளையும் கோயில இருந்து போயிடும்.
0: ஓ,
1: ஜங்கு சக்கா ஜங்கு சக்கா போய் பேருந்து அந்த சின்ன ஏர்போர்ட் இருக்கு இல்லையே, அந்த அங்க பிளேன் எடுத்து
0: அந்த பொத்தான ஏர்போர்ட்
1: பொத்தான ஏர்போர்ட் அங்க போய் அங்க பிளேன் எடுத்து பேருந்து போய் அங்கேயோ மற்ற இடத்துக்கு போய் அங்க இருந்து பேருந்து இன்னொரு பிளேன்ல போய் போடவியாம். அப்படி அதுக்கு எல்லாம் பேசிருக்கா
0: கனிமுடுக்கு போறதுக்கு எல்லாம் போதும் போதும் கொண்டு ஆயிரும்.
1: ஓ, போதும் போதும் கொண்டு ஆயிரும். அன்றைக்கு கொடுத்தானா மாறி பொம்பளை வண்டியில ஸ்டார்ட் பண்ண சொல்லி வண்டியில கூட்டிட்டு குதிரை வண்டியில வேந்தூர் மேல கிழச்சி பிடிச்சா சொல்லி இப்ப என்ன பிரச்சனை? இப்படி கல்யாண வீடுகள் எல்லாம் விதம் விதம் விதம் விதமா நடக்குது இல்லையே.
0: அதே என்றால் வித்தியாசம் காட்டப்படும், வித்தியாசம் காட்டப்படும். அது ஊரில் இருந்தே இந்த பழக்கத்தை பழக்கி போட்டிடும். என்னென்னால் ஒரு கல்யாணம் நடந்தால் ஊரே மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி செய்தான், வாய் மேல விரல வச்சுக்கிற மாதிரி செய்தான், மூக்க சுளிக்கிற மாதிரி செய்தான், ஒவ்வொன்ற கிரியேட் பண்ணி விட்டு
1: மூக்குள்ள
0: மூக்கையும் பாயையும் கண்ணையும் தான் சொல்லிக்கிறான் வழிக்க. ஓ, அவன் கல்யாணம் ஓடி செய்தான், காதாற மாதிரி தெரிஞ்சுக்கல என்ன
1: காதாற மாதிரி என்று சொல்லி
0: எல்லாரும் மூக்கையும் கண்ணையும் தான் சொல்லி பை காட்டு காது பாட்டை
1: விட்டுட்டு ஸ்டைல் வந்திருக்கு கல்யாணம் பட்டு அது தெரியுமே.
0: என்ன புது பேஷன் என்ன
1: புது பேஷன் என்று சொன்னால் இப்ப எங்கடைய ஆக்கலை என்று சொன்னால் சொன்னா டைமுக்கு போற இல்ல தானே.
0: ஓ, அது இப்பயும் அப்படித்தானே, 12 மணி என்றால் நாங்கள் எப்படியும் 1:30 போனாலும் அங்க இல்ல போடுறது கொஞ்சம் லேட்டா
1: அப்படி அப்படியும் இருக்குது. சில பேர் என்ன சொன்னா நாங்க 11 மணி
0: சாப்பிட
1: போகணும் நின்று தான் எல்லாம் செய்யணும் அப்படின்றது ஒரு அப்படியோ அப்படியே
0: அப்படி ஒரு சிஸ்டத்தை விட நல்ல ஐடியா தான். மற்றபடியன் வேற வந்திருக்கிறான் படி அபிகள் எல்லாம் ஜாமத்துக்கு
1: நான் அப்போது சொல்ல வந்த ஐடியா சொல்ல இல்ல
0: என்ன ஐடியா
1: சொல்ல மாட்டேன் வாரக்கிழமைக்கு சொல்ல
0: வாரக்கிழமை சஸ்பென்ஸ் வச்சு நீங்களும் வேற வேற டிராமாவாக
1: போடுற எல்லாம் சொல்றது சஸ்பென்ஸ்
2: நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு
3: மஜா சூப்பர் பாடி மஜா ஹே தி சுமார் மை கார் மை பெட்ரோல் மை ரோட் நாதா ரூல்ஸ் தெரியாம காரோட்டு.
4: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
5: If we know it's wrong, why do we still do it?
6: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
7: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
8: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம், இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
9: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
10: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3.
2: நேரம் 3:27. வேலூர் மாவட்டம் திரைப்படத்திலிருந்து ஹரிகரன் சுருதி பாடுகின்ற பாடல்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஓயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
3: நேரம் 3:34 அகராதி திரைப்படத்திற்காக கார்த்திக் சாதனா சற்றம் பாடுகின்ற பாடல்

0: ஆர் தமிழ் எஃப்எம் இனிக்கும் இனிய பாடல்களும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 FM.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
3: இது உங்கள் வானொலி CMR 101.3 FM.
4: நேரம் 3:40. SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடுகின்ற பாடல் இது.
5: பூங்காற்று புதிரானது திரைப்படத்திற்காக.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ்,
1: 4:45 உங்களுக்கு ஆட்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 4:65 அருண்மொழி ஹரணி பாடுகின்ற பாடல் இது. கண்களின் வார்த்தைகள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: Hi darling, காசு அனுப்பினா வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
6: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
5: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
6: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
5: சுகந்தன், 416-540-6269.
6: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
7: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ், 36 01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரூ. ஏசியன் மெகா சேல்.
8: பள்ளி தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3.
9: நேரம் 3:54 நிமிடம். CMR தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 4 மணிக்கு உங்களுக்கு ஆலோசனை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 416-593-0055. ஸ்ரீனிவாஸ் கரணி பாடுகின்ற பாடல் உனக்காக திரைப்படத்திலிருந்து.

0: www.cmr.fm துல்லியத்தில் துள்ளும் தமிழ். நேரம் 4 மணி.
1: CMR
0: CMR தமிழ் FM செய்தி சுருக்கம். மின் கடவுச்சீட்டு திட்டத்துடன் தொடர்புடைய கொள்முதல் செயல்முறையை உடனடியாக ரத்து செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருளின் விலைகளில் அதிகரிப்பதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனம் தீர்மானித்துள்ளது. திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளருக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வில் பங்கேற்பதற்காக நாளை முதல்வர் விஜய் திருச்சி செல்ல உள்ளார். கனடாவின் புதிய குடியுரிமை சட்ட திருத்தத்தின் மூலம் ஆயிரக்கணக்கானோர் கனடா குடியுரிமை பெற்றுள்ளனர். இதில் பாதிக்கும் ஏற்பட்டோர் அமெரிக்காவில் பிறந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. அமெரிக்காவின் நடவடிக்கையின் அடிப்படையிலேயே எதிர்கால முடிவுகள் அமையும் என ஈரான் கூறியுள்ளது. CMR தமிழ் FM செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
2: இசை என்னும் இன்பத்தை உங்கள் செவிகளில் தினம் தந்து உங்கள் மனதினை மகிழ்விக்கும் ஒரு வானொலி, அது CMR தமிழ் FM. உங்கள் மனம் விரும்ப

0: நேரம் 4:02 இப்பொழுது முதல் 5 வரை பாடல்களை கேட்கலாம். 4165935 தொடர்ந்த பெரும்பாக்கத்தில் 12 பாக செலுத்ததாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று வடமேற்கு திசை நோக்கி மணிக்கும் 45 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. இரவு பொழுது, அதாவது அதிகாலை பொழுது 9 பாக செலுத்ததாக குறையும் வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 25 பாக செல்சியஸ், சூரியோலி நிறைந்திருக்கும். இரவு பொழுது 11 பாக செலுத்ததாக குறைவடைந்து தொடர்ந்து வியாழக்கிழமை வரை சூரியோலியோடு, திங்கட்கிழமை 22, செவ்வாயும் புதனும் 24, வியாழக்கிழமை 27 பாக செலுத்ததாக இருக்கும். இரவு பொழுது சராசரி வெப்பநிலை 12 பாக செல்சியஸ். உங்களுக்கான சிலை கலந்து கொள்ள வரும் முதல் நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சொல்லுங்கள், என்ன பாடலை தேர்வு செய்திருக்கிறீர்கள்?
1: மேட்டுக்குடி படத்துல அன்புள்ள மன்னவனே என்ற பாடல், சிஎம்மா நிகழ்ச்சியம்மா அறிவிப்பாளர், சிஎம்மா உடம்பெறுதார்கள், பத்திரிகை மினோஞ்சிகள், ட்ரக் டிரைவர்ஸ், மற்றது எங்கட கார உறவுகள், கார பிபுள், மற்றது சுவாரியின் சுந்தரி என்ற வானியா உறவுகள், எல்லாருடன் சேர்ந்து உங்களுடன் சேர்ந்து அளவான பாடலை கேட்டு ரசிப்போம்.
0: சரி, உங்களுக்காக அந்த பாடல் அளிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கும்
1: நன்றி. வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி, மீண்டும் சந்திப்போம். மனோ சொல்லத்தா பாடுகின்ற பாடல்.

0: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
1: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
2: வொர்க்கிங் ஃபார் யூ.
1: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.
3: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை. மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03. 416-284-7000. 416-284-7000.
3: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர். ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ். 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர். 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
6: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 FM.
7: நேரம் 4:10. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பும் வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
8: காசிநாதன்.
7: காசிநாதன், சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
8: பருவம் தானே அம்மாட்டு நாள். எனக்கு 2 வருஷம், 94 தான் நம்ம இறந்தாங்க. அப்பாவா 50 வயது
7: தான்.
8: பிள்ளையோட கைக்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு நாள். நல்லது, அவனுக்கு தொண்டு செய்யறது கொடுத்து வச்சிருப்போம். அதுக்கு எனக்கு கிடைக்கிறது.
7: சரி, இதோ உங்களுடைய தாயார் நினைவாக அந்த பாடல் ஒலிக்கிறது.
8: நன்றி.
7: கேளுங்கள். நன்றி.
9: செல்வங்கள் என்ற

சிவனை வருடி இதயத்தை நிறைக்கும் பழைய பாடல்களோடு KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775

0: நேரம் 4:15 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். நீல நிலவு, ப்ளூ மூன், 31 அதாவது இன்று இது எத்தியோப்பியா பகுதியிலே அதிகாலை 4:45 உச்சத்தை அடைகிறது என்று தெரிவிக்கப்படுகிறது. 4:45 எத்தியோப்பியா பகுதியில் இருப்பவர்கள் இதை பார்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது உச்சம் பெறும் நிறமாக நீல நிறமாக மாறாவிட்டாலும் ஒப்பீட்டளவில் அரிதான இந்த நிகழ்வு ப்ளூ மூன் நீல நிலவு என்று பெயரை பெறுகிறது. எனவே இது இன்று 4:45 இப்பொழுது 4:16 இன்னும் 29 நிமிடங்களுக்கு பின்பு தெரியலாம் எத்தியோப்பியா பகுதியில் காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எத்தியோப்பியா பகுதியில் இருப்பவர்கள் ஒருமுறை வெளியில் எட்டி பாருங்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பு வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், நான் கழிவுவர்தன் கேட்கிறேன்.
0: சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
1: படம் குடியிருந்த கோயில். பாட்டு துள்ளுவதோ இளமை.
0: துள்ளுவதோ இளமை, எந்த காலத்திலுமே இளமை துள்ளுகிறது என்று சொல்லுகிறீர்கள். சரி,
1: 70
0: மகிழ்ச்சி அப்படியே தொடர்ந்து துள்ளிக்கொண்டே இருங்கள். இதோ பாடல் அளிக்கிறது டி எம் சவுந்தரராஜன், எல்லாரையும் சரி பாடுகின்ற பாடல். நன்றி,
1: பாட்டுக்கு நன்றி.

0: அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 CMR தமிழ் FM. Can Smile Dental Orthodontics Implants Oral Surgeries Emergency Dental Care Dr. Bobby Chandy 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம் ஏசியா யூரோப் மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி டிக்சியன் டண்டாஸ் இலக்கு 30-33 பல்ஸ்டான் ரோடு யூனிட் 206 Aisha Silk, Kodaikalam Udukkatharam Summer Sale, Puttampudiya Varavugalin Kondattam, Anaitum 30% Kudukkam 70% Pure Gold Kanjipuram, Fancy Sarees, Bridal Lehengas, Designer Lehengas, Shalwar, Punjabi Suits, Men Sharwani, Kurta Sets, Jewelry, Innum Pala, Preeti Eco Plus 151 Prithi Steel, 191 Smith, 208, 6116, Aisha Silk. Veggies Fresha, Price Besta, Delivery Fasta, Answer என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
1: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் CA 905-417-6069.
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில்
2: ஏசியா கோல்டு
0: 20 வருட அனுபவம் கொண்டவர்கள் பொன்னுருக்கி தாலிக்கொடி நகை திருத்த வேலைகள்
2: விதவிதமான நகை தெரிவு
0: 916 KDM முறையில் தரமான நகைகள்
2: லேசர் கட்டிங்
0: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம். துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட் யூனிட் 16B.
2: நம்பிக்கை நாணயம் உத்தரவாதம்
0: ஏசியா கோல்டு 416-746-2742.
3: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு CMR தமிழ் FM.
4: நான்கு மணி 24 நிமிடம் உங்களுக்கான நிகழ்ச்சியை கேட்டுக் கொடுக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அடைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், வெண்பா.
4: வெண்பா சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்? முதல் காலடி வைத்தது யார்? ஆம்ஸ்ட்ராங். இரண்டாவது காலடி? நீங்களா? பாட்டில் அப்படி இரண்டாவது காலடியே ஆம்ஸ்ட்ராங் தானே வைத்திருப்பார். ஒற்றை கால நடந்திருக்க மாட்டார் அல்லவா? சரி சரி, இதோ பாடல் அளிக்கிறது. கேளுங்கள். நன்றி. அருகிறன் சுஜாதா பாடுகின்ற பாடல்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
2: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது வீட்டுக்கு சாப்பிட வர போயிருந்தோசலி மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன் டீன்களி
1: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
3: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
4: 9052708800
5: நேரம் 4:33 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 5 அதிகாலை செய்தி அறிக்கையினை கேட்கலாம். தொண்ட பெரும்பாகத்தில் 12 பாக செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று வடக்கு வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 16 கிலோமீட்டர் வகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பகற்பொழுது கூடிய வெப்பநிலை 25 பாக செல்சியஸ், சூரியொளி நிறைந்திருக்கும். இரவு பொழுது 11 பாக செல்சியஸாக குறைவடைந்து திங்கட்கிழமை 22 பாக செல்சியஸ் சூரியொலியோடு, செவ்வாய் புதன்கிழமையிலும் சூரியொலியோடு 24 பாக செல்சியஸாக இருக்கும். வியாழக்கிழமை 27 பாக செல்சியஸாக இருக்கும். நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பு வணக்கம் வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? காந்தி சொல்லுங்கள், என்ன பாடல்? வெளியிலயா வீட்டுக்குள்ளயா? வெக்கியாக இருக்குது. சரி, தேவா சபீஷ் குமார் மற்றும் குழுவினர் பாடுகின்ற பாடல் இது உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி காந்தி.
6: ஐயா
7: தொடடு நோதுரா
6: வண்டம்பா.

0: அட்டகாசமான பாடல்களுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 CMR தமிழ் FM.
1: Everything okay, no problem indigenam.
2: Bar kalamu closing da, tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
4: Prithi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Silvam 416-268-0155. 416-268-0155.
5: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
6: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 22 carat 1 gram நகைக்கு 100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடகுக்கு 1000 to $1,200 வரை கொடுக்கணும்.
6: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
7: துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
7: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 416-834-2266.
7: Jeeva Jewelers.

0: 4:40 ஐந்து மணிக்கு அதிகால செய்தி அறிக்கையை கேட்கலாம். இவ்வளவு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பு. வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், நான் நித்யா.
0: நித்யா சொல்லுங்கள், என்ன பாடல்?
1: எனக்கு நெஞ்சம் மறப்பதில்லை படத்துல இருந்து அழகுக்கும் மலருக்கும் ஜாதி இல்லை அந்த பாட்டு.
0: சரி, இதோ பி. விஷ்ணுவாஸ் ஜானகி பாடுகின்ற பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

0: சாந்தா
1: நாரா
0: சிஎம்ஆர் தமிழகம் கேட்டாயா? பழைய பாடல்கள் கூட இனிமையாக கேட்கிறது.
1: அப்படியா?
0: வா சாந்தா, இருவருமாக சேர்ந்து கேட்போம்.
2: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
3: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
4: CMR 101.3 FM.
5: நேரம் 4:46 நிமிடம். 5 அதிகாலை செய்தி அறிக்கை. இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: ஹலோ,
5: வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், நான் குமார் நினைக்கிறேன்.
5: சொல்லுங்கள் குமார், என்ன பாடல்?
6: நட்சத்திர பங்களா நிக்காது வேசிங்களா.
5: சார், இது உங்களுக்காக பாடல் அளிக்கிறது. தேவா சுபா பாடுகின்ற பாடல், நேசம் திரைப்படத்திற்காக.

0: உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மென் முயல் காடை ஈரல் கறி ஆம்பூர் செட்டிநாடு திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி சூடான மல்லிப்பூ இட்லி விதவித தோசைகள் டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங் ராஜா செட்டிநாடு 825 பேஸ்மோ அவென்யூ C101 ஸ்காப்ரோ 416-299-9393. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 647-505-7773 சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca
1: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும் $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும் $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 905-302-9494 கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்
2: என்ன
3: பாடல்? சரி, இது உங்களுக்காக சந்திரபாபு ஜமுனா ராணி பாடுகின்ற பாடல் மரகதம் திரைப்படத்திற்காக.

0: நேரம் அதிகாலை 5 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள். வாசிப்பவர் எஸ் டி செந்தில்நாதன், செய்தி ஆசிரியர் எஸ் ஜே ராம்பிரசன். முதலில் தலைப்புச் செய்திகள். மின்கடவை சீட்டு திட்டத்தினுடன் தொடர்புடைய கொள்முதல் செயல்முறையை உடனடியாக ரத்து செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வில் பங்கேற்பதற்காக நாளை முதல்வர் விஜய் திருச்சி செல்லவுள்ளார். கனடாவின் புதிய குடியுரிமை சட்ட திருத்தத்தின் மூலம் ஆயிரக்கணக்கானோர் கனடா குடியுரிமை பெற்றுள்ளனர். இதில் பாதிக்கும் மேற்பட்டோர் அமெரிக்காவில் பிறந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. அமெரிக்காவின் நடவடிக்கைகளின் அடிப்படையிலேயே எதிர்கால முடிவுகள் அமையும் என ஈரான் கூறியுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: பருத்தித்துறை கடற்பரப்பில் மீன்பிடிக்க சென்று காணாமல் போன 4 மீனவர்களை தேடும் பணிக்காக இந்தியாவின் உதவியை நாட உள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படை மற்றும் ராடர் கண்காணிப்பு உதவியுடன் இலங்கை கடல் எல்லைக்குள் விரிவான தேடுதல் நடவடிக்கைகளில் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் காணாமல் போன மீனவர்கள் இதுவரை கண்டறியப்படவில்லை என அவர் கூறினார். இதனையடுத்து இலங்கைக்கான இந்திய தூதரகம் ஊடாக இந்திய கடற்பரப்பிலும் தேடுதல் மேற்கொள்ள உதவியும் அனுமதியும் கோரப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். மேலும் சர்வதேச கடற்பரப்பிலும் தேடுதல் மேற்கொள்வதற்கான தனியார் படகுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், கடும் காற்று வீசும் நிலையில் படைகளின் ஒத்துழைப்புடன் தேடுதல் பணிகள் தொடர்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். காணாமல் போன மீனவர்களை பாதுகாப்பாக மீட்க அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார். சர்ச்சைக்குரிய மின் கடவு சீட்டு திட்டத்துடன் தொடர்புடைய கொள்முதல் செயல்முறையை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் ரத்து செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பிரேரா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த குறிப்பிட்ட கொள்முதல் செயல்முறையை உடனடியாக ரத்து செய்யுமாறு அமைச்சரவை அறிவுறுத்தியுள்ளதாக குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயத்தினால் மே 29 அன்று சம்பந்தப்பட்ட ஏலதாரர்களுக்கு மின்னஞ்சல் மூலம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பேரேரா மேலும் தெரிவித்துள்ளார். இன்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் எரிபொருள் விலைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. அதன்படி ஆட்டோ டீசல் 15 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 407 ரூபாயாக விற்பனை செய்யப்பட உள்ளது. அத்துடன் லங்கா சூப்பர் டீசல் 20 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டு 478 ரூபாயாக விற்பனை செய்யப்பட உள்ளது. அதே நேரம் ஒக்டன் 92 ரக பெட்ரோல் 24 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 434 ரூபாயாக விற்பனை செய்யப்பட உள்ளது. ஒக்டன் 95 ரக பெட்ரோல் 25 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 495 ரூபாயாக விற்பனை செய்யப்பட உள்ளது. மண்ணெண்ணெய் 20 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 285 ரூபாயாக விற்பனை செய்யப்பட உள்ளது. புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக குழுவின் தலைவராக இலங்கையின் முன்னாள் வெளிவிகார செயலாளர் பிரசாத் காரியவசம் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்ற புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான குழுவின் 42வது கூட்டத்தின்பொழுது இந்த தெரிவு இடம்பெற்றது. இந்த தெரிவை அடுத்து கருத்துரைத்த பிரசாத் காரியவசம் தன்னை ஏகமனதாக தெரிவு செய்தமைக்காக குழு உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
0: தமிழக முதல்வரும் வெற்றி கழக தலைவருமான விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வில் பங்கேற்பதற்காக நாளை திருச்சி செல்லவுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற விஜய் பின்னர் திருச்சி கிழக்கு தொகுதி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார். இதையடுத்து வாக்காளருக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டம் திருச்சியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெறவுள்ளது. இதில் மாலை 4 மணியளவில் பொதுமக்கள் மத்தியில் அவர் உரையாற்ற உள்ளார். தமிழக வெற்றிக்கழக டெல்டா மண்டல பொறுப்பாளரும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவருமான கூனாபான கிருஷ்ணன் தெரிவிக்கையில், முதல்வராக பொறுப்பேற்ற பின்னர் விஜய் முதல் முறையாக திருச்சி வருகை தருவதாக கூறினார். விமான நிலையத்திலிருந்து கூட்டம் நடைபெறும் இடம் வரை சிறப்பான வரவேற்பு ஏற்பாடுகள் செய்யப்படுவதுடன் தொடர்ந்து தமிழகத்தின் பிற மாவட்டங்களுக்கும் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கிடலியின் மெட்ஹெரலி பகுதியில் சகேத் மெட்ரோ நிலையம் அருகே அமைந்திருந்த மூன்று மாடி வணிக கட்டிடம் திடீரென இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் கட்டிடம் முழுவதும் தரைமட்டமாகியது. தீயணைப்புத்துறை, காவல்துறை மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இடிபாடுகளில் சிக்கியிருந்த 12 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் சிலர் சிக்கியிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் தேடுதல் மற்றும் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கனரக இயந்திரங்கள் மற்றும் சிறப்பு கருவிகள் பயன்படுத்தப்பட்டு இடிபாடுகள் அகற்றப்பட்டு வருகின்றன. கட்டிடம் விழுந்து விழுந்ததுக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் அதிகாலை செய்தி அறிக்கை.
1: கனேடிய செய்திகள்.
0: ஃபீஃபா உலகக்கோப்பை போட்டிகளை காணவரும் ரசிகர்களுக்காக டொரண்டோ மைதானத்தில் மதுபானம் வாங்க புதிய அடையாள விதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி வெளிநாட்டு ரசிகர்கள் மதுபானங்களை வாங்க வேண்டுமெனில் கடவுச்சீட்டு மட்டும் செல்லுபடியாகும் அடையாளமாக ஏற்றுக் கொள்ளப்படும் என ஃபீஃபா தெரிவித்துள்ளது. ஒன்றாரியோ மாகாண சட்டத்தின்படி 19 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டோர் மைதானத்தில் மதுபானம் வாங்க முடியும். ஆனால் கனடியர்கள் எந்த ஒரு செல்லுபடியாகும் அடையாள அட்டையையும் பயன்படுத்தலாம். இதேவேளை வெளிநாட்டவர்களுக்கு வெளிநாட்டு ஓட்டுநர் உரிமம் அல்லது பிற அடையாள ஆவணங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதெனவும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஃபீஃபா இணையதளத்தில் வெளியிடப்பட்ட வழிகாட்டுதலில் இந்த விதி குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஒன்றாரியோ அரசு உலகக்கோப்பை காலத்தில் மதுபான சேவை நேரத்தை நீடித்து ஜூன் 11 முதல் ஜூலை 19 வரை அதிகாலை 4 மணி வரை சேவை வழங்க அனுமதி அளித்துள்ளது. டொரண்டோ மைதானத்தில் முதல் போட்டி ஜூன் 12 தேதியன்று நடைபெறும். இதில் கனடா மற்றும் பொஸ்னியா அணிகள் மோதுகின்றன. கனடாவின் குடியுரிமை சட்டத்தில் கடந்த ஆண்டு இறுதியில் செய்யப்பட்ட திருத்தத்தின் மூலம் உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கானோர் கனடா குடியுரிமை சான்றிதழ்களை பெற்றுள்ளனர். இவர்களில் பாதிக்கு மேற்பட்டோர் அமெரிக்காவில் பிறந்துள்ளன தகவல்கள் வெளியாகியுள்ளது. குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமைத்துறை வெளியிட்ட தகவலின்படி பில்3C3 சட்டத்தின் கீழ் புதிய வம்சாவளி அடிப்படையிலான குடியுரிமை விதிமுறைகள் அமலுக்கு வந்த முதல் 3 மாதங்களில் 4,075 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த சட்டத்தின் மூலம் கனடாவிலிருந்து பல தலைமுறைகளுக்கு முன்பு குடிபெயர்ந்த கனடிய முன்னோர்களின் வழித்தோன்றர்களுக்கு கனடா குடியுரிமை தகுதி பெற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன் வெளிநாட்டில் பிறந்த கனடிய குடிமகனின் முதல் தலைமுறை குழந்தைகளுக்கு மட்டும் குடியுரிமை வழங்கப்பட்டது. அந்த வரம்பு அரசியலமைக்கு முரணானது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை தொடர்ந்து புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டது. டிசம்பர் 15 முதல் மார்ச் 31 வரை பில்C3 சட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களில் 1,955 பேர் அமெரிக்காவில் பிறந்தவர்கள், மெக்சிகோவில் பிறந்த 900 பேரும், இங்கிலாந்தில் பிறந்த 140 பேரும் அடுத்த இடங்களில் உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தொடர்ந்து நிலவி வரும் தீவிர போர் பதட்டங்களால் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விலைகளில் புதிய மாற்றங்கள் பதிவாகியுள்ளன. உலகளாவிய எரிசக்தி சந்தையில் தரவுகளின்படி அமெரிக்காவின் தரைக்குறியீட்டு மசகு எண்ணெய் VTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 87.36 அமெரிக்க டாலராக குறைந்துள்ளது. அதேவேளை சர்வதேச சந்தையில் அதிகளவில் பயன்படுத்தப்படும் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 91.12 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. இதனிடையே இயற்கை எரிவாயின் விலையிலும் உயர்வு ஏற்பட்டுள்ளது. அதன்படி இயற்கை எரிவாயின் விலை 3.290 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கு நிலவும் புவிசார் அரசியல் பதட்டங்கள், எரிசக்தி விநியோகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்த அச்சம் மற்றும் முதலீட்டாளர்களின் எதிர்பார்ப்பு ஆகியவற்றை உலக எரிசக்தி சந்தையில் விலையேற்ற இறக்கங்களுக்கு முக்கிய காரணிகளாக கருதப்படுகின்றன. உலக சந்தை விலைகளில் இந்த மாற்றம் எரிபொருள் இறக்குமதியை அதிகம் சார்ந்துள்ள நாடுகளின் பொருளாதாரத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என பொருளாதார ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் இன்னும் இறுதி முடிவை எட்டாத நிலையில் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் போர் நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்கக்கூடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரானுடனான ஒப்பந்தம் தொடர்பாக விரைவில் இறுதி முடிவு எடுக்கப்பட உள்ளதாக தெரிவித்த டிரம்ப் அமெரிக்காவின் முக்கிய நிபந்தனைகள் ஏற்கப்பட வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையே அமெரிக்க பாதுகாப்புச் செயலாளர் பிட் ஹெக்செத், தேவையெனில் ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளை மீண்டும் முன்னெடுக்க அமெரிக்கா முழுமையாக தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். மறுபுறம் ஈரான் தரப்பு எந்த இறுதியும் உடன்பாடும் எட்டப்படவில்லை என தெரிவித்துள்ளதுடன் அமெரிக்காவின் நடவடிக்கைகளின் அடிப்படையிலேயே எதிர்கால முடிவுகள் அமையும் என்று கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்கடவுச்சீட்டு திட்டத்துடன் தொடர்புடைய கொள்முதல் செயல்முறையை உடனடியாக ரத்து செய்ய அங்கீகார அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வில் பங்கேற்பதற்காக நாளை முதல்வர் விஜய் திருச்சி செல்ல உள்ளார். கனடாவின் புதிய குடியுரிமை சட்ட திருத்தத்தின் மூலம் ஆயிரக்கணக்கானோர் கனடா குடியுரிமை பெற்றுள்ளனர். இதில் பாதிக்கும் மேற்பட்டோர் அமெரிக்காவில் பிறந்துள்ளனர் தெரியப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நடவடிக்கைகளின் அடிப்படையிலேயே எதிர்கால முடிவுகள் அமையும் என ஈரான் தெரிவித்துள்ளது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அதிகாலை செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: 101.3 FM. தொடர்பு பாகத்தில் 11 பாக செலுத்ததாக இருக்கிறது. காற்று தற்பொழுது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீதி கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 24 பாக செலுத்ததாக இருக்கும். இன்றிலிருந்து வருகின்ற வியாழக்கிழமை தொடர்ந்து சூரிய ஒளி நிறைந்த நாட்களாக இருக்கும். நாளை திங்கட்கிழமை 21 பாக செலுத்ததாகவும், செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் 24 பாக செலுத்ததாகவும், செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை 27 பாக செலுத்ததாக இருக்கும். வெள்ளிக்கிழமை முகில்முட்டத்தோடு லேசான மழை தூரலுக்கான வாய்ப்புகள் 30%, அதிகூடிய வெப்பநிலை 28 பாக செலுத்ததாக இருக்கும். விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்கள் இறையோசை நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000. 416-489-2000. GTA கிரெடிட்.

நேரம் 5:16 நிமிடம் சேமார் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து நீங்கள் இரியோசை நிகழ்ச்சியினை கேட்கலாம். இரியோசை நிகழ்ச்சியினை ஆரம்பிக்க விநாயகர் துதி பாடல் AI மூலம் உருவாக்கப்பட்ட பாடல் இது.

மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தி செய்து கொன்றளிக்கும் கவலையினும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டாம். இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணுமதை தின்னுமுற செய்து தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். தீய விஷயங்கள் அழிந்தவை திரும்பி வாரா, அவற்றிற்கு நாம்

மூக்கை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? சுவாசிக்க, வாசனை பார்க்க, மூக்குத்தி போடுவதற்கு, பிறகு இன்னும் கொஞ்சம் யோசித்தால் மூக்குப்பொடி போட என வரிசையாக லிஸ்ட் வரும். ஆனால் பெருமவர்கள் மூக்கை ஒரு விஷயத்துக்கு மிக அதிகமாக உபயோகிக்கின்றார்கள். ஒரு குட்டி கதை. ஒரு காலத்தில் மிகச்சிறந்த ஓவியன் ஒருவன் இருந்தான். அவன் ஓவியங்களை பார்ப்பதற்கும் வாங்குவதற்கும் ஏகப்போட்டு இருக்கும். மன்னர்களும் மந்திரிகளும் அவன் நட்பை பெற அலை மோதினார்கள். அப்படிப்பட்ட ஓவியனின் நட்பு ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளிக்கு கிடைத்தது. எப்படி? அந்த ஓவியன் அழகான பெண் ஓவியம் ஒன்று வரைந்தார். அந்த ஓவியத்தில் பெண்ணுக்கு வேலைப்பாடுகள் மிக்க செருப்பையும் வரைந்தான். வரைந்த பிறகு அவனுக்கு சந்தேகம், செருப்பை சரியாக வரைந்திருக்கின்றோமா என்று. உடனே செருப்பு தைக்கும் தொழிலாளியை அழைத்து ஓவியத்தை காட்டி கருத்து கேட்டான். செருப்பு தைக்கும் தொழிலாளி ஓவியத்தை ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்து விட்டு செருப்பை உற்று பார்த்தான். ஐயையோ, இங்கே ஒரு சின்ன தப்பு நடந்து விட்டது. செருப்பு வார இப்படி இருக்காது, இன்னும் கொஞ்சம் வளைந்து இருக்கும் என்று திருத்தினான். அந்த சம்பவத்தில் இருந்து இருவரும் நண்பர்களானார்கள். ஆனால் அந்த நட்பு கொஞ்ச நாள் தான் நீடித்தது. காரணம், செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மூக்கு. ஓவியன் படம் வரையும் போது செருப்புகளுக்கு திருத்தம் சொன்ன அந்த தொழிலாளி மெல்ல மற்ற விஷயங்களிலும் ஆலோசனை கூற ஆரம்பித்தான். மூக்கு வளைவு இன்னும் கூர்மையாக இருக்க வேண்டும், இமையில் கொஞ்சம் திருத்தம் செய்ய வேண்டும், சின்னதாக இருக்க வேண்டும், தோள்பட்டை லேசாக சரிந்து வர வேண்டும் என்கின்ற ரீதியில் அவனுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் கருத்து கூற ஓவியனுக்கு எரிச்சல், கோபம், ஆத்திரம். டேய், திரும்பி பார்க்காமல் ஓடிவிடு என்று அவனை துரத்திவிட்டான். ஒரு பிரபலத்தின் நட்பு ஒரு வினாடியில் நழுவி போனது. நல்லுறவுகளுக்கு மிகப்பெரிய எதிரி தெரியாத தேவையில்லாத விஷயங்களில் மூக்கை நுழைப்பது, தலையிடுவது. மூக்கை நுழைத்தலில் இரண்டு வகை இருக்கிறது. நேரடியாக செருப்பு தைக்கும் தொழிலாளி செய்தது போல் செய்வது ஒரு வகை, மறைமுகமாக தலையிடுவது மற்றொரு வகை. இதில் ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி பேசுவது, அவரது குணாதிசயங்களை ஆராய்வது, அவருடைய பிரச்சனைகளை அலசுவது போன்றவை அடங்கும். இந்த இரண்டு வகைகளுமே உறவுகளை பாதிக்கும். இதில் சோகமான வேடிக்கை என்னவென்றால், இப்படி மூக்கை நுழைக்கும் பலருக்கு தாங்கள் சம்பந்தம் இல்லாத விஷயத்தில் தலையிடுகின்றோம் என்பதே புரியாமல் போய்விடுகிறது. இந்த சம்பவத்தை பாருங்கள். பக்கத்து வீட்டு பெண்ணுக்கு பல வருடங்களாக திருமணமாகவில்லை. இதில் ராமசாமிக்கு ஆர்வம். ஒரு நாள் கடையில் காய்கறி வாங்கி கொண்டிருந்த பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்து விட்டார். இப்படித்தான் அவர்கள் சம்பாஷணை ஆரம்பமானது. பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கவில்லையா? பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன், ஆனால் ஒன்றும் அமைவதாக இல்லை என்று வருத்தத்தோடு பதில் வருகிறது. தோஷம் கீஷம் ஏதாவது இருக்கிறதா என்று அடுத்த கேள்வியை போடுகின்றார் ராமசாமி. பக்கத்து வீட்டுக்காரர் இதற்கு பதில் சொல்லாமல் காய்கறிகளை பொறுக்குகின்றார். ஏன் கேட்கிறேன் அல்லவா, எனக்கு தெரிந்த ஒரு சாஸ்திரி இருக்கின்றார், அவரிடம் கேட்கலாம் என்றுதான். பெண்ணுக்கு எத்தனை வயது இருக்கும் என்று கேட்டார் விடாமல் ராமசாமி. 30 முடிய போகுது என்று எரிச்சலாக பதில் வருகிறது. அவ்வளவு வயதா? எனக்கு தெரிந்த ஒரு போய் இருக்கிறார், ஒரு 40 வயது அவருக்கு இருக்கும். உங்களுடைய ஜாதி தான், அவரை பார்க்கலாமா? பக்கத்து வீட்டுக்காரிடம் இருந்து பதில் வரவில்லை. விடுவிடுவென்று கடையை விட்டு கிளம்பிவிட்டார். இப்போதெல்லாம் ராமசாமியை பார்த்தால் புன்னகைப்பது இல்லை, முகத்தை திருப்பிக் கொள்கின்றார். அவர் பெண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்காமல் கஷ்டப்படுகின்றார் என்று உதவி செய்யலாம் என்று நினைத்தேன், இது தப்பா என்று ராமசாமி கேட்கின்றார். தப்புதான், அவருக்கு உதவி வேண்டியிருந்தால் அவராக உங்களிடம் கேட்டிருப்பார். அப்படி இல்லாத பட்சத்தில் உதவி செய்கின்றேன் என்ற போர்வையில் நடுத்தெருவில் குடும்ப விஷயங்களை அலசியது தப்புதான். உதவி செய்கின்றேன் என்று இது போன்ற மற்றொரு விஷயங்களில் மூக்கை நுழைத்து உபத்திரவம் கொடுப்பது நிச்சயமாக உறவை பாதிக்கும். சொந்த பிரச்சனைகளும் வேலைகளும் தலைக்கு மேலே இருக்கையில் எதற்கு அடுத்தவர் பிரச்சனை? அதற்கு செலவழிக்கும் நேரம் வீண், அதனால் கிடைக்கும் பலன் பூஜ்யம். அதற்கு பிறகு எதற்கு

இந்த தேவையற்ற வேலை கொஞ்சம் யோசிப்போம். வாய்கொழுப்பு நல்லது நேர்களே, நான் வாசித்ததில் இருந்து மலர்ந்தது இன்றைய விடியல். மீண்டும் மற்றொரு விடியலினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா உதயன்.

0: FM. மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: 416-700-2222 அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி, மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000 416-284-7000
6: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.

நேரம் 5:44 நிமிடம். இன்று மே மாதம் 31 தேதி ஞாயிற்றுக்கிழமை. புதிய நாளொன்றின் தொடக்கத்தில் வைகறை பொழுதிலே உங்களை சந்திக்கின்றோம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். இப்பொழுது முதல் வைகறை வசந்தம் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இன்று மே 31, பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் CMR கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: Everything okay, no problem
6: அடிச்சினம். பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
7: The customer you're trying to reach is not available.
8: பிரதி செல்வம், first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் 416-268-0155 416-268-0155.
9: வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார் ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ்.
10: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால.
9: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
11: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD சிஎம்ஆர் FM 101.3.
12: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.

0: நேரம் 5:54 நிமிடம். எனவே 31 தேதி மீண்டும் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் சிஎம்ஆர் கலைஞர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: Many more happy returns of the day.
0: ஒருக்கிருக்கும் பாடலோடு நானும் விடைபெற்று செல்லும் நேரம். 6:00 10:30 வரை பல்கலாச்சார நிகழ்ச்சியினை கேட்கலாம். 10:30 மீண்டும் செய்வார் தமிழ் எஃப்எம் ஞாயிறு காலை ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். சேமார் HT2 24 மணி நேரம் தமிழ் ஒலிபரப்பினை கேட்கலாம். காலை 6:00 10:30 வரை நேரடி ஒலிபரப்போடு உங்களோடு இணைந்திருக்கப் போகின்றார் ஜோதி ஜெயக்குமார். மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் அன்புடன் ST செந்தில்நாதன். வணக்கம் நேரிலே மீண்டும் சந்திப்போம்.

ரமை சம்பாத்தாய் ராமை சம்பாத்தாய் ராமை சம்பாத்தாய். திங்கு கோரியோ கராமை சம்பாத்தாய் கராமை சம்பாத்தாய்.

0: You're listening to CMR FM 101.3.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

சுயமார்த்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காற்றலையில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? காலையில் டீ குடிச்சாச்சா? எழும்பையாச்சா? வேலைக்கு போயாச்சா? ரேடியோ கேட்டுக்கொண்டே வாகனத்தில் போகிறவங்களாக இருக்கட்டும், வீட்டில் இருந்து ரேடியோ கேட்குறவங்களாக இருக்கட்டும், எங்கே இருந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறவங்க எல்லாரையுமே நிகழ்ச்சியோடு இணைத்து கொண்டு பயணிக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நல்ல நல்ல பாடல்கள் வரப்போது தேவையான விடயங்களை பேசிக்கொண்டு பயணிக்க போகிறோம். இந்த நாள் இனிய நாளாகட்டும்.

0: சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
2: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
3: உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
4: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: 905-270-8800
4: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
6: Listen to us around the universe. www.cmr.fm.

எவ்வளவு அழகான வார்த்தை. நீ என்ன உயிரின் விழா அப்படின்னா, விழா காலங்கள் மனசு இப்படி இருக்கும், ஒரு மாதிரி கொண்டாட்டமாக இருக்கும் இல்லையா? ஆக நீ வந்து என்னுடைய கொண்டாட்டமான உணர்வு, நீ என்று நினைச்சாலே ஒரு விதமான கொண்டாட்டமான உணர்வு. நீ என்றது எனக்கு வந்து திருவிழா பார்க்குற மாதிரி அப்படின்ற அர்த்தத்தில் அந்த பாடல் வரைக்கும் நான் அமைந்திருந்தது. நீங்கள் எந்த அர்த்தத்திலையும் எடுத்துக்கொள்ளலாம். இது இந்த வாரத்துக்கான வானிலை பார்ப்பதற்கான நேரம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதிகூடிய வெப்பநிலை 20 பாகையிலிருந்து 24 பாகை செல்சியஸ் வரைக்கும் இருக்க போகிறது. அதை குறைந்த வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். நல்ல வெப்பமான நல்ல வடிவாக சூரியனை பார்க்கக்கூடிய, ஐயோ வைக்கையாக இருக்கேன்னு நினைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகிறது. இந்த வாரம் முழுக்கவும் 24, 21, 27, 28 பாகை செல்சியஸ்களில் வெப்பநிலை இருக்கும். அதுவும் இந்த 28 பாகை செல்சியஸ் வெப்பநிலை உணரப்பட போகிற நாள் மிகுந்த வெப்பமான நாளாக இருக்க போகிறதுனாலே மழைக்கான எதிர்வு கூறலும் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வருகிற சனிக்கிழமை 25 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருந்தாலும் 60% மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. ஆக இப்போதிருந்தே அதற்கு தயாராகிக் கொள்ளுங்கள். அடுத்த வாரம் ஏதாவது வேலை நீங்கள் ஒதுக்கி வச்சிருப்பீங்களா, இருந்தால் அதை இந்த வாரமே முடித்துக் கொள்வது நல்லது. காரணம், காலநிலை இந்த வாரம் தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. எனக்கு ஏதோ இந்த வானிலை சொல்லுவதும் ஜோதிடம் சொல்வதும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது இல்லையா, இந்த எதிர்வு கூறல்கள். சரி, அதேபோல் இன்றைய நாளிலையும் காற்றினுடைய வேகம் மணிக்கு 24 கிலோமீட்டராக பதிவாகி இருக்கிறது. காற்றினுடைய ஈரப்பதம் 40% பதிவாகி இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஆக காலநிலை நன்றாக இருப்பதனாலே இந்த நாள் ஒரு நல்ல நாள்.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: Another Don Clean with the Don Ducks.
2: Oh, he's doing dishes with Dawn Platinum.
3: The only soap trusted to save wildlife affected by oil.
2: And Platinum removes up to 99% of grease and food residue, so he doesn't have to work so hard.
3: Well, flap my wings. What'll he do with all that unused elbow grease?
2: Organize the fridge, the spice rack, the junk drawer.
3: What are you quacking on about? He's gonna make enchiladas.
2: More dishes? That's giving this duck goosebumps.
1: Dawn Platinum, the better grease getter.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
0: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
0: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
0: Markham and Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
5: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
7: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
6: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 416-834-2266.
6: Jewelers.
8: Listen to us around the universe. www.cmr.fm.
9: ஒலிக்க ஆரம்பிக்கிறது இது வேங்கை திரைப்பட பாடல்.

0: வணக்கம். நேரம் முற்பகல் 11 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் பிரியா வின்சென்ட், செய்தி ஆசிரியர் எஸ் ஜே ராம்பிரஷன். முதலில் தலைப்புச் செய்திகள்.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
0: பருத்தித்துறை கடற்பரப்பில் மீன்பிடிக்க சென்று காணாமல் போன 4 மீனவர்களை தேடும் பணிக்காக இந்தியாவின் உதவி கோரப்பட்டுள்ளது. இந்திய முக்கிய நகரங்களில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்படும் 9 பேரை டெல்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். கனடாவின் பொருளாதார நிலைமை குறித்து அவசர நாடாளுமன்ற விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று கோரி எதிர்க்கட்சித் தலைவர் பியப் ஒலிவியர் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். ஜப்பான் மீண்டும் ராணுவ சக்தியை அதிகரித்து வருவதாக சீனா தெரிவித்த குற்றச்சாட்டை ஜப்பான் நிராகரித்துள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
0: பருத்தித்துறை கடற்பரப்பில் மீன்பிடிக்க சென்று காணாமல் போன 4 மீனவர்களை தேடும் பணிக்காக இந்தியாவின் உதவியை நாடியுள்ளதாக கடற்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படை மற்றும் ராடார் கண்காணிப்பு உதவியுடன் இலங்கை கடல் எல்லைக்குள் விரிவான தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் காணாமல் போன மீனவர்கள் இதுவரை கண்டறியப்படவில்லை என அவர் கூறினார். இதனையடுத்து இலங்கைக்கான இந்திய தூதரகம் ஊடாக இந்திய கடற்பரப்பிலும் தேடுதல் மேற்கொள்ள உதவியும் அனுமதியும் கோரப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். மேலும் சர்வதேச கடற்பரப்பிலும் தேடுதல் மேற்கொள்வதாக தனியார் படைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், கடும் காற்று வீசும் நிலையிலும் படைகளின் ஒத்துழைப்புடன் தேடுதல் பணிகள் தொடர்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். காணாமல் போன மீனவர்களை பாதுகாப்பாக மீட்க அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார். சர்ச்சைக்குரிய மின்கடவு சட்டத்திட்டத்துடன் தொடர்புடைய கொள்முதல் செயல்முறையை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் ரத்து செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் அதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த குறிப்பிட்ட கொள்முதல் செயல்முறையை உடனடியாக ரத்து செய்யுமாறு அமைச்சரவை அறிவுறுத்தியுள்ளதாக குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகத்தினால் மே 29 அன்று சம்பந்தப்பட்ட ஏலதாரர்களுக்கு மின்னஞ்சல் மூலம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பிரேரா மேலும் தெரிவித்துள்ளார். இன்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் எரிபொருள் விலைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. அதன்படி ஓட்டோ டீசல் 15 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 407 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் லங்கா சூப்பர் டீசல் 20 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 478 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அதேநேரம் ஆக்டேன் 92 ரக பெட்ரோல் 24 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 434 ரூபாயாக விற்பனை செய்யப்படவுள்ளது. ஆக்டேன் ரக பெட்ரோல் 25 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 495 ரூபாயாக விற்பனை செய்யப்படவுள்ளது. மண்ணெண்ணெய் 20 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 285 ரூபாயாக விற்பனை செய்யப்படவுள்ளது. புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான குழுவின் தலைவராக இலங்கையின் முன்னாள் வெளிவகார செயலாளர் பிரசாத் காரியவசம் ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்ற புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான குழுவின் 42வது கூட்டத்தின் போது இத்தெரிவு இடம்பெற்றது. இத்தெரிவை அடித்து கருத்துரைத்த பிரசாத் காரியவம்சம் தன்னை ஏகமனதாக தேர்வு செய்தமைக்காக குழு உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்தார். டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்த கிழக்கு மாகாண நன்னீர் மீனவர்களின் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்புவதற்காக ஜப்பான் அரசு 1.33 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை வழங்கியுள்ளது. இந்த உதவி திட்டம் தொடர்பான ஒப்பந்தம் கடந்த 29ஆம் தேதி கொழும்பில் உள்ள ஜப்பானிய தூதரகத்தில் கையெழுத்தானது. கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் நிகழ்வு நடைபெற்றது. ஒப்பந்தத்தில் இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் அக்கியோ இசோமதா மற்றும் அயல்நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அமைப்பின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி விமலேந்திர சரண் ஆகியோர் கையெழுத்திட்டனர். திட்டத்தின் கீழ் கிழக்கு மாகாணத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 30 நீர்நிலைகளில் 200 மீன் கூடுகள் அமைக்கப்பட உள்ளன. மேலும் மீன் வளர்ப்புக்கான மிதக்கும் வலை அமைப்புகள், மீன் குஞ்சுகள் மற்றும் மீன் தீவனங்கள் வழங்கப்பட உள்ளன. அத்துடன் இங்கினியாகல மீன் இனப்பெருக்க மையத்தின் வசதிகளை மேம்படுத்த தேவையான உபகரணங்கள் வழங்கப்படுவதோடு மீனவர் சங்கங்களுக்கு நவீன மீன் வளர்ப்பு முறைகள் குறித்த தொழில்நுட்ப பயிற்சிகளும் நடத்தப்படவுள்ளன. சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதற்கும் நிலையான மீன் உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் இந்த திட்டம் முக்கிய பங்களிப்பை வழங்கும் என கடற்தொழில் அமைச்சர் தெரிவித்துள்ளது. தயிட்டியில் விகாரியை படம் பிடித்ததற்கான புகைப்பட பிடித்ததான குற்றச்சாட்டில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சட்டத்தரணி மகிந்தன் காந்தசாமி பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் முன்னிலையாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழக முதல்வரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வில் பங்கேற்பதற்காக நாளை திருச்சி செல்லவுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய இரு தொகுதிகளில் வெற்றி பெற்ற விஜய் பின்னர் திருச்சி கிழக்கு தொகுதி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார். இதையடுத்து வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டம் திருச்சியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெறவுள்ளது. இதில் மாலை 4 மணியளவில் பொதுமக்கள் மத்தியில் அவர் உரையாற்றவுள்ளார். தாவேகா டெல்டா மண்டல பொறுப்பாளரும் தமிழ்நாட்டு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவருமான கோபா கிருஷ்ணன் தெரிவிக்கையில், முதல்வராக பொறுப்பேற்ற பின்னர் விஜய் முதல் முறையாக திருச்சி வருகை தருவதாக கூறினார். விமான நிலையத்திலிருந்து கூட்டம் நடைபெறும் இடம் வரை சிறப்பான வரவேற்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் தொடர்ந்து தமிழகத்தின் பிற மாவட்டங்களுக்கும் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு டெல்லியின் மெஹ்ராவுலி பகுதியில் சோகத் மெட்ரோ நிலையம் அருகே அமைந்திருந்த 3 மாடி வணிக கட்டிடம் திடீரென இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் கட்டிடம் முழுவதும் தரைமட்டமானது. தீயணைப்புத்துறை, காவல்துறை மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இடிபாடுகளில் சிக்கியிருந்த 12 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் சிலர் சிக்கியிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கனரக இயந்திரங்கள் மற்றும் சிறப்பு கருவிகள் பயன்படுத்தப்பட்டு இடிபாடுகள் அகற்றப்பட்டு வருகின்றன. கட்டிடம் இடிந்து விழுந்ததற்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டெல்லி, மும்பை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்படும் 9 பேரை டெல்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். இவர்களுக்கு பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISIS மற்றும் தலைமறைவாக உள்ள நிழல் உலக தாதா தவுஃப் இப்ராஹிம் ஆகியோருடன் தொடர்பு இருந்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. உளவுத்துறை வழங்கிய தகவலின் அடிப்படையில் பல இடங்களில் ஒருங்கிணைந்த சோதனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதில் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து நவீன ரக துப்பாக்கிகள், கையெறி குண்டுகள் மற்றும் வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் டெல்லி, மகாராஷ்டிரா, பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படுகின்றது. இவர்களில் சிலர் வெளிநாட்டினராக இருக்கலாம் என்றும் அவர்களின் அடையாளம் மற்றும் குடியுரிமை தொடர்பான விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த குழுவுக்கும் மும்பையை மையமாக கொண்ட குற்றவியல் வலையமைப்புகளுக்கும் இடையே தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM செய்திகள்.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
4: 416-700-2222
2: J.CA. கனேடிய செய்திகள்.
0: கனடாவின் பொருளாதார நிலைமை குறித்து அவசர நாடாளுமன்ற விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று கோரி எதிர்க்கட்சித் தலைவர் பியப் ஒலிவியர் பிரதமர் மாகாணி அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். கனடாவின் பொருளாதாரம் தொடர்ந்து இரண்டாவது காலாண்டிலும் சுருங்கியுள்ளதாக கனடா புள்ளிவிரவியல் திணைக்களம் வெளியிட்ட அறிக்கை தெரிவித்ததை தொடர்ந்து இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இரண்டு காலாண்டுகள் தொடர்ந்து பொருளாதார வளர்ச்சி குறைவது தொழில்நுட்ப ரீதியில் மந்தநிலை என கருதப்படுகிறது. G7 நாடுகளில் மிக வேகமாக வளரக்கூடிய பொருளாதாரத்தை உருவாக்குவதாக நீங்கள் வாக்குறுதி அளித்தீர்கள். ஆனால் G7 நாடுகளில் ஒரே மந்தநிலையை சந்தித்த நாடாக கனடாவை மாற்றிவிட்டீர்கள் என்று பியப் ஒலிவியர் தனது கடிதத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் கடந்த ஒரு தசாப்தத்தில் லிபரல் கட்சி கொண்டு வந்த பொருளாதார கொள்கைகளே தற்போதைய நிலைக்கு காரணம் என்றும் அவற்றை ரத்து செய்யும் சட்ட மூலத்தை அரசு கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதற்கு பதிலளித்த நிதியமைச்சர் பிரான்சுவா பிலிப் கனடாவின் பொருளாதாரத்தின் மீது இன்னும் நம்பிக்கை இருப்பதாக தெரிவித்தார். வீடமைப்பு, உள்கட்டமைப்பு, உற்பத்தி திறன் மற்றும் புதுமைகளில் முதலீடு செய்வதற்கான திட்டம் அரசிடம் இருப்பதாகவும் அவர் கூறினார். கனடாவின் குடியுரிமை சட்டத்தில் கடந்த ஆண்டு இறுதியில் செய்யப்பட்ட திருத்தத்தின் மூலம் உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கானோர் கனடா குடியுரிமை சான்றிதழ்களை பெற்றுள்ளனர். இவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் அமெரிக்காவில் பிறந்தவர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. குடிவர வசதிகள் மற்றும் குடியுரிமை துறை வெளியிட்ட தகவலின்படி பில் C3 சட்டத்தின் கீழ் புதிய வம்சாவளி அடிப்படையிலான குடியுரிமை விதிமுறைகள் அமலுக்கு வந்த முதல் 3 மாதங்களில் 4,075 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளன. சட்டத்தின் மூலம் கனடாவிலிருந்து பல தலைமுறைகளுக்கு முன்பு குடிபெயர்ந்த கனேடிய முன்னோர்களின் வழித்தோன்றல்களும் கனடா குடியுரிமைக்கு தகுதி பெற முடியும். இதற்கு முன்பு வெளிநாட்டில் பிறந்த கனேடிய குடிமகனின் முதல் தலைமுறை குழந்தைகளுக்கு மட்டுமே குடியுரிமை வழங்கப்பட்டு வந்தது. அந்த வரம்பு அரசியலமைப்புக்கு முரணானது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை தொடர்ந்து புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டது. December 15 முதல் March 31 வரை பில் C3 சட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களில் 1,955 அமெரிக்காவில் பிறந்தவர்கள், மெக்சிகோவில் பிறந்த 900 பேரும், இங்கிலாந்தில் பிறந்த 140 பேரும் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளனர். பிரிட்டிஷ் கொலம்பியா கன்சர்வேட்டிவ் கட்சியின் புதிய தலைவராக முன்னாள் மத்திய அமைச்சரான கெர்லன் ஃபின்லே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கட்சி தலைமையை தேர்வு செய்ய நடைபெற்ற வாக்கெடுப்பில் கடும் போட்டி நிலவியது. 4 சுற்று வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு ஃபின்லே 4,696 தசம் 5.1 புள்ளிகள் பெற்று 51% வாக்குகளுடன் வெற்றி பெற்றார். அவருக்கு அடுத்தபடியாக போட்டியிட்ட கெரோலின் எலியட் 49% வாக்குகளை பெற்று மிக குறைந்த வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். வெற்றிக்கு பிறகு உரையாற்றிய கெர்லின் ஃபின்லே தற்போதைய மற்றும் எதிர்கால தலைமுறையினர் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வசதியான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழும் சூழலை உருவாக்க விரும்புவதாக தெரிவித்தார். மேலும் கனடாவின் தேசிய வருவாய் அமைச்சராக இருந்தபோது வரிகளை குறைத்தது, நிர்வாக சுமைகளை எளிதாக்கியது மற்றும் பொருளாதார மீட்சியை ஏற்படுத்திய அனுபவத்தை சுட்டிக்காட்டிய அவர், அதேபோன்ற மாற்றங்களை பிரிட்டிஷ் கொலம்பியாவிலும் கொண்டுவர முடியும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். நியூ டெமோக்ராட்டிக்ஸ் கட்சி அரசால் தடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் வேலைவாய்ப்புகள், உள்கட்டமைப்பு மேம்பாடு, இயற்கை வள வளர்ச்சி மற்றும் பொருளாதார வாய்ப்புகளை மீட்டெடுப்பதே தனது இலக்கு என்றும் ஃபின்லே தெரிவித்துள்ளார்.
2: உலகச் செய்திகள்.
0: மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தொடர்ந்து நிலவி வரும் தீவிர போர் பதற்றங்கள் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விலைகளில் புதிய மாற்றங்கள் பதிவாகியுள்ளன. உலகளாவிய எரிசக்தி சந்தை தரவுகளின்படி அமெரிக்காவின் தரக்குறையீட்டு மசகு எண்ணெயான WTI ரக மசகு எண்ணெய் P5 விலை 87.36 அமெரிக்க டாலராக குறைந்துள்ளது. அதேவேளை சர்வதேச சந்தையில் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் பிரென் மசகு ரக மசகு எண்ணெய் P5 விலை 91.12 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. இதனிடையே இயற்கை எரிவாயுவின் விலையிலும் உயர்வு ஏற்பட்டுள்ளது. அதன்படி இயற்கை எரிவாயுவின் விலை 3.29 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கில் நிலவும் புவிசார அரசியல் பதற்றங்கள், எரிசக்தி விநியோகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்த அச்சம் மற்றும் முதலீட்டாளர்களின் எதிர்பார்ப்புகள் ஆகியவை உலக எரிசக்தி சந்தையில் விலையேற்ற இறக்கங்களுக்கு முக்கிய காரணிகளாக கருதப்படுகின்றன. உலக சந்தை விலைகளின் இந்த மாற்றங்கள் எரிபொருள் இறக்குமதியை அதிகம் சார்ந்துள்ள நாடுகளின் பொருளாதாரத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என பொருளாதார ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் இன்னும் இறுதி முடிவை எட்டாத நிலையில் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் போர் நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கக்கூடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் இன்னும் இறுதி முடிவை எட்டாத நிலையில் ஈரானுடனான ஒப்பந்தம் தொடர்பாக விரைவில் இறுதி முடிவு எடுக்கப்பட உள்ளதாக தெரிவித்த ட்ரம்ப் அமெரிக்காவின் முக்கிய நிபந்தனைகள் ஏற்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதற்கிடையில் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் தேவையெனில் ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளை மீண்டும் முன்னெடுக்க அமெரிக்கா முழுமையாக தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். மறுபுறம் ஈரான் தரப்பு எந்த இறுதி உடன்பாடும் எட்டப்படவில்லை என தெரிவித்துள்ளதுடன் அமெரிக்காவின் நடவடிக்கைகளின் அடிப்படையிலேயே எதிர்கால முடிவுகள் அமையும் என கூறியுள்ளது. ஐரோப்பிய சாம்பியன்ஸ் லீக் இறுதிப் போட்டியில் பாரிஸ் செயின்ட் ஜெர்மெயின் அணி ஆர்சனல் அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றதை தொடர்ந்து பிரான்ஸ் முழுவதும் ரசிகர்களும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்களில் 219 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் 8 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. தலைநகர் பாரிஸில் ஏற்பட்டு வன்முறையை கட்டுப்படுத்த ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். மோதல்களில் 57 காவல்துறையினரும் காயமடைந்தனர். வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக மொத்தம் 780 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களில் 450 மேற்பட்டோர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். பிஎஸ்ஜி அணியின் வெற்றி ஊர்வலம் என்ற ஈஃபில் டவர் அருகே நடைபெறுவதால் பாதுகாப்பு நடவடிக்கையாக 6000 காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஜப்பான் மீண்டும் ராணுவ சக்தியை அதிகரித்து வருவதாக சீனா தெரிவித்த குற்றச்சாட்டை ஜப்பான் நிராகரித்துள்ளது. சிங்கப்பூரில் நடைபெற்ற பாதுகாப்பு மாநாட்டில் பேசிய ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்சுமி, உலக நாடுகளுக்கு கவலை அளிப்பது ஜப்பான் அல்ல, சீனாவின் வேகமான ராணுவ விரிவாக்கம் தான் என்று கூறினார். அண்மையில் சீன பாதுகாப்பு அமைச்சர் அதிகாரி ஜியாங் பென் ஜப்பான் மீண்டும் ராணுவமயமாகி வருவதாகவும் அதனை உலக நாடுகள் கவனிக்க வேண்டும் என்றும் எச்சரித்திருந்தார். இதற்கு பதிலளித்த கோய்சுமி, தற்போதைய பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள ஒவ்வொரு நாடும் தனது பாதுகாப்பு திறனை மேம்படுத்துவது இயல்பானது என்றார். ஜப்பான் போரை நாடவில்லை என்றும் நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதே அரசின் நோக்கம் என்றும் அவர் விளக்கினார். கடந்த 12 ஆண்டுகளாக ஜப்பான் தனது பாதுகாப்பு செலவினத்தை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதற்கு சீனா தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது.
2: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: இந்தியன் பிரீமியர் லீக் 2026 தொடரின் சாம்பியனை தீர்மானிக்கும் மாபெரும் இறுதிப் போட்டி இன்று அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் ஆரம்பமாகி நடைபெறுகிறது. நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் முன்னாள் சாம்பியன் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதும் இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பெங்களூரு அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. பெங்களூரு அணி 5வது முறையாக IPL இறுதிப் போட்டியில் விளையாடுவதுடன் தொடர்ச்சியாக 2வது தடவையாக சாம்பியன் பட்டத்தை வெல்லும் நோக்கில் களமிறங்கியுள்ளது. மறுபுறம் 2022 ஆண்டு சாம்பியனான குஜராத் டைட்டன்ஸ் 3வது முறையாக இறுதிப் போட்டியில் விளையாடுகிறது. இரு அணிகளுக்கும் இடையில் கடந்த வாரம் நடைபெற்ற முதல் தகுதி சுற்றில் 92 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி வெற்றி பெற்று நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. எனினும் 2வது தகுதிச் சுற்றில் ராஜஸ்தான் ராயல்ஸை வீழ்த்திய குஜராத் டைட்டன்ஸ் நம்பிக்கையுடன் களமிறங்கியுள்ளது. இரு அணிகளும் நேருக்கு நேர் சந்தித்து 8 போட்டிகளில் தலா 4 வெற்றிகளை பெற்றுள்ளதால் இன்றைய இறுதிப் போட்டி கடும் வெற்றி போட்டியை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
2: செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன். பயோ செல் கால் 416-700-2222. J.ca.
0: பருத்தித்துறை கடற்பரப்பில் மீன்பிடிக்க சென்று காணாமல் போன 4 மீனவர்களை தேடும் பணிக்காக இந்தியாவின் உதவி கோரப்பட்டுள்ளது. இந்திய முக்கிய நகரங்களில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்படும் 9 பேரை டெல்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். கனடாவின் பொருளாதார நிலைமைகள் குறித்து அவசர நாடாளுமன்ற விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று கோரி எதிர்க்கட்சித் தலைவர் பியர் போலிவியர் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். ஜப்பான் மீண்டும் ராணுவ சக்தியை அதிகரித்து வருவதாக சீனா தெரிவித்த குற்றச்சாட்டை ஜப்பான் நிராகரித்துள்ளது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
4: தமிழை இங்கு குட்டி தீரா,
1: ஆண்ட்ரியா,
4: ஓ சொல்றே அம்மாமா, ஓ சொல்றே,
1: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoo.ca. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 2,000 GTA credit. Asian textiles in Marvaram mega sale. Toe white discount up to 80% off. Saris collections, half saris, blouses, undergarments and essentials. Shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Urti 2410 dollar, 93410 dollars. Silver items 50% off. Preeti blue leaf mixer 136 Faruntu, Lawrence Avenue East.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
7: Listen to us around the universe. www.cmr.fm.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661. ஐஷா செல் கோடைகாலம் முழுக்க தரும் சம சேல், புத்தம் புதிய வரவுகளின் கொண்டாட்டம். அனைத்தும் 30% தொடக்கம், 70% தள்ளுபடியில். நியூ டிசைன் காஞ்சிபுரம், டிசைனர் காஞ்சிபுரம், பியோர் கோல்ட் காஞ்சிபுரம், ஃபேன்சி சாரீஸ், பிரைடல் லெஹெங்காஸ், டிசைனர் லெஹெங்காஸ், ஷல்வார், பஞ்சாபி சூட்ஸ், மென் ஷர்வானி, குர்தா செட்ஸ், ஜுவல்லரி, இன்னும் பல. பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, பிரீத்தி ஸ்டீல் $190, ஸ்மித் $200. ஐஷா செல் 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச். 416-298-6116. ஐஷா செல்க். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358-647-887-9358.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757-647-459-9757.
3: Listen to us around the universe. www.cmr.fm.

சரி, அப்படி பார்க்கறது என்ன வேணாம் பாடல், உண்டி கிருஷ்ணன் மற்றும் மாதங்கி குரலில் ஒலை தோய்ந்திருக்கிறது. இது ஒரு அழகான பாட்டு இல்லையா? கன நாளுக்கு பிறகு சரி, அடுத்து நிகழ்ச்சியில் உங்களுக்காக வர இருக்கிறது 7வது நாள் பகுதி. ஒரு வாரம் முழுக்கவும் நடந்த எல்லா விடயங்களையும் தொகுத்து வழங்குகிற ஒரு பகுதியாக இந்த பகுதி இருக்கும். என்னெல்லாம் அது விளையாட்டாக இருக்கலாம், உலக நடப்புகள், அரசியல் நடப்புகளாக இருக்கலாம், சமூக பிரச்சனைகளாக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், அப்படி எல்லா இடங்கள்லையும் பொதுவாக இந்த ஹைலைட் என்று சொல்லுவார்கள் இல்லையா, அப்படி ஹைலைட்டாக சொல்லக்கூடிய விடயங்கள் என்னெல்லாம் இந்த வாரம் முழுக்கவும் நடந்திருக்கிறதோ அதெல்லாம் மிக முக்கியமான விடயங்களை உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற பகுதி தான் இந்த 7வது நாள். அது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சியிலும் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. ஆக யாரெல்லாம் செய்தி அறிக்கையை நீங்கள் வந்து கேட்க தவறு இருக்கிறீர்களோ உங்களுக்கு இந்த விடயங்கள் உதவியாக இருக்கும். ஆக அதில் மிக முக்கியமாக இந்த வாரம் நாங்கள் பார்க்க வேண்டியது அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான பதற்றம். இந்த பதற்ற நிலை தொடர்ந்தே வருகிறது, இன்னும் முற்றுப்பெறாமல். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஹோமோஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பினாலே உலக எண்ணெய் சந்தை ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வந்திருக்கிறது இந்த வாரம் முழுக்கவும். அதே போல ஐரோப்பாவை தாக்கிய வரலாற்று சூழலை, ஒரு வெப்ப அலை ஐரோப்பாவை மிக மோசமாக இந்த வாரத்திலே தாக்கியிருந்தது. பிரான்ஸ், இங்கிலாந்து, ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளில் மே மாதத்திற்கான அதிகபட்ச வெப்பநிலை சாதனைகளை இந்த வெப்ப அலை வந்து முறியடித்திருக்கிறது. சில இடங்களிலே 37 பாகை முதல் 40 பாகை வரை இந்த வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. இது கொஞ்சம் ஐரோப்பாவினுடைய இயல்பு நிலையை புரட்டி போட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். எண்ணெயினுடைய விலை கடுமையாக ஏற்றமடைந்திருக்கிறது இந்த வாரத்தில். ஈரான் தொடர்பான அமைதி பேச்சுவார்த்தை காரணமாக எண்ணெய் விலை முதலிலே குறைந்திருந்தது கொஞ்ச நாளைக்கு, பின்னர் மீண்டும் மத்திய கிழக்கு பதற்றம் அதிகரித்ததினால இந்த விலை இந்த வாரத்திலே உயர்ந்திருக்கிறதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதே போல உலக பங்கு சந்தையிலே ஒரு விதமான முன்னேற்றம் காணப்பட்டதும் இந்த வாரத்திலே தான். அமைதி பேச்சுவார்த்தை குறித்த நம்பிக்கையினாலே அமெரிக்க மற்றும் ஆசிய பங்கு சந்தைகள் உயர்வை கண்டிருந்தன. தொழில்நுட்ப

0: விடுக்கப்பட்டிருந்தது கேள்விப்பட்டிருப்பீர்களோ தெரியாது. சென்னை நுண்ணறிவு, மன்னிக்கவும், செயற்கை நுண்ணறிவு AI பயன்படுத்தி சைபர் தாக்குதல்கள் அதிகரிக்கக்கூடும் என்று IMF எச்சரித்ததும் இந்த வாரத்திலே தான். உலக நிதி அமைப்புகளுக்கு இது புதிய சவாலாக பார்க்கப்படுகின்றது. சர்வதேச சுகாதார எச்சரிக்கை ஒன்று இந்த வாரத்திலே விடுக்கப்பட்டிருந்தது. ஒரு சுற்றுலா கப்பலில் ஹாண்டா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டதினாலே WHIO கண்காணிப்பை அதிகரித்திருக்கிறது. பல நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் இதனாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் WHIO விடுத்திருந்த செய்தி இந்த வாரத்திலே. அதே போல ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 தயாரிப்புகளினுடைய தீவிரம் இந்த வாரத்திலே அதிகரித்திருக்கிறது. 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியினை முன்னிட்டு பல நாடுகளிலே ஏற்பாடுகள் வேகமடைந்திருக்கின்றன. கனடா மற்றும் ஒன்டாரியோவில் கூட போட்டி காலத்தில் சிறப்பு விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதை குறித்த ஒரு விவாதம் கூட கடந்த நாட்களிலே இடம்பெற்றிருந்தது கனடாவிலே. ஒன்டாரியோவை பொறுத்த வரைக்கும் இங்கிருக்கிற துணை சிட்டி விதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப்புக்காக இவைகள் நிறைய மாற்றம் செய்யப்படுகின்றன. ஆக இது மனித உரிமைகளை பாதிக்காத வகையிலே இருக்க வேண்டும். நிறைய வீடற்றவர்கள் இந்த பொது மைதானங்கள் பூங்காக்களிலே தான் வீடுகள் அமைத்து தங்குகிறார்கள். ஆக அதை அகற்றச் சொன்னால் அவர்களுக்கு இடமே இல்லாமல் போய்விடும். அது ஒரு மனித உரிமையற்ற, மனிதாபிமானமற்ற ஒரு செயலாக கருதப்படும் என்று சொல்லி சமூக ஆர்வலர்கள் எழுப்பிய கருத்துக்கு பிற்பாடு, இல்லை, மதிய நேரங்களிலே தான் அந்த கூடாரங்கள் அகற்றப்பட வேண்டும், இரவிலே மறுபடியும் கூடாரங்கள் அமைக்கலாம், மனிதாபிமானத்தை மீறுகிற வகையில் எந்த ஒரு விடயமும் இருக்காது என்று சொல்லி சிட்டி அதை உறுதிப்படுத்தி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இது இந்த வாரத்திலே மிக முக்கியமாக பதிவாகி இருக்கக்கூடிய விடயங்கள். இதை தாண்டியும் இன்னும் முக்கியமான விடயங்கள் பதிவாகி இருந்தது. அது இலங்கையிலும் சரி, இந்தியாவிலும் சரி. இலங்கையிலே ஒரு சிறுமியினுடைய பாலியல், ஒரு பௌத்த மத குரு, ஒரு புத்த பிக்கு ஒரு சிறுமியினை பாலியல் வலோத்காரம் செய்த விவகாரம் இப்போது வரைக்கும் பேசுபொருளாக இருக்கிறது. இப்போது வரைக்கும் அதுக்கான நீதி வழங்குவதிலே ஒரு இழுபறி நிலைமை இருக்கிறது. அதே போல் இந்தியாவிலே நிகழ்ந்திருக்கிற ஒரு பாரிய வார்த்தைகளினாலே விபரிக்க முடியாத ஒரு பாலியல் பலாத்காரம் ஒரு குழந்தைக்கு எதிரானது. பாலியல் வல்லுறவுக்குட்படுத்தி அந்த குழந்தையை மிக மோசமான முறையிலே கொன்றிருக்கிறார்கள். அந்த விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் விஜயனுடைய கட்சி, அவருடைய ஆட்சி தொடர்ச்சியாக விமர்சிக்கப்படுகிறது. காரணம், ஏன் அந்த நீதி காலதாமதமாக்கப்படுகிறது என்பது தொடர்பாக. அதே நேரத்திலே வித்யா படுகொலை வழக்கு தொடர்பாக, வித்யா பாலியல் வல்லுறவுக்குட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்ட வித்யாவினுடைய கதை நமக்கு ஞாபகத்துக்கு இருக்கும். அதிலே சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒருவர் கடந்த வாரத்திலே தானாக தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட சம்பவமும் இந்த வாரத்திலே பதிவாகி இருந்தது. மிகவும் கடினமான செய்திகள் தானவை எல்லாம் கேட்பதற்கு. அப்படி பார்க்க போனால் இந்த வாரம் மிக ஒரு கனதியான வாரமாக கடந்திருக்கின்றது. ஆனால் ஈரான் அமெரிக்காவினுடைய அமைதி பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு மூச்சு விடுகிற ஒரு நிலைமையை கொடுத்தாலும் எண்ணெய் விலை என்னவோ அப்படியே தான் இருக்கின்றது. நேரம் 11:43. இது 7ஆம் நாள் பகுதி கேட்டீர்கள்.
1: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
2: If we know what's wrong, why do we still do it?
3: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
4: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
5: கிப்ளிங் ஸ்டீல் சந்திப்பில்
6: ஏசியா கோல்டன்,
5: 20 வருட அனுபவம் கொண்டவர்கள், பொன்னுக்கு தாலி கொடி, நகைத்திருத்த வேலைகள்,
6: விதவிதமான நகை தெரிவு,
5: 916 KDM முறையில் தரமான நகைகள்,
6: லேசர் கட்டிங்,
5: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம், துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட், யூனிட் 16B.
6: நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம்.
5: ஏசியா கோல்டன், 416-746-2742.
7: Can Smile Dental
8: Orthodontics Implants Oral Surgeries Emergency Dental Care Dr. Bobby Chandy 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம் ஏசியா யூரோப் மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர்

0: ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸியன் டண்டாஸ், இலக்கம் 30-33 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
1: Listen to us around the universe. www.cmr.fm.

0: சொர்க்கத்துல நிச்சயம் பண்றது. அத நம்மளா முடிவு பண்ணிட்டா எப்படி?
1: சரி, அதுதானே, அதை நம்மளாம் முடிவு பண்ணிட்டா எப்படி? நேரம் 11:55 ஆகி இருக்கின்றது. சுயமார் தமிழோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
2: Everything okay? No problem undichu nam.
3: Bar kalamu closing da adikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
5: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155. 416-268-0155. குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ .ca.
6: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2nd கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
9: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
8: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
9: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
8: சுகந்தன், 416-540-6269.
9: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
10: Listen to us around the universe. www.cmr.fm.
1: FM 101.3 அலைவரிசையில் சிஎம்ஆர் தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆக இந்த உலா பகுதி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சியில் வர்றது உண்டு இல்லையா? இந்த உலா பகுதியில் நாங்கள் எங்கேயாவது உலா போவோம், எங்கேயாவது உங்களை கூட்டிக் கொண்டு போகிறது வழக்கம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு இடம் எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு நல்ல ஒரு கஃபே இருக்குது கலிடனில். ஆனால் அதை பற்றி இப்போ பகிர்ந்து கொள்ள போகிறேனா இல்லை, ஏன் அந்த கஃபையை பற்றி கேட்க உங்களுக்கு ஆர்வம் இருக்குமா இருந்தால் தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்துருங்க. அது ஒரு ஃப்ரெஞ்ச் கஃபே, கலிடனில் இருக்குது. இங்கேருந்து ஒரு மணித்தியாலம் நீங்கள் ட்ரைவ் பண்ணி போனீங்கன்னா அந்த கஃபேக்கு போகலாம். அங்கே அப்படி என்ன இருக்குது, இங்கே இவ்வளோ கஃபே இருக்கும் போது எதுக்கு ஒரு மணித்தியாலம் ட்ராவல் பண்ணி போகணும்னு கேட்பீங்க தானே? ஒரு தேநீருக்காக, ஒரு பிடிச்ச தேநீருக்காக. எப்போ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் மினக்கிடும் போது தான் அதனுடைய சுவை கூடுகிறது. ஒரு பழம் சும்மா டக்குன்னு எடுத்து சாப்பிட்றதை விட ஒரு மரத்தில் ஏறி கஷ்டப்பட்டு அந்த பழத்துக்காக காவல் இருந்து அதை அப்படி அப்படி எடுத்து அந்த ஒரு பழத்தை பிடிச்சு எடுத்து சாப்பிடும்போது நமக்கு வந்து மிக மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா அதுக்கு நிறைய உழைப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்கள் பயணம் பண்ணி போய் போகிற வழியில் நிறைய அழகெல்லாம் பார்த்துட்டு போய் ஒரு இடத்த அடைஞ்சு அந்த இடத்துல ஒரு தேநீர் குடிக்கிறது வந்து வெறுமனே ஒரு தேநீர் என்றதோடு முடிஞ்சு விடாது. அந்த இடத்துல ஆம்பியன்ஸ், அதே போல் நீங்கள் போகிற பயணம், அதில் நீங்கள் பார்க்குற அழகான காட்சிகள், சந்திக்கிற மனிதர்கள், இப்படி எல்லாமும் சேர்ந்து அதனுடைய அழகியல் எல்லாமுமே அந்த பயணத்தை அழகாக்கும் இல்லையா? அது ஒரு அனுபவம். அந்த தேநீர் என்பது ஒரு அனுபவம். அதனால் உங்களை கலிடனுக்கு இன்றைக்கு அழைத்து கொண்டு போகலாம்னு இருக்கிறேன். ஆனால் அதுக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும். சரி, அப்போ இப்போ என்ன பகிர்ந்து கொள்ள போகிறேன்னு தெரியுமா? இந்த கோடை காலங்கள் இப்போ நீங்கள் பக்யார்டெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க, ஏன்னா உங்களுடைய வீட்டு தோட்டம் செய்கிறதுக்காக. இப்போ கோடை காலம் வந்துட்டாலே நமக்கு வந்து முதல்ல படாண்டு காத்திருப்போம், எப்போ பக்யார்டை க்ளீன் பண்ணலாம், எப்போ புல்லை வெட்டலாம், எப்போ அந்த உள்ளேயே எடுத்து வச்சுருக்கிற ஊஞ்சலை கொண்டு போய் வெளியில் போடலாம், எப்போ பூந்தொட்டி வளர்க்கலாம், என்ன பூமரம் வளர்க்கலாம், இதெல்லாம் யோசிச்சிருப்பீங்க. சும்மா சின்ன சின்ன ஐடியாஸ் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். முதலாவது, நீங்கள் ஒரு வீடு பூக்களோடு இருக்கும்போது அந்த வீடு கொடுக்குற வைப் இருக்கு இல்லையா, அது மங்களகரமாக இருக்கும். ஒரு மாதிரி யார் அந்த வீட்டுக்கு வந்தாலும் வெல்கமிங்காக இருக்கும், வரவேற்கிற மாதிரியாக இருக்கும். அதனால் மறக்காமல் உங்களுடைய வீட்டினுடைய முன்பகுதியில் பூச்சாடிகள் தொங்க விடுறது அதை மறக்காதீங்க. அழகழகாக நிறைய மலர்களோடு நீங்கள் தொங்க விடும்போது அது வந்து பார்க்க ஆசையாக இருக்கும், வீட்டுக்கு வரவங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த போட்டிக்கோ முன்பக்கமாக இருக்கிற அந்த சின்ன சின்ன ஒரு பால்கனி இந்த மாதிரி இடங்கள் இருக்கமாக இருந்தால் அதில் நீங்கள் வந்து இந்த முறை அந்த கிளைம்பிங் ரோஸ்ன்னு சொல்லுவார்கள் இல்லையா, படருகிற ரோஜா, அது ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் பழுப்பு நிறத்தில் இருக்கிற படருகிற ரோஜா, வெள்ளை, சிவப்பு, பிங்க், இந்த மாதிரியான நிறங்கள், மஞ்சள், மஞ்சள் முயற்சி செய்திருக்கிறீங்களா? ஒரு வெள்ளை வீட்டில் மஞ்சள் ரோஜா படர்வது அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே இந்த ஜேன் ஆஸ்டின் நாவல்களில் வர்ற மாதிரியோ, இல்லாவிட்டால் மணிரத்னம் படங்களில் வர மாதிரி அப்படி அழகாக இருக்கும் அந்த காட்சிகள். உங்களுக்கு வீட்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வேற எங்கேயும் தேடி போக தேவையில்லை, உங்களுடைய வீட்டினுடைய முன்பகுதியே புகைப்படம் எடுக்கிறதுக்கான ஒரு சீனிக்கான இடமாக இருக்கும். ஆக நீங்கள் அதை முயற்சி செய்து பார்க்கலாம். படருகிற மலர்கள் எப்போதுமே அழகு. அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் வைக்கிற மாதிரி இந்த மணி பிளான்ட் ட்ரை பண்ணுங்கள். அது முன்பகுதிக்குள்ளும் இருக்கலாம், இல்லாவிட்டால் வீட்டுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன தூண்களில் நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம். உங்களுடைய வீட்டின் ஒரு சுவர் பகுதியில் மணி பிளான்ட் வைக்கலாம். எப்போவுமே பச்சை தாவரங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரு விதமான நல்ல பாசிட்டிவான வைபை கொடுக்கும். அது என்னவாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே மனிதர்கள் இருப்பது போல் தாவரங்கள் வளர்வது ஒரு உயிர் வளருகிற இடம் அப்படின்னு சொல்லுவார்கள். ஒவ்வொரு மணி பிளாண்டும் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி புதுசாக வளர்க்க ஆரம்பிக்கும்போது அந்த சின்ன குடுவைக்குள்ளே வேர் விடுவது அது உயிர் வளருகிற காட்சி, அதெல்லாம் மிக ஆத்மார்த்தமாக இருக்கும். அதே நேரம் உங்களுடைய மனதை மிகவும் தெளிவாகவும் காமாக வச்சுக்கொள்றதுக்கு நீங்கள் மெடிடேஷன் தான் செய்யணுமன்றது இல்லை, இந்த மாதிரியான வேலைகளே ஒரு விதமான தியானம் தான். ஆக இது இப்படி இருக்கு. இனிமேல் இப்போ வீட்டுக்கு முன்பகுதியில் இருந்து நாங்கள் பக்யார்டுக்கு போகலாம். என்னெல்லாம் நீங்கள் வைக்கலாம், இதெல்லாம் எவ்வளவு நேரத்தில் வளரும், எப்படி நீங்கள் அதை ஒழுங்கமைக்கலாம் என்ற ஒரு சில விஷயங்களும் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தக்காளி பயிரிடலாம், மிளகாய் பயிரிடலாம், குடமிளகாய் வைக்கலாம், வெள்ளரிக்காய் வைக்கலாம், பீன்ஸ் வைக்கலாம், கத்திரிக்காய் வைக்கலாம், பாகற்காய் வைக்கலாம், சுரக்காய் வைக்கலாம், முருங்கைக்கீரை கூட வளரும். ஆனால் அதுக்கு வெப்பம் அதிகமாக இருக்க வேண்டும். சில நேரம் அது எல்லா நேரமும் சக்ஸஸாக வாரதில்லை, ஆனால் முருங்கைக்கீரை கூட நீங்கள் வைக்கலாம். கொத்தமல்லி வைக்கலாம், புதினா வைக்கலாம், கருவேப்பிலை வைக்கலாம், இந்த மாதிரியான சின்ன இந்த ஸ்பைசஸ் இருக்கிறது இல்லையா, இவைகளை நாங்கள் வீட்டிலேயே பயிரிடுறது இன்னும் இன்னும் நல்லது. அதுக்கு நிறைய நேரம் எடுக்காது, நிறைய இடம் எடுக்காது. ஒரு சின்ன தட்டுக்குள்ளே படபடன்னு கொஞ்சம் விதைகளை போட்டிங்கன்னா அடுத்த நாளே முளைச்சி வந்து நிற்கும். வெந்தயம் வைக்கலாம், இப்படி நிறைய. அதே மாதிரி இந்த முளை கட்டிய பயிரெல்லாம் வளர்ப்பார்கள், கடையில் போய் அதை வாங்குறதுக்கு நீங்கள் வீட்டிலேயே அதை செய்து கொள்வது இலக்குவாக இருக்கும். கீரை வகைகள் பயிரிடுவதற்கும் இது ஏற்ற காலம். அரைக்கீரை நீங்கள் வைக்கலாம், சிறுகீரை கீரை வைக்கலாம், முருங்கைக்கீரை வைக்கலாம், பசலிக்கீரை டக்குன்னு வளரும், வெந்தய கீரை வைக்கலாம் சொன்னது போலவே. பூச்செடிகள் என்ன வந்துட்டதுன்னா நீங்கள் ரோஜா பயிரிடலாம், சூரியகாந்தி பயிரிடலாம், லவெண்டருக்கு இது பொருத்தமான காலம். லவெண்டர் பயிரிடுகிற பொழுது அதனுடைய வாசனை, நீங்கள் ஒவ்வொரு தண்டாக நீங்கள் கட் பண்ணி வீட்டில் வச்சாலே அதனுடைய வாசனை வீடு முழுக்கவும் வரும். அதே மாதிரி மேரிகோல்டுன்னு சொல்லுகிற சாமந்தி வளர்க்கலாம், பெட்டூனியா வளர்க்கலாம். இந்த விதைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து டாலர் ஸ்டோரில் கூட கிடைக்கும். ஆக வாங்கி இதுகளை பயிரிடுவதற்கு நிறைய இடம் எடுக்காது, ஆனால் வீட்டில் வடிவாக இருக்கும். இதுவே பழ வகைகள்ன்றது எடுக்கிற பொழுது ஸ்ட்ராபெரி பயிரிடலாம், ராஸ்பெரி பயிரிடலாம், ப்ளூபெரி பயிரிடலாம், திராட்சை கொடி நீங்கள் வளர்க்கலாம். அதெல்லாம் இன்னும் வடிவாக இருக்கும். பேக்யார்டுக்கு போய் பார்த்தாலே எவ்வளோ வடிவாக இருக்கும், அதுக்கு பெரிய நேரமும் எடுக்க போகிறதில்ல. அதுவே தோட்ட பராமரிப்பு குறிப்புகள், இதை வைக்கிறது மட்டும் பத்தாது இல்லையா, அதை பராமரித்து வளர்த்து எடுக்கிறதுல தான் எல்லாமே இருக்கும். காலையிலையும் மாலையிலையும் கட்டாயம் நீங்கள் தண்ணீர் ஊற்ற வேண்டும். வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த இயற்கை உரம் பயன்படுத்த வேண்டும். கம்போஸ்ட் அல்லது இயற்கை உரம் பயன்படுத்துங்க. களைகளை அடிக்கடி அகற்றி விடுங்க. உங்களுக்கு பின்னேரம் வேலை முடிச்சு வந்த நேரம் இருக்கிற நேரம் மெதுவாக அந்த பேக்யார்டுக்கு போய் மெது மெதுவாக உட்கார்ந்து சின்ன சின்னதாக அந்த களையெல்லாம் அகற்றி விடுங்க. கூடவே வீட்டில் இருக்கிற எல்லாரையும் சேர்த்து கொண்டு அந்த வேலை செய்யலாம். தக்காளி, வெள்ளரிக்காய் போன்ற செடிகளுக்கு ஆதரவாக குச்சி அல்லது ட்ரெலஸ் அமைக்கலாம். அந்த டெரஸ் அமைப்பார்கள் இல்லையா, அந்த மாதிரி வேலி அமைச்சு விடலாம். மலர்கள் நடுவதனால தேனீக்கள் மற்றும் பட்டாம்பூச்சிகள் வருவதனால மகரந்த சேர்க்கை அதிகமாக நடைபெறுவதற்கான நேரம் இது. அதே நேரம் மறக்காதீங்க, இந்த காலப்பகுதிகள் தான் உங்கள் வீட்டுக்கு சிட்டுக்குருவிகள் வருகிற காலம். ஆக அவர்கள் சாப்பிடுவதற்கு தண்ணீர் அருந்துவதற்கான அந்த சின்ன குடவையையும் முடிஞ்சால் உங்களுடைய பேக்யார்டில் தோட்டத்திலையோ இல்லாவிட்டால் வீட்டுக்கு முன்பதாக ஏதாவது மரங்கள் இருக்குமாக இருந்தால் அந்த இடத்துல வச்சு விடுங்க. இப்போ அவங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு, அது சாப்பிட்றதுக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் அந்த இடம் பொருத்தமாக இருக்கும். அதே மாதிரி சூரியகாந்தி மேரிகோல்டு எல்லாம் கெதியாக வளரும், புதினா கொத்தமல்லி கெதியாக வளரும். இது எப்படி வளர்க்க வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு மூளையில் தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய் இதெல்லாம் ஒரு ஒரு பக்கமாகவும், இன்னொரு பக்கத்தில் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் ஒரு பக்கமாகவும், வேலியோரமாக சூரியகாந்தி, சாமந்தி இவைகளெல்லாம் பயிரிட்டீங்களாக இருந்தால் உங்களுடைய தோட்டத்தில் ஒரு ஒழுங்கு இருக்கும், ஒரு நேர்த்தி இருக்கும், ஒரு ஒரு நேர்த்தியாக இருக்கும் அது பார்ப்பதற்கு. கூடுதலாக முடிந்த வரைக்கும் நீங்கள் அந்த வீடுகளில் இருக்கிற போட்டிக்கோவில் முன்னுக்கு ஒரு இடம் இருந்ததாக இருந்தால் அதில் அந்த ஹேங்கிங் வாசஸ் வச்சுக்கொள்ளலாம். அப்போ அதில் நீங்கள் பயிரிடுவது இன்னும் இலகுவாக இருக்கும். இந்த பூ மரங்கள் வளர்க்கும் பொழுது அதனால் இப்போவே நீங்கள் கார்டன் சென்டர் போய் பாருங்கள் என்னெல்லாம் இருக்குது அதில் என்னென்ன. அதே நேரம் நீங்கள் அதை தெரிவு செய்யும் பொழுது அந்த நிறங்கள்லையும் ஒரு ஒற்றுமை இருந்தால் நல்லா இருக்கும். உங்களுடைய வீட்டுக்குன்ற ஒரு நிறம் இருக்கும், அந்த நிறத்தோடு பொருந்தி போகிற மாதிரியான பூக்களை தெரிவு செய்யுங்க. அது இன்னுமே அழகு கூட்டுவதாக இருக்கும். ஒரு தீம் செட் பண்ணுங்கள் உங்களுடைய வீட்டு தோட்டத்துக்கு. ஆக முதல் அறுவடை செய்து உங்களுடைய வீட்டு தோட்டத்திலிருந்து விளைஞ்ச பச்சை காய்கறிகளை கையால் தொட்டு பார்க்கும் பொழுது, நீங்கள் விதைக்கிற அந்த மண்ணை கையால் தொட்டு பார்க்கும் பொழுது, நம்மளால் பெரிய ஏக்கர் அளவில் விவசாயம் செய்யலாது, ஆனால் நம்மளுடைய வீட்டு தோட்டத்தில் பயிர் வளர்ப்பதற்கான காலம் இந்த காலம். அந்த சந்தோஷத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அதனால் இந்த தகவல்களை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நேரம் 12:07 ஆகி இருக்கிறது. ஒலிக்க ஆரம்பிக்கிறது இது என் வீட்டு தோட்டத்தில் பூ எல்லாம் கேட்டுப்பார். வீட்டு தோட்டம் பற்றி கழிச்சா நாங்கள் பாட்டும் அப்படித்தானே கேட்க வேண்டும் என எஸ்பிபி மற்றும் சுஜாதா குரலில் ஒலிக்கிறது பாடல். சரி, யாரெல்லாம் வீட்டில் பூ வளர்க்குறீங்களோ, பயிர் வளர்க்குறீங்களோ, உங்கள் எல்லாருக்கும் இந்த பாட்டு.

0: எல்லாமே கேட்டுப்பார். உன்கிட்டு தன்னங்கிற்றை ஒவ்வொன்றா கேட்டுப்பார். என் பேர் சொல்லுமே.
1: சரி, இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கிற இந்த செய்தியை கேட்டு ஒரு வேளை வீட்டு தோட்டம் அமைப்பீங்களா இருந்தால் பக்கத்துலேயே ரேடியோவையும் போட்டு விடுங்க. சரியா, என் பேரை சொல்லுதாண்டு பாப்போம். சரி, என் பேரை சொல்கிற மாதிரி ஏதாவது பூ வளருங்க வீட்டில். அது சாமந்தி பூவாக இருக்கலாம், சூரியகாந்தி பூவாக இருக்கலாம், நல்ல டெய்ஸி வளர்த்து பாருங்கள், அழகாக இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த ஒரு வேளை நடைப்பயணம் மேற்கொள்கிறீங்களா இருந்தாங்கையாவது, யாரோட வீட்டில் இருக்கிற பூவையும் வெட்டக்கூடாது. பிறகு ட்ரெஸ் பாசிங்கில் பிடிப்பட்டால் நான் பொறுப்பில்லை, அது இல்லை. எங்கேயாவது காட்டுப்பகுதிகளில் சில நேரம் நிறைய தாராளமாக டெய்ஸி மலர்கள் இருக்கும். அந்த டெய்ஸி மலர்களில் நீங்கள் உங்களுடைய வீட்டில் வாங்குவீங்க இல்லையா, கடையில் போயிட்டு மலர்கள், அப்படி இல்லாமல் அந்த டெய்ஸி மலர்கள் இல்லாவிட்ட அந்த காட்டு பூக்களை வச்சு நீங்கள் செய்கிற ஒரு ஒரு பூங்கொத்தை செய்து உங்களுடைய வீட்டில் வச்சு பாருங்கள், அது இன்னுமே வடிவாக இருக்கும்.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
5: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financeல் demo வாகனங்களில் 6000 வரை சர்வீஸ். 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
6: உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மென் முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்னோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 4162993.
7: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
8: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
9: Listen to us around the universe. www.cmr.fm.

மழை நின்ற மலரை போல கொழுசையிடும் ஓசை கேட்டு மனசில் உள்ள பாஷை சொல்வான். ஒரு கொழுசோட சத்தத்தை வச்சு இந்த மனசில் எனக்கு என்ன வேணுமன்றதை அறியக்கூடிய ஒருத்தன் மழை நின்ற மலரை போல பதமானவன். ஆஹா, மழை நின்ற மலர் பார்த்துருக்குறீங்களா? மழை முடிஞ்ச உடனே நீங்கள் வெளியில் இருக்கிறவங்களுடைய தோட்டத்தில் இருக்கிற ரோஜா மலரை போய் பார்த்தீங்களா இருந்தால் அதில் வந்து பனித்துளி மாதிரி மழைத்துளி இருக்கும். அந்த மழை, அந்த ரோஜா வந்து விசேஷித்தமானது. அது மற்ற நேரத்தில் இருக்கிற சும்மா வெயில் காலத்தில் இருக்கிறவங்களுடைய வீட்டு தோட்ட ரோஜாவை விடவும் மழை முடிஞ்சு நீங்கள் அதை போய் பார்க்கும்போது இன்னும் சாஃப்டாக இருக்கும், இன்னும் ஒரு மாதிரி பதமாக இருக்கும். சாஃப்ட் என்பதை விட பதம், இதம் என்கிற வார்த்தைகள் தான் அதுக்கு இன்னும் பொருத்தமாக இருக்கும். அப்படி ஒரு பதமான இதயம் இருக்கிற ஒருவர். ஆஹா, எவ்வளோ அழகாக பாட்டு எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா? இதே மாதிரியான அர்த்தங்களை நீங்கள் வந்து எங்களுடைய பழைய செய்யுள்கள், இந்த குறுந்தொகை இலக்கியங்கள் இதிலெல்லாம் காதலை பற்றி சொல்லுகிற போதெல்லாம் அந்த தலைவனுடைய இதயம் பற்றி சொல்லுவார்கள். நான் நினைக்கிறேன் இந்த அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனில் வந்த கவிதை வரிகள் தான். ஆனால் நினச்சி பார்க்கும்போதே நல்லா இருக்குது. நீங்களும் அப்படியான மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்திச்சிருப்பீங்க. இதமான மனிதர்கள், அப்படியே பூ மாதிரி மனசு இருக்கிறவங்க, பூ மாதிரி மனசு இருக்கிறதா சொல்கிறவங்க இல்லை, உண்மையாகவே இருக்கிறவங்க. சரி, அதைத்தான் அந்த பாடலும் சொல்லியிருக்கிறது. சரி, இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம் தெரியுமா? கலைடனில் இருக்கிற அந்த தேநீர் சாலைக்கு உங்களை நான் அழைத்து கொண்டு போக போகிறேன். யாருக்காவது அந்த தேநீர் சாலைக்கு போக வேணுமென்று நினைச்சிங்களா இருந்தால், அப்படி என்ன இருக்குது அந்த கஃபேலன்னு தெரிந்து கொள்ள வேணுமா இருந்தால் நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்துருங்க. உங்களோட பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன். அந்த தேநீர் சாலைக்கு பெயர் பட்டர் அண்ட் கப், பட்டர் அண்ட் கப், இதுதான் அந்த தேநீர் சாலையினுடைய பெயர். அது அவ்வளவு அழகாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த சீனரிஸ் எல்லாம் படங்களில் பார்த்துருப்பீங்க தானே, ஏதாவது ஃப்ரெஞ்சு படங்களில், இந்த இத்தாலி, ஃப்ரெஞ்ச், ரோம் இந்த மாதிரியான இடங்களில் ஒரு விதமான கட்டடக்கலையும் ஒரு விதமான அவர்களினுடைய பண்பாடும் இருக்கும். அந்த சித்திர வேலைப்பாடுகளாக இருக்கலாம், அவங்க பயன்படுத்துகிற பீங்கான் கோப்பைகளாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே அவைகளை அந்த மரபை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே இந்த கலிடனில் இருக்கிற இந்த பட்டர் அண்ட் கப் தேநீர் சாலை வந்து ஒரு ஃப்ரெஞ்சு தேநீர் சாலை, ஒரு ஃப்ரெஞ்சு கல்ச்சரில் தான் அதை அமைத்திருப்பார்கள். அங்கே இருக்கிறவர்களினுடைய ஆடைகள், ஒரு இரண்டு மூன்று பெண்கள் இருப்பார்கள் உங்களுக்கு தேநீர் பரிமாறுவதற்கு. அது டீயாக இருக்கலாம், காஃபியாக இருக்கலாம், லண்டன் ஃபாக்காக இருக்கலாம், எதுவும் நீங்கள் எடுக்கலாம். நல்ல நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் பிரஞ்ச், நீங்கள் பிரஞ்சுக்கு ஒரு இடம் தேடுகிறீர்களாக இருந்தால் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் பிரஞ்சுக்கு பொருத்தமான ஒரு இடம் அந்த இடம். நீங்கள் போய் பார்க்கும்போது அழகழகாக இருக்கும். ஒரு மாதிரி பிங்க், இளநீலம் இந்த மாதிரியான நிறத்தீமில் தான் அதை அமைச்சிருப்பார்கள். உள்ளே போன உடனே அவங்க கேட்பாங்க, அவங்க அங்கே இருக்கிறவர்களினுடைய அழகி உங்களை வரவேற்கிற விதம் தான். எல்லாருமே அந்த ஃப்ரெஞ்சு பானையிலே தான் உடை அணிந்திருப்பார்கள். நீளமான கவுன்கள் அணிந்திருப்பார்கள், சட்டைகள் நீளமாக அணிந்து இந்த தலையில் ஃப்ரெஞ்சு தொப்பியெல்லாம் இருக்கும். சரியாக அவங்களுக்கு வந்து ஒரு விக்டோரியன் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்க்கும்போது உள்ளே போனாலே இன்முகத்தோடு உங்களை வரவேற்பாங்க. அவ்வளவு இலகுவாக அந்த இடத்துல உங்களுக்கு இடம் கிடைக்காது. நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்க. ஒன்று, நீங்கள் முதலேயே உங்களுடைய இடத்தை ரிசர்வ் செய்து கொண்டு போக வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் அங்கே போயிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் கொஞ்சம் நேரம் காரில் வெளியில் இருக்க வேண்டி வரும். அந்த அளவுக்கு அந்த இடம் ஒரு சின்ன இடம். ஆனால் எப்போவுமே ஆட்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். குறிப்பாக பிறந்த நாட்களில் கொண்டாட வருகிறவர்கள், ஒரு கூட்டமாக ஒரு விமென்ஸ் கிளப்பில் இருந்தோ இல்லாவிட்டால் சின்ன சின்னதாக ஒரு நாலு பேர் ஐந்து நண்பர்கள் சேர்ந்து வருவதாக இருந்தாலும் காலை தேநீர், மாலை தேநீர், பிரான்ச் என்று சொல்லி அதையெல்லாம் அவங்க ரிசர்வ் செய்துவிட்டு வருவார்கள். பார்க்கவே ஒரு மாதிரி லக்ஷரியாக நல்லா இருக்கும். ஆனால் விலை கூடவான்னு கேட்டால் இல்லவே இல்லை. எல்லா கஃபேலையும் உங்களுக்கு என்ன மாதிரியான விலை இருக்குமோ அதே மாதிரியான ஒரு விலை தான். அதில் பெரிய வித்தியாசங்களே இல்லை. ஆனால் அவங்களுடைய டெசர்ட் எல்லாம் பார்க்க அவ்வளவு நல்லா இருக்கும். நல்ல ஒரு மாதிரி பார்க்கும்போதே எஸ்தட்டிக்காக இருக்கும், கலைநயத்தோடு இருக்கும், அழகியலோடு இருக்கும். அங்கே இருக்கிற ஒவ்வொன்றிலையுமே அந்த கஃபையை உருவாக்குனவங்களுடைய புலமை இருக்குது. புலமை என்ன, என்னத்தை சொல்ல வரேன்னா அவங்களுடைய நாலேஜ், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. ஏன்னா அங்கே தேர்ந்தெடுத்து வைத்திருக்கக்கூடிய புத்தகங்கள் ஜேன் ஆஸ்டினுடையது. ஜேன் ஆஸ்டின் வந்து ஒரு பிரபலமான நாவல் ஆசிரியர். ஜேன் ஆஸ்டினுடைய புத்தகங்கள் எப்படி இருக்குமெண்டா, நீங்கள் ஒரு சித்திரம் மாதிரி இருக்கும்.
அந்த அந்த முழு எழுத்துமே வந்து உங்களை ஒரு புதிய உலகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகும். இல்லாவிட்டால் அழகியல் தேடுகிறவர்கள் அதிகமாக படிப்பது ஜேன் ஆஸ்டினுடைய புத்தகங்கள். நான் ஜேன் ஆஸ்டினுடைய பெரிய வாசகி. சரி, பெரிய வாசகி இல்லை, வாசகி, விருப்பமான வாசகி. சரியா, அவங்களுடைய எம்மா ஒரு நல்ல புத்தகம் எனக்கு தெரிஞ்சு, நான் எம்மா படிச்சிருக்கிறேன், நல்ல புத்தகம். அப்படி ரெண்டு மூணு புத்தகங்கள் இருக்கிறது. ஆக அப்படி அந்த புத்தகங்கள் அங்கே இருக்கிறது, அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில சில கோட் அங்கே வச்சுருப்பாங்க. அதே போல் பழைய புத்தகங்களில் ஒரு வடிவு இருக்கும், பழைய புத்தக காகிதங்களில் அவைகளை காட்சிப்படுத்தியிருப்பாங்க. நல்ல அழகழகான சிலைகள் இருக்கிறது. எல்லாவற்றை விடவும் அழகழகான மின்விளக்க அலங்காரங்கள் இருக்கிறது. அங்கே இருக்கிற கதிரைகளில் இருந்து, தேர்ந்தெடுத்த நிறத்தில் இருந்து, உணவு பரிமாறப்படுகிற விதத்தில் இருந்து, அங்கிருக்கிற பரிமாறுகிறவர்கள் முதற்கொண்டு எல்லாமே அழகியலோடு இருக்கும். அதுதான் அந்த இடத்தினுடைய பெரிய ப்ளஸ். உங்களுடைய ஒரு பர்த்டே கொண்டாட நினைக்கிறீங்க, ஒரு 21st பர்த்டே, ஸ்வீட் 18, இப்படி எதுவாக இருந்தாலும் உங்களுடைய மகள்களோ பிள்ளைகளோ வந்து சில நேரம், அம்மா அப்பா அவங்களுக்கு தெரியாது இது நல்ல இடம் அப்படி என்னெல்லாம் சொல்லுவார்கள். நிறைய காசு கொடுத்து இங்கே இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறத விட ஒரு 1 hour டிரைவ் பண்ணி ஒரு சர்ப்ரைஸாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி, கலிடனில் இருக்கிற அந்த பட்டர் அண்ட் கப் மறந்துடாதீங்க, அந்த கஃபேக்கு கூட்டி கொண்டு போய் பாருங்கள். பார்த்த உடனேயே ஆச்சரியப்படுவாங்க. ஆனால் யார் வழிக்கிட்டு போனாலும் உங்களுக்கு புகைப்படங்கள் வேணுமாக இருந்தால், அது உங்களுடைய நோக்கமாக இருந்தால், நல்ல வடிவாக நீங்களும் ஒரு விக்டோரியன் ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் போனீங்களாக இருந்தால், உங்களுக்கு அந்த இடத்துக்கு பொருத்தமான ஒரு ஆடை அலங்காரம் உங்களுக்குள்ளே இருக்கும். அதே நேரம் அங்கே வந்து இன்னொரு அழகியல் இருக்கு என்னென்னா, நீங்கள் போனோடனே கேட்பாங்க, நீங்கள் முதல் தடவை வாரீங்களா இங்கே அப்படின்னு. ஓ மண்டசனா ஓடி போயிட்டு டக்கு டக்குன்னு பெல் அடித்து விடுவாங்க. ஏன்னா அதன் மூலியமாக அவங்க உங்களை வரவேற்கிறாங்க, அவங்களுடைய மகிழ்ச்சியை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க, உங்களுடைய வரவு அவங்களுக்கு ஒரு பொருட்டுன்றது காட்டுறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய சர்வீஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் வெளியில் வரும்போது நீங்களும் அந்த பெல்லை டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு வரலாம், உங்களுடைய நன்றியையும் அப்ரிஷியேஷனையும் தெரிவிக்கும் முகமாக. இப்படி ஒரு அழகான இடம், நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த 1 hour டிரைவுக்கு வேர்த்தான இடம். எனக்கு வந்து நன்றி சொல்லுவீங்க அப்புறம் என்னோட பேசும்போது, அவ்வளோ அழகான இடம், கட்டாயம் போய் பாருங்கள். அதே நேரம் அங்கே இருக்கிற டீ தயவு செஞ்சு லண்டன் ஃபாக் மட்டும் எடுத்துடாதீங்க, அதை எடுத்து நான் வந்து குடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டேன். உங்களுக்கு பிடிக்குமோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் அவ்வளவு நல்லா இல்லை. மற்றபடி ஏதாவது லாட்டே, மற்ற ஏதாவது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி முயற்சி செய்ய முடியும். இது கலிடனில் இருக்கிற பட்டர் அண்ட் கப் என்கிற இந்த தேநீர் சாலை பற்றிய விபரம் உலா பகுதி உங்களுக்காக எடுத்து வந்திருக்கிறது. உலா போயிட்டு வர்றீங்களா?

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டை சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 905-667-7200, 905-667-7200. ஐஷா செல் கோடைகாலம் முழுக்க தரும் சம சேல், புத்தம் புதிய வரவுகளின் கொண்டாட்டம். அனைத்தும் 30% தொடக்கம், 70% தள்ளுபடியில். நியூ டிசைன் காஞ்சிபுரம், டிசைனர் காஞ்சிபுரம், பியூர் கோல்ட் காஞ்சிபுரம், ஃபேன்சி சாரீஸ், பிரைடல் லெஹெங்காஸ், டிசைனர் லெஹெங்காஸ், ஷல்வார், பஞ்சாபி சூட்ஸ், மென் ஷர்வானி, குர்தா செட்ஸ், ஜுவல்லரி, இன்னும் பல. பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, பிரீத்தி ஸ்டீல் $190, ஸ்மித் $200. ஐஷா செல், 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116. ஐஷா செல்க். டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளாண்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844. ஸ்காப்ரூ, மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000. பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. 3 இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
2: Listen to us around the universe. www.cmr.fm.

0: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
1: வாகன விபத்து ஏற்படக்கூடாது,
2: ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்
3: 416-993-8443.
4: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462
5: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர். சின்மயி,
6: தமிழை இங்கு கொட்டி தீரா,
5: ஆண்ட்ரியா,
6: ஓ சொல்றியா
5: July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773.
7: Another Don Clean with the Don Ducks.
8: Oh, he's doing dishes with Dawn Platinum.
9: The only soap trusted to save wildlife affected by oil.
8: And Platinum removes up to 99% of grease and food residue, so he doesn't have to work so hard.
9: Well, flap my wings. What'll he do with all that unused elbow grease?
8: Organize the fridge, the spice rack, the junk drawer.
9: What are you quacking on about? He's gonna make enchiladas.
8: More dishes? That's giving this duck goosebumps.
7: Dawn Platinum, the better grease getter.
5: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் com.
10: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
5: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
10: 905-417-6069.
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca. 905-417-6069.
11: Listen to us around the universe. www.cmr.fm.

சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 12:49 ஆக இருக்கிறது. இன்றைக்கு மே மாதம் 31 2026 ஆண்டு. ஆக இந்த நாளிலே நிகழ்ந்த மிக முக்கியமான, இந்த வாரத்தில் நிகழ்ந்த விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிற பொழுது இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் தவறவிடவே முடியாது. இது அத்தனை மகிழ்ச்சியான நாள் அல்ல தமிழர்களை பொறுத்த வரைக்கும், அதுவும் குறிப்பாக ஈழத்தமிழர்களை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கு 45 முன்னம் இதே நாளிலே மிக மோசமான, வரலாற்றிலே எப்போதும் எங்களாலே மறக்கப்படாத, பரப்பட முடியாத ஒரு துயரமான சம்பவம் நிகழ்ந்திருக்கிற நாள் 1981 இதே 31 மே மாதம். மே மாதத்தினுடைய கடைசி நாள் யாழ் நூலகம், தமிழர்களினுடைய அறிவு பொக்கிஷமாக இருந்திருக்கிற யாழ் நூலகம் எரியூட்டப்பட்ட நாள் இன்றைய நாள். அது மிக மிக கனதியான செய்தி. இந்த கனதியான செய்தியை கேட்டு அன்றைக்கு இருந்திருக்கக்கூடிய தமிழறிஞர் தாவீது அடிகளார் அந்த செய்தியை கேட்டே உயிரை விட்டிருந்தார். அந்த அளவுக்கு எங்களுடைய வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு பொக்கிஷம் இந்த யாழ் நூலகம் என்பது. எங்கே புத்தகங்களை இருக்கிறார்களோ அங்கே ஈற்றலே மனிதர்களையும் இருக்கிறார்கள் என்கிற செய்தி உண்மையாக இருக்கிறது. ஈழத்தமிழர்களினுடைய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் முதலிலே ஆரம்பத்தில் பிரித்தானியர்களினுடைய ஆட்சி காலம் நிறைவடைந்தவர்கள் நாட்டை கையளிக்கிற பொழுது அங்கே ஈழத்தமிழர்கள் தான் அறிவிலே சிறந்து நின்றார்கள், ஆளுமையிலே சிறந்து நின்றார்கள், அரசியல் சாணக்கியத்திலே சிறந்து நின்றார்கள். ஆக அவர்களை எப்படி முடக்குவது என்று தெரியாத சிங்கள பேரினவாதம் முதலிலே கை வைத்தது அவர்களினுடைய அறிவின் மீது தான். அந்த அறிவு எங்கிருந்து வருகிறது, இவர்கள் ஆட்சி செய்வதற்கு அதுதானே காரணமாக இருக்கிறது. ஆக முதலிலே அந்த அறிவை அழிக்கலாம் என்று சொல்லி அவர்கள் முதலிலே அழித்தது யாழ்

0: சேமார்த்தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 1:03 நிமிடமாக இருக்கிறது. இது நீங்கள் பாடல் கேட்பதற்கான நேரம். அழைப்பினை ஏற்படுத்துங்க. வழக்கமான தொலைபேசி இலக்கங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. யார் இந்த நேரம் அழைப்பு? வணக்கம். நலமா இருக்கிறேன் புருஷோத்தமன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நான் இடமாக்கி ஆகிறேன், நன்றி. எனக்கு வானமகம் திரைப்படத்திலிருந்து பச்சை உடுத்திய காடுகள் என்ற பாடல்.
0: வனமகன் திரைப்படத்துல
1: இருந்து தமிழ்
0: வாசிக்கிறேன். பாட்டு வருது உங்களுக்காக. வனமகனா இருந்தா என்ன, வானமகனா இருந்தா என்ன, பாடல் வருது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு. ஆரம்பிக்கிறது நிகழ்ச்சியினுடைய இந்த மனத்தியாலத்தின் முதல் பாடலாக அபய் ஜோத்பர்கர் மற்றும் ஹரிணி இணைந்து பாடிய பச்சையுடத்திய காடு, மதன் கார்கே வரிகளில்.

0: எம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 1:09 ஆகி இருக்கின்றது. யார் இந்த நேரம் அழைப்பில் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: வணக்கம். யார்
1: கேக்குறீங்க? சுதா.
0: வணக்கம் சுதா, எப்படி இருக்கிறீங்க?
1: நீங்க எப்படி?
0: நலமா இருக்கிறேன் சுதா. வேலையினால விடுமுறையா?
1: வேலைதான், வேலை முடிஞ்சு பயங்க டிராபிக்கா இருக்க வீட்டுக்கு.
0: அப்போ அந்த டிராபிக்ல வர்ற கோபத்தை மறைக்கிறதுக்காக ஒரு பாட்டு கேட்க போறீங்க?
1: முடியும்.
0: சரி, பாட்டு வருது. நன்றி இணைந்து கொண்டமைக்காக. ஏதோ என்னாலும் முடிஞ்சது உங்களுக்காக ஒரு பாடல் தருது.
1: நன்றி.

0: சீமார் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். அது மெல்ல திறந்த கதவு திரைப்படத்திற்காக ஒலி தோய்கிற பாடல். நிறமொரு மணி 15 நம்மிடம் FM 101.3 அலைவரிசையோடு இணைந்திருக்கிறீர்கள். சரி, யார் இந்த நேரம் அழைப்பில் என்று கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: நான் ராஜ் கதைக்கிறேன்.
0: வணக்கம் ராஜ், எப்படி இருக்கிறீங்க?
1: வெளியில
0: காலநிலை எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்கு, பார்க்க மனதுக்கு சந்தோஷமா இருக்கு.
0: இப்ப நீங்க எல்லாரும் சூரிய புத்திரர்கள் இல்லையா?
1: ஆமாமா, அதேதான்
0: அதேதான். என்ன பாட்டு வேணும்?
1: ஓகே, நல்ல வெயில் இருக்கிறபடியால வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டுவோம்.
0: சரி, வெயிலோடு விளையாடுங்க, உறவாடுங்க, மல்லு கட்டுங்க, பாட்டு வருது உங்களுக்காக.
1: நன்றி
0: நன்றி. வலிக்க ஆரம்பிக்கிறது வெயில ரசிக்கிற எல்லாருக்காகவும் பாடல்.

0: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 1:21 இருக்கிறது. யார் இந்த நேரம் அழைப்பில்லை என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் தேவகுமார், எப்படி இருக்கிறீங்க?
1: நான் சோமா இருக்கிறோம். நான் நோத்தோக்ல இருந்து காந்தன். தேவகுமார் தான் காந்தன்.
0: நான் பார்த்து நீங்கட தேவகுமார் என்று சொல்லி நல்லவா இருக்கிறீங்களா காந்தன்? அப்படி அப்படி அப்படி இருக்கு நோத்தியோக்.
1: என்ன
0: பாடல் வேணும்?
1: எனக்கு குமுதம் போல் வந்த குமரி என்ன படம் என்று
0: தெரியல.
1: ஆமாம், எனக்கு பிடிச்ச பாட்டு.
0: எனக்கும் பிடிச்ச பாட்டு. எங்களுக்காக அந்த பாட்டு வருது. இந்த பாட்டு பிடிச்ச எல்லாருக்காகவும் வருது. ஹரிஹரன் குரல்ல நன்றி இணைந்து கொண்டமைக்காக
1: நன்றி. வணக்கம்.

0: சுயமார்த்தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். எஃப்எம் 101.3 வழியாக நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கிறீர்கள். யார் இப்பொழுது அழைப்பில்லை என்று கேட்கலாம். வணக்கம். வணக்கம், யார் கதைக்கிறீங்க? வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். அடடா, அழைப்பில் இருந்தவருடைய அழைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் ஒருவர் அழைப்பில். வணக்கம்.
1: வணக்கம், நான் எட்மண்ட் பேசுகிறேன்.
0: வணக்கம் எட்மண்ட், எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறேன். நானும் வேலை நாளா விடுமுறையா? இன்னைக்கு நல்லம் நல்லம் நல்ல வடிவா ரெஸ்ட் எடுத்துட்டு வேலைக்கு போங்க. என்ன பாட்டு வேணும் எட்மண்ட்?
1: எனக்கு சீர படத்துல இருந்து.
0: என்ன படத்துல இருந்து?
1: சிகரம்
0: படத்துல இருந்து.
1: அதுல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் படிச்ச பண்ணம் கொண்ட வண்ணிலவே.
0: அந்த பாட்டு உங்களுக்காக வரது எஸ்பிபி குரல்ல ஒரு அழகான பாட்டு. நன்றி அதை ஞாபகப்படுத்தியதற்கும், இணைந்து கொண்டதற்கும்
1: நன்றி. நன்றி, வணக்கம்.

0: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 1:33 நிமிடமாக இருக்கின்றது. இந்த நேரம் யார் அழைப்பில் என்று கேட்கலாம். வணக்கம். நல்லா இருக்கிறேன் குயின்சன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: என்ன
0: பாட்டு வேணும்?
1: பாடல் வந்து காதல் அல்பினம் படத்துல ரோயா ரோயா.
0: முதல் தடவை நீங்க நீங்க சிரிச்சு கேக்குறேன் நான்.
1: உண்மையாவா? அளவனும் என்ன செய்யறாரு?
0: சிரிச்சு சிரிக்கிறது உடம்புக்கும் மனசுக்கும் நல்லம், தெரியுமா?
1: நல்ல நல்ல. ஆமாம், 45 ஆண்டுகள் ஆகி நூலகம் எரிச்சு சோடுகள் என்னும் இருக்கு.
0: மிக்க நன்றி அதையும் தொட்டு காட்டியதற்கு. ஒலிக்க ஆரம்பிக்கிறது நீங்க விரும்பி கேட்ட பாடல்.
1: நன்றி நன்றி. வணக்கம்.

0: எஸ்பிபி மற்றும் ஸ்வர்ணலதா குரடையில் இந்த பாடல் கேட்டிருக்கிறோம். யார் இடத்துல யார்? வணக்கம்.
1: வணக்கம் பிரியா, நான் திலகவதி அமிர்தராஜா பேசுறேன்.
0: வணக்கம் திலகவதி அம்மா, எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கிறதுனால நான் வந்து போட்ட நேரத்துக்கு லைன் கிடைக்குமோன்னு நினைச்சேன். எனக்கு கிடைச்சதுக்கு சந்தோஷமா.
0: என்ன பாடு கேட்க போறீங்க?
1: நான் வந்து கேட்கும் பாடல், இந்த நிலாவுக்கு, இந்த நிலாவோட இந்த இளம் தம்பதிகளுக்காகவும், இன்று கல்யாணம் முடிச்ச பிள்ளைகளுக்காகவும், மௌனம் சம்மதம் படத்துல கல்யாணத்தை நிலாவா என்ற பாடல்.
0: அழகான பாட்டு, எனக்கு பிடிச்ச பாட்டு.
1: இன்றைக்கு பிறந்த ஆக்காலும் திருமண ஆக்காலும் இன்று சிறார்கள் கல்யாணம் முடிச்சு தேர்ந்த நிலவை கொண்டாடுதல் எனக்கு தெரிந்த ரெண்டு உறவுகள், அவர்களுக்காக சிஎம்ஆர் மக்களுக்காக இந்த பாடல்.
0: சரி, நான் பாட்டு தர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன சமைச்சிங்க அன்னைக்கு?
1: இன்னைக்கு சமைச்சது எனக்கு கொஞ்சம் இப்பதான் ஷாப்பிங் எல்லாம் செஞ்சுட்டு வந்தேன். அப்ப இன்னைக்கு ஒரு நாளே கடையில வேணும்னு மட்டும் பிரியாணி வேணும். நேற்று
0: எங்களை விட்டுட்டு சாப்பிட போறீங்கன்னா?
1: இல்ல, நான் பக்கத்துல எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து தருவேன்.
0: எனக்கு கடை மட்டன் பிரியாணி எல்லாம் வேணும்.
1: சமைக்கிற
0: சாப்பாடு எப்படி ருசியா இருக்குமன்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்களுடைய கதை ருசிக்குது. நீங்க சொல்லும் போது
1: என்னுடைய பேரு பிள்ளைகளுக்கே அம்மம்மா இந்த மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ரொம்ப விருப்பம்.
0: அப்படியா? சரி,
1: ரொம்ப விருப்பம். சின்ன எனக்கு கடைசி இருக்குது, கடைசி பேக்கி, அதுக்கு பெண்ணு வேறு, அது நல்லா உறிஞ்சி சாப்பிடும். அதுல மட்டன் கறி என்றா முள்ள எல்லாம் நல்லா உறிஞ்சி சாப்பிடுவா தெரிய.
0: சரி, இப்படி சொல்லி சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு எல்லாம் பசிக்க வச்சு, அவங்கள ஒரு பிரியாணி கடையை தேடி போக வச்சு, இல்லாட்டி வீட்டுக்காரம்மாவை சமைக்க வச்சு, எதுக்கு நமக்கு இவ்வளவு மிக்க நன்றி திலகவதி அம்மா. உங்களுக்காக பாட்டு வருது, சரியா?
1: நன்றி. எவ்வளவு தூரம் என்னோட மிரக்கட்டு சந்தப்பம் தந்து கதைச்சதுக்கு நன்றி.
0: நன்றி. உண்மைதானே நான் சொன்னது, சில பேர் சாப்பாடு பத்தி சொல்றது கேட்டாலே பசி வந்துடும். அவ்வளவு ருசியா சொல்லுவாங்க.

0: சுயமார தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். கேஜி ஜேசுதாஸ் மற்றும் சித்ரா மாக்குரல்ல மௌனம் பேசிய இதே திரைப்படத்திற்காக ஒரு மௌனமான நேரத்தில் கேட்குற ஒரு பாட்டு உழைத்து ஓய்ந்திருக்கிறது. இந்த பாட்டு எங்கே உழைச்சாலும் இருக்கிற எல்லா சத்தம் சந்தடியும் அப்படியே நின்று டக்குன்னு மனசு ஒரு மாதிரி அமைதி ஆயிரும். குறிப்பாக இரவு நேரங்களில் நீங்கள் நித்திரைக்கு போகும்போது நித்திரை வரலண்டா ராஜா பாட்டு கேட்க வேணும் அப்படின்ற தோணினால் டக்கண்டு போடக்கூடிய ஒரு பாட்டு. ஒன்று ராஜராஜ சோழன், அடுத்தது இந்த பாட்டு. நேரம் 1:48 நிமிடமாக இருக்கிறது. யார் அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கிறேன். யார் கதைக்கிறீங்க?
1: நான் அஜந்தா கணேஷ் கதைக்கிறேன்.
0: அஜந்தா கணேஷ், பரிச்சயமான பெயர், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: அப்படி போகுது. இன்னைக்கு நாள் வழி எங்கேயும் போக இல்லையா? ஷாப்பிங் போக இல்லையா?
1: ஷாப்பிங் போகல, பின்னேரம் வேலை இருக்கு, அப்ப அதுக்கு ரெடி ஆயிடுச்சு.
0: இப்பெல்லாம் எங்களுக்கு நல்லா நித்திர கொள்ளறதே பெரிய விஷயம் மாதிரி இருக்கும் இல்லையா?
1: ஆமா,
0: ஒரு ஸ்லோவான நாள் கிடைக்கிறது. காலையில டீ நிம்மதியா ஒரு இடத்துல இருந்து குடிக்கிறது,
1: அது ஒரு தனி நிம்மதி.
0: அதுதான், அதுவும் சோஃபால போயிட்டு ஒண்ணுமே செய்யாம அப்படி டீ இருந்து ஒவ்வொரு மிடரா யோசிச்சு யோசிச்சு குடிக்கணும்.
1: ரெண்டு பேருக்காகவும்
0: இந்த பாட்டு வருது. நன்றி இணைந்து கொண்டமைக்காக.
1: நன்றி.
0: நன்றி.
2: Ladies and gentlemen, I welcome the newly married honeymoon couple Nilakandan and Anandi to this evening get together. So let's all join hands together.

0: சுயமார்த்தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 1:55 ஆகி இருக்கிறது. தொடர்ச்சியாக நேர்கள் இன்னைக்கு முழுக்கவும் அழைப்பினை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறீர்கள். எனக்கும் ஆசை தான் உங்கள் எல்லாரையும் சேர்த்துக்கொள்ள. முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன். யார் அழைப்பிலே வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் கதைக்கிறீங்க?
1: வணக்கம்
0: பவி, எப்படி இருக்கிறீங்க?
1: சுகமா இருக்கிறேன். உங்களை கதையில கேட்கணும்னு ஆசை.
0: ஆனாலும்
1: பாடல் கேட்க விருப்பம், அதால இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன்.
0: சரி, உங்களுக்கு பாட்டு தந்தா ஓரளவுக்கு மனசு நல்லா இருக்கும்னா நான் உடனே பாட்டு தரேன்.
1: அது நீங்க சொன்னீங்கல்ல, இரவு நேரத்துல போட்டா அந்த சாப்பாடு கதையல் புரியாணி கதையல். அத கதைக்கு எனக்கு சந்தர்ப்பம் இல்லை டாக்டர். சொன்னா அது ஒண்ணு கூடாது இப்போதைக்கு.
0: சரி சரி,
1: வரும்போது பாத்துக்கொள்வோம். சந்தோஷம்.
0: என்ன பாட்டு வேணும் பவை?
1: மேகமாய் வந்து போகிறேன், பெண்ணில்லா உன்னை தேடுறேன்.
0: மேகமாய் வந்து போகிறேன் அந்த பாடலாம். துள்ளாத மனமும் துள்ளும், மனமும் துள்ளும் திரைப்படத்துக்கு.
1: நல்ல படம், நல்ல படம். துள்ளாத மனம் துள்ளும் நான் இதுல தான் பார்த்தேன். நான் தேர்தல் வாக்கல, தேர்தல் வேலை செய்யணும். எனக்கு தேர்தல் வாக்க விருப்பம் இல்லை. அந்த உத்தரங்கள் எல்லாம் பேச்சு வேண்டி பார்க்கவே விருப்பம்.
0: சரி, பாட்டு வருது. நன்றி இணைந்து கொண்ட வைக்க.
1: நன்றி, உங்களுக்கு மிக நன்றி.
0: நன்றி. பவியோடு சேர்த்து இன்னொரு நேரம் நீண்ட நேரமாக அழைப்பில் இருக்கிறார். நான் டக்குன்னு அவரையும் இணைத்துக் கொள்கிறேன். முடிந்த வரைக்கும் அடுத்து வருகிற நேரங்களில் இரண்டு பேருக்கும் பாடல் தர முடியுமா என்று முயற்சி செய்கிறேன். வணக்கம் ரமேஷ்.
2: மரியா வணக்கம், எப்படி இருக்கேன்?
0: நல்லா இருக்கிறேன் ரமேஷ். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீண்ட நேரமாக அழைப்பில் இருக்கிறீர்கள். பாடல் கொடுக்காம போனா நல்லா இருக்காது. என்ன பாடல் வேணும்?
2: நன்றி நன்றி. பாடல் வந்து பட்டாஸ் படத்துல வந்து சில்ப்ரோங்கிற பாடல்.
0: சில்ப்ரோ. சரி, முதலாவது மேகமாய் வந்து போகிறாய் பாடலும், அதனை தொடர்ந்து சில்ப்ரோவும் வரும்.
2: நன்றி
0: நன்றி இணைந்து கொண்ட.
2: நன்றி வணக்கம். நன்றி
0: நன்றி.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டியோட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416.

0: ரோல் அக்கவுண்டிங் சர்வீசஸ், அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப், பிஆர், சிட்டிசன்ஷிப், ஸ்ரீலங்கன் டுவல் சிட்டிசன்ஷிப் போன்ற சேவைகளுக்கும் கே எம் பிசினஸ் சொல்யூஷன் சிங்ஸ். www.kmbusiness.ca 6475221775 6475221775.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358.
2: Everything okay, no problem and jinam
3: bar kalam closing da tadikira nadi
4: customer you're trying to reach is not available.
1: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam 416 268 0155, 416 268 0155.
2: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
3: செல்லம் இல்லடா, செல்வம்.
2: சரி சரி,
5: மிஸ்ஸாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர், ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
6: Listen to us around the universe. www.cmr.fm.

0: சுயமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒலி தோய்ந்திருக்கிறது செல் ப்ரோ. நேரம் 2:08 ஆகியிருக்கிறது. தனுஷ் பாடலை பாடியிருக்கிறார்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:30 to 9:30 இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
6: இல்லடா.
5: ஹலோ, காசு வந்ததாடா?
6: இன்னும் வரல காசு.
5: காசு வந்துச்சா?
6: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
7: What's happening? So sad.
8: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
9: மஜா சூப்பர் பாடி மஜா. ஹே திசுமார், My car, my petrol, my God. நாதா ரூல்ஸ் தெரியாம காரோட்.
10: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
11: If we know it's wrong, why do we still do it?
12: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
13: Another Don Clean with the Don Dux.
14: Oh, he's doing dishes with Dawn Platinum.
15: The only soap trusted to save wildlife affected by oil.
14: And Platinum removes up to 99% of grease and food residue, so he doesn't have to work so hard.
15: Well, flap my wings. What'll he do with all that unused elbow grease?
14: Organize the fridge, the spice rack, the junk drawer.
15: What are you quacking on about? He's gonna make enchiladas.
14: More dishes? That's giving this duck goosebumps.
13: Dawn Platinum, the better grease getter.
12: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் பால் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795 கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
16: Listen to us around the universe. www.cmr.fm.

பிரியமார் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். மன்மதன் திரைப்படத்திற்காக சாதனா சர்க்கம் குரலில் அந்த பாடல் அலை தோய்ந்திருக்கிற நேரம் 2:14. சரி, இந்த வாரம் என்ன படம் வந்திருக்கு? ஓடிடி தளங்களில் வெளியாக இருக்கக்கூடிய படங்களில் ஓரளவு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிற படங்களை மாத்திரம் சொல்லிவிட்டு போகலாமென்று நினைக்கிறேன். ஒரே ஒரு படம் நேற்றைய நாள் நாங்கள் வந்து என்ன படத்தை பற்றி பேசியிருந்தோம், கருப்பு பேசியிருந்தோம் இல்லையா? இன்றைக்கு கரதான் படம். கர திரைப்படத்தினுடைய விமர்சனம். இந்த படம் நான் இன்னும் பார்க்கல, ஆனாலுமே விமர்சனங்களை வச்சு நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு படம் பிடிக்குதா இல்லையான்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க. தனுஷ் நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த கர திரைப்படம். ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக, ஆக்ஷன் த்ரில்லர் என்று சொல்ல முடியாது, ஆனால் ஒரு த்ரில்லர் திரைப்படமாக, அதே நேரம் ஒரு சமூக கருத்தை பேசியிருக்கிற ஒரு திரைப்படமாக இருந்திருக்கிறது இந்த கர. ஒரு ஒரு குடும்பஸ்தன் சமூகத்தில் எதிர்கொள்ள வேண்டி வருகிற ஒரு ஒரு ஸ்கேம், ஒரு ஏமாற்றம், அது எப்படி அவனை பாதிக்குது, எப்படி அதில் இருந்து மீண்டு வருகிறான், இது எல்லாமும் தான் இந்த கதை. கொஞ்சம் விறுவிறுப்பாக கதை நகரும் என்று நினைச்சு அந்த படத்தை எடுத்திருந்தாலும், முதல் பகுதி, அதாவது முதல் இன்டர்வல் வரைக்கும் படம் நல்ல விறுவிறுப்பாக தான் இருக்குது, படம் நல்லா இருக்குது. அதுக்கு பிறகு வர்ற செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஒரு தொய்விருக்கு என்ற மாதிரி இருக்கும். கணக்கு அலுப்பாக இருக்கிற மாதிரி, நேரம் எடுக்கிற மாதிரி, சுற்றி சுற்றி ஒரே இடத்துக்கே வந்து நிற்கிற மாதிரி, திடீரெண்டு அது ஹாலிவுட்டில் இருக்கிற ஆக்ஷன் படங்கள் மாதிரி இருக்கிற மாதிரியும், திரும்ப திடீரெண்டு ஒரு சாமானிய கதைக்கு வர மாதிரியும், ஒரு மாதிரி ஒட்டாத மாதிரியாக இருக்கும், யாரோ வெட்டி வெட்டி வச்ச மாதிரி இருக்கும், துண்டுகளை ஒட்ட வச்ச மாதிரி. ஆனால் தனுஷினுடைய நடிப்பும் கே.எஸ். ரவிக்குமாரினுடைய நடிப்பும் இந்த படத்தை தூக்கி நிறுத்தியிருக்கு. தந்தை மகனுக்கு இடையில் வருகிற சில சென்டிமெண்ட் சீன் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுகிறார்கள். அதே நேரம் படத்தினுடைய பின்னணி இசை இதற்கு ஒரு நல்ல பாசிட்டிவாக அமைந்திருக்கிறது. ஜிவி பிரகாஷ்குமார் தான் படத்துக்கு இசை அமைத்திருக்கிறார். ஆக அந்த அளவுக்கு இந்த படம் கொஞ்சம் ஓடக்கூடிய, நின்று பிடிக்கக்கூடிய படமாக இருக்கிறது. அதே நேரம் இந்த படத்தின் கரசாமி என்கிற கதாபாத்திரத்திலே தான் தனுஷ் தோன்றி நடித்திருக்கிறார். ஒரு ஒரு குடும்பஸ்தர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உணர்வு பூர்வமான காட்சிகளில் தனுஷ் தன்னுடைய அபாரமான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த அபாரமான நடிப்பு தான் இதுக்கு பாசிட்டிவாகவும் இருக்குது, நெகட்டிவாகவும் இருக்குது. இரண்டு விதமான விமர்சனங்களையும் இந்த படத்துக்கு கொடுத்துருக்கிறது. ஒன்று வந்து இந்த படத்தில் தனுஷின் நடிப்பு நல்லா இருக்குன்றதும், இன்னும் ஒரு சிலர் வந்து இந்த படத்துக்கு இந்த நடிப்பு அதிகமாக இருக்குன்றதும் அவர்களினுடைய கருத்து. அதான் நேற்றைய நாளிலையும் நான் சொன்னேன், சில நேரங்களில் படம் அதுக்கு போதுமான கனதையோடு இருக்காத பட்சத்தில், சில நேரம் நடிகர் அதுக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுத்து நடித்தாலும் அது வந்து மிகையாக தெரிய ஆரம்பிக்கும், கொஞ்சம் அதிகமாக ஓவராக இருக்கும். ஏனென்னா அது அந்த படத்தினுடைய களத்துக்கு அதிகமான நடிப்புன்றதுனால. ஆக அதே விமர்சனம் தான் தனுஷ் மேலேயும் இந்த படத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலுமே நீங்கள் ஒரு ரெண்டு மணத்தையாலும் சும்மா ஒரு பப்கார்னோ, ஒரு சாப்பாடோ, ஒரு மிக்சரோ எடுத்துக்கொண்டு சோஃபாவில் இருந்து தனுஷ் பிடிக்குமென்னா பார்க்குறதுக்கு இது ஏற்ற படம், நல்ல படம். ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா இருக்குது தானே, அதனால நல்ல படம். நான் பார்த்துட்டு என்னுடைய சுய மதிப்பீட்டுக்கு வரேன். அதே மாதிரி நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய சுய விமர்சனங்களை பதிவு செய்யுங்க. ஆனால் பொதுவாக விமர்சகர்கள் கொடுத்துருக்கிற மதிப்பெண் 6-7 என்ற மாதிரி தான் இருக்கிறது. ஆனாலும் கரை வீட்டில் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் இந்த வீக்கெண்டுக்கு.

சுயமார் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். கரா திரைப்படத்திற்காக அந்த பாடல் ஒலி தோய்ந்திருக்கிறது. நேரம் 2:24. நான் நிகழ்ச்சியில் இருந்து விடை பெற போறேன். வெளியில வந்து பாருங்க, ஒரு அற்புதமான வெதர் இருக்கு. இந்த வெதரை மட்டும் தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு, வெளியில போய் சுத்தி வாரதுக்கு ஒரு காலம் இருக்கு. இது வெளியில போய் நீங்க சுத்தி வார காலம். இந்த காலத்தை தவற விட்டுட்டீங்கன்னா திரும்பவும் மறுபடியும் கூட்டுக்குள்ளேயே இருக்கணும், சரியா? ஆனாலும் எப்பவுமே வெளியில வேலை செய்யறவங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, எப்பவும் ஊபர் ஓடிக்கொண்டே இருப்பாங்க வெளியில. அவங்களுக்கு சனி ஞாயிறு வந்துட்டா வீட்டில் இருக்கிறது தான் பெரிய லக்ஷரியா இருக்கும். ஒவ்வொரு நாளும் வேலை செய்யறவங்களுக்கு வீட்டில் ஒரு நாள் நித்திரை கொள்ளணும் போல இருக்கும். சில பேருக்கு பெரிய ரெஸ்டாரண்ட் போக வேணும், வெளியில் எங்கேயாவது லாங் டிரைவ் போகணும், தூரமாக போகணும், வெக்கேஷன் போகணும், இப்படியெல்லாம் தோணும். ஆனால் இன்னும் ஒரு சில பேருக்கு நல்ல வடிவாக எல்லாமே வைக்காமல் நித்திரை கொண்டு எழும்பி லேட்டாக எழும்பி நல்ல வடிவாக டீ குடிச்சு அன்றைக்கு நாங்களே கையால் சமைச்சு சாப்பிட்டு, மற்றவங்கெல்லாம் காலால் சமைப்பாங்களான்னு கேட்காதீங்க, நீங்கள் கேட்குறது எனக்கு விளங்குது. அப்படி இல்லை, நான் என்ன சொல்கிறேன், கடையில் சாப்பிட்றதை விட நீங்களே உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு வடிவாக வீட்டில் இருந்து ஒரு படம் பார்த்து பிறகு பின்னீரவும் ஒரு நித்திரை கொண்டு பின்னீரம் டீ குடிச்சு வீட்டில் அந்த பக்கியாட்டில் திரும்பவும் நீங்கள் அந்த பயிரெல்லாம் வளர்க்குறதுக்கு தயாராகிற மாதிரியான ஒரு ஸ்லோ டே தேவையாக இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு வீக்கெண்ட் பார்ட்டி, அங்கே போகணும் இங்கே போகணும், இந்த மாதிரி பரபரப்பான ஒரு ஒரு வீக்கெண்ட் தேவையாக இருக்கும். எது அப்படி இருந்தாலும் நல்ல வடிவாக உங்களுக்கான நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, மனசையும் உடலையும் தயார்படுத்தி கொள்ளுங்க. காரணம், நாளைக்கு திங்கட்கிழமை, சரியா? அடுத்த வாரம் உங்களுக்கு ஒரு உற்சாகமாக வாரமாக இருக்கட்டும், உங்களுடைய மனம் போல. அடுத்த வாரத்தில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, நாளைக்கு ஜூன் மாதம் தொடங்குது. ஜூன் மாதத்தில் பெரிய பெரிய நல்லவங்கள்லாம் பிறந்திருக்கிறாங்க, வல்லவங்கள்லாம் பிறந்திருக்கிறாங்க, உலகத்திலேயே இருக்கிற நல்ல மனசுக்காரரெல்லாம் பிறந்திருக்கிறாங்க. என்ன தெரிஞ்சு வல்லவங்க, என்ன அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிற MSV கண்ணதாசனெல்லாம் அந்த மாதத்தில் தான் பிறந்திருக்கிறாங்க, சரி? அதே மாதிரி இந்த ஜூன் மாதம் தான் நாங்கள் வந்து சமர வடிவாக அப்படியே சமருக்குள்ளே போகிற மாதிரியான மாதம். எல்லா சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கட்டும், நல்ல ஒரு நாளாக இந்த நாள் இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக இருங்க அப்படின்ற தகவலோடு நான் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற போகிறேன். மீண்டும் மறுமொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். விடைபெற்றுக் கொள்வது பிரியா வின்சென்ட். தொடர்ந்தும் சுயமார்த்தமிழோடு இணைந்திருங்கள்.

நேரம் சரியாக 2:30. சியமாள் தமிழ் FM செய்திச் சுருக்கம். மின்கடவு சீட்டு திட்டத்துடன் தொடர்புடைய கொள்முதல் செயல்முறையை உடனடியாக ரத்து செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலைகளை அதிகரிப்பதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனம் தீர்மானித்துள்ளது. திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வில் பங்கேற்பதற்காக நாளை முதல்வர் விஜய் திருச்சி செல்லவுள்ளார். கனடாவின் புதிய குடியுரிமை சட்ட திருத்தத்தின் மூலம் ஆயிரக்கணக்கானோர் கனடா குடியுரிமை பெற்றுள்ளனர். இதில் பாதிக்கும் மேற்பட்டோர் அமெரிக்காவில் பிறந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. அமெரிக்காவின் நடவடிக்கைகளின் அடிப்படையிலேயே எதிர்கால முடிவுகள் அமையும் என ஈரான் கூறியுள்ளது. சியமாள் தமிழ் FM செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆராதனி ராஜ்குமார். ஒளிபரப்பாகின்ற பாடல் மொழி திரைப்படத்திலிருந்து பல்ராமன் குரலில்.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன் மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
0: ஐஷா செல் கோடைகாலம் முழுக்க தரும் சம சேல். புத்தம் புதிய வரவுகளின் கொண்டாட்டம். அனைத்தும் 30% தொடக்கம், 70% தள்ளுபடியில். நியூ டிசைன் காஞ்சிபுரம், டிசைனர் காஞ்சிபுரம், பியோர் கோல்ட் காஞ்சிபுரம், ஃபேன்சி சாரீஸ், பிரைடல் லெஹெங்காஸ், டிசைனர் லெஹெங்காஸ், ஷல்வார், பஞ்சாபி சூட்ஸ், மென் ஷர்வானி, குர்தா செட்ஸ், ஜுவல்லரி, இன்னும் பல. பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, பிரீத்தி ஸ்டீல் $190, ஸ்மித் $200. ஐஷா செல் 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் 416-298-6116 ஐஷா சில்க். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462.
4: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
5: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ நோ நோ.
6: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com

நேர்களே, நேர்மை பொழுது 2:41. ஒளிபரப்பாகின்ற பாடல் ரோஜா திரைப்படத்திலிருந்து மின்மணியின் குரலில் ஏ.ஆர். ரகுமானின் இசையில்.

0: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
5: Everything okay? No problem and dinam.
6: Bar kalamu closing da adikira nadik.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
5: Last minute left. Closing day, the Pradhi's chillatuk thanks.
6: Chillam illa dad, Selvam.
5: Chari.
8: சம்மர் டைமில் ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
9: தமிழை இங்கு குட்டி தீரா,
8: ஆண்ட்ரியா,
9: ஓ சொல்றே அம்மாமா ஓ சொல்றே.
8: July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoo.ca.
10: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
11: இல்லடா.
10: ஹலோ, காசு வந்ததாடா?
11: இன்னும் வரல காசு.
10: காசு வந்துச்சா?
11: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
12: What's happening? So sad.
13: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன். 905-456-8433.
14: My music more fun.
15: Yeah. ஒளிபரப்பாகின்ற பாடல் மின்னலை திரைப்படத்திலிருந்து, ரூப்குமார் ராத்தர் மற்றும் திப்புவின் குரலில் மற்றும் ஹேரஸ் ஜெயராஜன் இசையில்.

நேர்களே, நிர்மிப்பொழுது 2:56 ஒளிபரப்பாகின்ற பாடல் சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து SPP மற்றும் P. சுஷிலாவின் குரலில், இளையராஜாவின் இசையில்.

0: செய்தி சுருக்கம் அனுசரணை வழங்குபவர் பிராங்க்ளின் லா ஃபர்ம் ரவி நடராஜா 416-245-6555.
1: நேரம் சரியாக 3 மணி. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். பருத்தித்தரை கடற்பரப்பில் மீன்பிடிக்கச் சென்று காணாமல் போன 4 மீனவர்களை தேடும் பணிக்காக இந்தியாவின் உதவி கோரப்பட்டுள்ளது. வெசாக் தினத்திலிருந்து பலாலி வீதி ஊடான போக்குவரத்திற்கு இராணுவத்தினர் மேலும் 1 மணி நேரத்தை நீடித்துள்ளனர். பலாலி வீதியில் சுமார் 2.5 கிலோமீட்டர் நீளமான வீதி உயர் பாதுகாப்பு வலயத்தின் ஊடாக செல்கிறது. இந்திய முக்கிய நகரங்களில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்படும் 9 பேரை டெல்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். கனடாவின் பொருளாதார நிலைமை குறித்து அவசர நாடாளுமன்ற விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று கோரி எதிர்க்கட்சித் தலைவர் பியர் போலீவ் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். ஜப்பான் மீண்டும் இராணுவ சக்தியை அதிகரித்து வருவதாக சீனா தெரிவித்த குற்றச்சாட்டை ஜப்பான் நிராகரித்துள்ளது.
0: செய்தி சுருக்கம் அனுசரணை வழங்கியவர் பிராங்க்ளின் லா ஃபர்ம் ரவி நடராஜா 416-245-6555. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபர்ம் ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555. Working for you.
2: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில்

0: 00905-667-7200.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 6 கதரைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 905-302-9494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
3: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வீத கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36 01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

www.cmr.fm. நேர்களே, ஒளிபரப்பாகின்ற பாடல் இந்திரா திரைப்படத்திலிருந்து ஹரிணியின் குரலில் ஏ ஆர் ரகுமானின் இசையில்.

0: காலையிலே அது செய்ய மாதியப்பம் 101.3 கேட்குற பொழுது அது ஒரு ஆனந்தம்தான் இருக்கும். அருமை அருமை.
1: நேர்களை இந்த வாரத்தின் வானிலையை பார்க்கலாம். தற்போதைய வானிலையே 24 பாகி செல்சியஸாக இருக்கிறது. இன்றைய நாள் சூரிய ஒளி நிறைந்த ஒரு பிரகாசமான நாளாகும். இன்றைய இரவு பொழுது 12 பாகை செல்சியஸாக அமையப் போகின்றது. நாளை 21 பாகை செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுது 12 பாகை செல்சியஸ். செவ்வாய்க்கிழமை பகல் பொழுது 24 பாகை செல்சியஸாக அமையப் போகின்றது. புதன்கிழமை 26 பாகை செல்சியஸாக இருக்கும். திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய மூன்று தினங்களும் சூரிய ஒளியுடன் கூடிய மகிழ்வான நாட்களாகும். அடுத்ததாக ஒளிபரப்பாகின்ற பாடல் வெயில் திரைப்படத்திலிருந்து கைலாஷ், ஜஸ்ஸி, டிப்பு மற்றும் பிரசன்னா ஆகியவர்களின் குரலில் ஜீவ பிரகாஷின் இசையில்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 3:16 ஒளிபரப்பாகின்ற பாடல் கீழடி கண்மணி திரைப்படத்திலிருந்து SPPN குரலில் மற்றும் இளையராஜாவின் இசையில்.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ்,
1: மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான பேரோல் அக்கவுண்டிங் சர்வீசஸ், அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப், PR, சிட்டிசன்ஷிப், ஸ்ரீலங்கன் டுவல் சிட்டிசன்ஷிப் போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com. 1, 2, 3.

ஒளிபரப்பாகின்ற பாடல் இருவர் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் பாம்பே ஜெயஸ்ரீ அவர்களுடைய குரலில் ஏ ரகுமானின் இசையில்

0: நேரம் சரியாக 3:30. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். தயிட்டி விகாரை பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் நடமாடி புகைப்படங்களை எடுத்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட வடமராட்சி பகுதியைச் சேர்ந்த இரு இளைஞர்களுக்கும் மெலாக்கம் நீதிமன்றம் நிபந்தனையுடனான பிணை வழங்கியுள்ளது. டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்த கிழக்கு மாகாண நன்னீர் மீனவர்களின் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்புவதற்காக ஜப்பான் அரசு 1.33 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை வழங்கியுள்ளது. தமிழக முதல்வர் விஜய் நாளை திருச்சி கிழக்கு தொகுதியில் நடைபெறும் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் QR குறியீடு கொண்டு நுழைவுச் சீட்டு பெற்ற 5,000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியா கன்சர்வேட்டிவ் கட்சியின் புதிய தலைவராக முன்னாள் மத்திய அமைச்சரான கேரி லின் ஃபின்லே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
1: Everything okay, no problem indigenam.
2: Bar kalamu closing da adikira nadik.
3: The customer you're trying to reach is not available.
4: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam 416-268-0155. 416-268-0155.
5: முறையில் தரமான நகைகள்,
6: லேசர் கட்டிங்,
5: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம். துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட், யூனிட் 16B.
6: நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம்.
5: ஏசியா கோல்ட் இன்க் 416-746-2742.
7: உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மென் முயல் காடை ஈரல் கறி, ஆம்பூர் செட்டிநாட் திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்மோ அவென்யூ, சி 101 ஸ்காப்ரோ, 416-299-9393.
8: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் பால் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
9: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
10: உங்களுக்கு இப்பவும் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கா தாய் சாப்பிட வர போய் வந்து கோசதியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். டீன் கலி
9: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன். மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
8: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
11: 905-270-8800.
8: உதயம் சூப்பர் மார்க்கெட். ஐஷா செல் கோடைகாலம் முழுக்க தரும் சம சேல், புத்தம் புதிய வரவுகளின் கொண்டாட்டம். அனைத்தும் 30% தொடக்கம், 70% தள்ளுபடியில். நியூ டிசைன் காஞ்சிபுரம், டிசைனர் காஞ்சிபுரம், பியூர் கோல்ட் காஞ்சிபுரம், ஃபேன்சி சாரீஸ், பிரைடல் லெஹெங்காஸ், டிசைனர் லெஹெங்காஸ், ஷல்வார், பஞ்சாபி சூட்ஸ், மென் ஷர்வானி, குர்தா செட்ஸ், ஜுவல்லரி, இன்னும் பல. பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, பிரீத்தி ஸ்டீல் $190, ஸ்மிட் $200. ஐஷா சில்க், 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116. Aisha Silk.

நேர்களே, நேமை பொழுது 3:35 ஒளிபரப்பாகின்ற பாடல் வேல் திரைப்படத்திலிருந்து வடிவேல் ராகுல் பிரேம்ஜியின் குரலில், யுவன் சங்கராஜாவின் இசையில்.

0: ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் இந்த
2: சிங்கராஜனால்
3: 947 வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
4: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
5: கேளுங்க அண்ணே, கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க.
6: சிஎம்ஆர் தமிழகம் 101.3. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க.
7: நேர்களையா, நேர்மை பொழுது 3:42. நான்கு மணியிலிருந்து 5 வரை உங்களுக்கான நிகழ்ச்சி இடம்பெறமாகும். உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க அழையுங்கள். 416-593-0055. ஒளிபரப்பாகின்ற பாடல் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து SPPN குரலில் இளையராஜாவின் இசையில்.

0: another Dawn Clean with the Dawn Ducks.
1: Oh, he's doing dishes with Dawn Platinum.
2: The only soap trusted to save wildlife affected by oil.
1: And Platinum removes up to 99% of grease and food residue, so he doesn't have to work so hard.
2: Well, flap my wings. What'll he do with all that unused elbow grease?
1: Organize the fridge, the spice rack, the junk drawer.
2: What are you quacking on about? He's gonna make enchiladas.
1: More dishes? That's giving this duck goosebumps.
0: Dawn Platinum, the better grease getter.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: வாட்ஸ் ஹேப்பனிங் சூ சார்?
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
7: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ .ca.
8: இடைவிடா இசை மழை.
9: நேர்களை ஒளிபரப்பாகின்ற பாடல் எதிர் நீச்சல் திரைப்படத்திலிருந்து, TMS மற்றும் பி சுஷீலா அவர்களுடைய குரலில்.
10: ஏன்னா நீங்க சமத்தா, நீங்க அசடா. சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா மறுப்பேளா.
11: ஏண்டி புதுசா

0: மந்திரம் வந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வேன்?
2: சொன்னத்தை செய்வேன்.

0: ஹிந்தி.
1: நேர்களை நிர்பிப்பொழுது 3:53. 4 மணிக்கு உங்களுக்கான நிகழ்ச்சி ஆரம்பமாகும். உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க அழையுங்கள். 4165930055 ஒளிபரப்பாகின்ற பாடல் சைவம் திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரணின் குரலில் மணிக்கவும் ஜிவி பிரகாஷின் இசையில்

0: www.cmr.fm.
1: நேரம் சரியாக 4 மணி. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். மின்கடவுச்சீட்டு திட்டத்துடன் தொடர்புடைய கொள்முதல் செயல்முறையை உடனடியாக ரத்து செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலைகளை அதிகரிப்பதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனம் தீர்மானித்துள்ளது. திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வில் பங்கேற்பதற்காக நாளை முதல்வர் விஜய் திருச்சி செல்லவுள்ளார். கனடாவின் புதிய குடியுரிமை சட்ட திருத்தத்தின் மூலம் ஆயிரக்கணக்கானோர் கனடா குடியுரிமை பெற்றுள்ளனர். இதில் பாதிக்கும் மேற்பட்டோர் அமெரிக்காவில் பிறந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. அமெரிக்காவின் நடவடிக்கைகளின் அடிப்படையிலேயே எதிர்கால முடிவுகள் அமையும் என ஈரான் கூறியுள்ளது. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: நேர்களே, நேர்மை பொழுது 4 மணி உங்களுக்கான நிகழ்ச்சி இடமரமாகின்றது. உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க அழியுங்கள். 416-513-0055 எங்களுடைய முதல் நேரடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் அஜினா, மதன் கிடைக்கின்றேன்.
0: வணக்கம் மதன், சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
1: இன்றைக்கு சுப்பரித்தி பூவே சம்பித அந்த பாட்டை கேட்போம்.
0: உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்த கொண்டமைக்கு.
1: நன்றி, பாடல் மிகவும் நன்றி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: நேர்களே, நேர்மை பொழுது 4:18 உங்களுடைய அடுத்த நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் காசிநாதன்.
0: வணக்கம் காசிநாதன், சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
1: என்ன படத்துல இருந்து கடவுளின் கல்யாணம், உண்மையை சொல்றவன் குற்றவாளிங்க.
0: சரி, உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
1: கேட்ட பாட்டு தந்ததுக்கு நன்றி தாய்.
0: நன்றி, வணக்கம்.
2: கடவுள் ஏன் கல்லானா

கோழியை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்ல இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன்

0: இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் ஏன் கல்லானா மனம் கல்லாய் போன
1: மனிதர்களான. நேர்களே, 5 மணி வரை உங்களுக்காக இன்று நிகழ்ச்சி இடம்பெறும். உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க அழியுங்கள். 4563 எங்களுடைய அடுத்த நேரோட நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம்டா, நான் திலகவதி அம்பராஜா பேசுறேன். வணக்கம்டா மாலை. வணக்கம் ஆர்விக்கு, எப்படி?
1: மாலை வணக்கம் திலகா.
2: எப்படி நலமா இருக்கிறீங்களா?
1: நான் நலமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமா இருக்கிறேன். உங்களோட நிகழ்ச்சிகளோட 3 மணில இருந்து 4 மணி வரைக்கும் நல்ல மனது விதமான பாடல் எல்லாம் போட்டீங்க. நானும் கேட்கும் பாடல், நானே ராஜா நானே மந்திரி படத்துல தேழம் தேழடிக்கும் வானம் கூட பிடிக்கும் என்ற பாடல். அனைத்து மக்களும் இன்றைய நிலவரத்தோட இன்றைய வெயிலோடும் அனுபவிக்கும் சந்தோஷத்தோடும் இந்த பாடலை அனைத்து மக்களும் கேட்கட்டும்.
1: உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்த கொடுமைக்கு.
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.

0: நேர்களே, எங்களுடைய அடுத்த நேரோட நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் இனிய வணக்கம் குயின்சன்.
0: வணக்கம் குயின்சன், சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
1: நான்
0: நலமாக இருக்கின்றேன், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமா வாழ்ச்சியா இருக்கிறோம்.
0: சந்தோஷம். சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
1: அஜித் திரைப்படத்தில் பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டமாக செய்யும்.
0: சரி, உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். உனிகிருஷ்ணன், சுஜாதா அவர்களுடைய குரலில், ஏ ஆர் ரகுமானின் இசையில்.

0: காலையில் அது சீமாதியப்பம் 101.3 கேட்குற பொழுது அது ஒரு ஆனந்தம்தான் இருக்கும். அருமை அருமை.
1: நேர்களே, 5 மணி வரை உங்களுக்காக என்ற நிகழ்ச்சி இடம்பெறும். உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க அழியுங்கள். 4 6 5 3 0 0 5 5. எங்களுடைய அடுத்த நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள் சாசி, என்ன பாடல் வேணும் இன்றைக்கு? சரி, உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு. நன்றி, வணக்கம்.

0: உங்களோடு என்றும் உங்களின் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: நேர்களே, நேர்மை பொழுது 4:40 உங்களுடைய அடுத்த நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம், நான் ராம் கதைக்கிறேன்.
1: வணக்கம் ராம், சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
2: நான் உறவை காத்த கிரி படத்திலிருந்து என் பாடல் அந்த பாடல்
1: உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: சிஎம்ஆர் தமிழகம் 101.3 கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க.
1: நேர்களே, உங்களுக்காக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க அழியுங்கள். 416-593-0005. எங்களுடைய அடுத்த நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். நான் நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? சந்தோஷம். சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
2: தங்கமே தங்கமே அந்த பாட்டு.
1: உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.

0: நேர்களை எங்களுடைய அடுத்த நேரோட நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், அழைப்பில் யார்?
1: நான் நோட்டோக்கிலிருந்து காந்தன்.
0: வணக்கம் காந்தன், சொல்லுங்கள், என்ன பாடல்?
1: எப்படி இருக்கிறீங்க?
0: நான் நலமாக இருக்கின்றேன், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நாங்களும் சுகமா இருக்கிறோம்,
0: சந்தோஷம். சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
1: எனக்கு பாடல் வந்து குமுதம் போல் வந்த குமரியே இந்த பாடல், ஆனா படம் என்னன்னு தெரியவில்லை.
0: சரி, உங்களுக்காக மூவி இந்த திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்த கொடுமைக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: நேர்களே, இந்த நிகழ்ச்சியின் நிறைவு நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் தோ, நலமா இருக்கிறீங்களா?
0: வணக்கம் தேவகுமார், நான் நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக இருக்கிறோம். உங்களோட நிகழ்ச்சியில் கேட்டு வந்தோம். அப்போ உங்களோட குரலை கேட்டு சரி ஒரு வரல கேட்போம்.
0: நன்றி. சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
1: எனக்கு கொள்ளிடம் படத்திலே இருந்து வெள்ளி நிலவை அந்த பாடல் கேட்போம்.
0: உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி.
0: நன்றி. வணக்கம்.

சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்கிறீர்கள். பருத்தித்திரர் கடற்பரப்பில் மீன்பிடிக்கச் சென்று காணாமல் போன 4 மீனவர்களை தேடும் பணிக்காக இந்தியாவின் உதவி கோரப்பட்டுள்ளது. வெசாக் தினத்திலிருந்து பலாலி வீதியூடான போக்குவரத்திற்கு இராணுவத்தினர் மேலும் 1 மணி நேரத்தை நீடித்துள்ளனர். பலாலி வீதியில் சுமார் 2.5 கிலோமீட்டர் நீளமான வீதி உயர் பாதுகாப்பு வலயத்தின் ஊடாக செல்கிறது. இந்திய முக்கிய நகரங்களில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்படும் 9 பேரை டெல்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். கனடாவின் பொருளாதார நிலைமை குறித்து அவசியம்

0: இமார் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
3: தமிழை இங்கு கொட்டி
1: ஆண்ட்ரியா,
3: ஓ சொல்றேன்
1: July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோலன் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca. Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough-வில் 5200 Finch Avenue East, Unit 208-இல் AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
0: நேர்களின் 5 மணி 7 நிமிடம் ஒளிபரப்பாகின்ற பாடல் நாணயம் திரைப்படத்திலிருந்து SPP சித்ராவின் குரலில், ஜேம்ஸ் வசந்தனின் இசையில்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-ல் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2nd கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமர். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: நேர்களின் இப்பொழுது 5:17 ஒளிபரப்பாகின்ற பாடல் மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து கே கே சாதன சர்காம் அவர்களுடைய குரலில் ஏ ஆர் ரகுமானின் இசையில்.

0: பன்மொழி கலாச்சாரம் மிக்க கனடிய வண்டிலிருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்
1: அடுத்ததாக ஒளிபரப்பாகின்ற பாடல் ஆடுகளம் திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி சரண் பிரசாந்தினி அவர்களுடைய குரலில் ஜீவ பிரகாஷின் இசையில்

நேர்களே, நேர்மை பொழுது 5:27 ஒளிபரப்பாகின்ற பாடல் பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து, ஹரிச்சரணின் குரலில், ஏ.ஆர். ரகுமானின் இசையில்.

0: வணக்கம். நேரம் மாலை 5:30. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி, செய்தி ஆசிரியர் எஸ் ஜே ராம்பிரசன். முதலில் தலைப்புச் செய்திகள். துபாயில் பதுங்கியிருக்கும் இலங்கை பாதாள ஒழுங்கு குற்றவாளிகளை கைது செய்யும் நோக்கில் காவல்துறையினர் இரகசிய நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்தியாவின் புதிய முப்படை தலைமை தளபதியாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றிருக்கிறார். கனடாவில் ஹண்டாய் நிறுவனத்தின் 80,000 அதிகமான வாகனங்கள் பாதுகாப்பு கோளாறு காரணமாக மீளழைக்கப்பட்டிருக்கின்றன. பிரான்ஸ் முழுவதும் ஏற்பட்ட கலவரங்களில் நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
1: இலங்கை செய்திகள்.
0: துபாயில் பதுங்கியிருக்கும் இலங்கை பாதாள ஒழுங்கு குற்றவாளிகளை கைது செய்யும் நோக்கில் காவல்துறையினர் இரகசிய நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதையடுத்து இலங்கையில் மற்றும் வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கும் சில குற்றவாளிகள் அச்சத்தில் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. துபாய் காவல்துறையினர் மேற்கொண்டு வரும் இந்த நடவடிக்கையில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பல்வேறு குற்றச் செயல்களில் தொடர்புடைய நபர்கள் குறிவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக ஈரான் சார்ந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களுடன் இணைந்து செயல்பட்டதாக சந்தேகிக்கப்படும் இளைஞர்களும் விசாரணைக்குள் உள்ளதாக கூறப்படுகிறது. சமூக ஊடகங்களில் தவறான தகவல்கள் பரப்புதல் மற்றும் அரபு நாடுகள் தொடர்பான பிரச்சாரங்களில் ஈடுபட்டதாக தெரிவித்து சில இளைஞர்கள் துபாயில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தனர் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து தங்க நகைகள், பணம் உள்ளிட்ட சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்களை நாடுகடத்தும் நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இலங்கையில் பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்ட பின்னர் துபாயில் தங்கியிருந்த சுமார் 50 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடுகடத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. பலிகாமம் வடக்கு பகுதியில் உள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பது தொடர்பாக தற்போது குறிப்பிட்ட கால எல்லையை அறிவிக்க முடியாதென நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய அவர், உடனடியாக விடுவிக்கக்கூடிய காணிகளை அடையாளம் கண்டு அவற்றை மீள வழங்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். அண்மையில் பாதுகாப்பு பிரதியமைச்சர் ஜனாதிபதியின் நேரடி பணிப்புரைக்கு அமைவாக யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருந்ததாகவும் இதன்போது வடக்கில் உள்ள இராணுவ முகாம்கள் மற்றும் கட்டமைப்புகளை மறுசீரமைத்து காணிகளை பொதுமக்களுக்கு மீள ஒப்படைப்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். குறிப்பாக பலாலி சர்வதேச விமான நிலையம் விரிவாக்கத்திற்கு தேவையான காணிகள் குறித்து முக்கியமாக கலந்துரையாடப்பட்டதாகவும் ஏற்கனவே சுவீகரிக்கப்பட்ட காணிகளுக்கான நட்டகடு வழங்கப்படாத நிலை கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டதாகவும் கூறப்பட்டது. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை நாட்டின் முக்கிய விமான நிலையமாக மேம்படுத்தும் திட்டத்தின் கீழ் தேவையான காணிகளை சட்டப்படி சுவீகரிக்கப்பட்டு உரிய இழப்புகள் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். அதே நேரத்தில் வலிகாமம் வடக்கில் சில பகுதிகளில் பாதுகாப்பு காரணங்களுக்காக வைக்கப்பட்டிருந்த காணிகளை அவசரமாக விடுவிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வழிபாட்டுத் தலங்கள் மற்றும் பாடசாலைகள் உள்ளிட்ட பொதுமக்கள் பயன்பாட்டு இடங்களை அடையாளம் கண்டு அவற்றை விரைவில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். வெசாக் தினத்திலிருந்து பலாலி வீதி ஊடான போக்குவரத்து நேரத்தை மேலும் 1 மணி நேரம் நீடிக்க இராணுவத்தினர் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். உயர் பாதுகாப்பு வளையத்தினூடாக செல்லும் சுமார் 2.5 கிலோமீட்டர் நீளமான இந்த பகுதி இதுவரை காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை மட்டுமே போக்குவரத்துக்கு திறக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்ற காணி விடுவிப்பு தொடர்பான விசேட கலந்துரையாடலில் பலாலி வீதியை 24 மணி நேரமும் திறக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கோரிக்கை முன்வைத்திருந்தார். எனினும் அதற்கு இராணுவத்தினர் உடனடியாக இணக்கம் தெரிவிக்கவில்லை. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆலோசனைகளின் பின்னர் தற்போதைய போக்குவரத்து நிலையத்தை மேலும் 1 மணி நேரம் நீடிக்க இராணுவம் சம்மதித்திருக்கிறது. இதன் அடிப்படையில் விசாக் தினத்திலிருந்து பலாலி வீதி ஊடான போக்குவரத்து காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை அனுமதிக்கப்படுகிறது. படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஐயாத்துறை நடேசன் அவர்களின் 22வது ஆண்டு நினைவு நாள் இன்று மட்டக்களப்பில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. கிழக்கிழங்கி செய்தியாளர் சங்கத்தின் அனுசரணையுடன் மட்டக்களப்பு காந்தி பூங்கா பகுதியில் அமைந்திருக்கின்ற நினைவு தூபிக்கு முன்பாக அஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்வில் மறைந்த ஊடகவியலாளர் ஐயாத்துறை நடேசனின் திருவுருவப்படத்திற்கு ஈகைச்சுடர் ஏற்றப்பட்டு மலர்மாலை அணிவிக்கப்பட்டது. பின்னர் கலந்து கொண்ட ஊடகவியலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அகவணக்கமும் செலுத்தினார்கள். தமிழ் பேசும் சமூகத்தின் குரலாகவும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் உண்மை நிலவரங்களை அச்சமின்றி வெளிப்படுத்திய மூத்த ஊடகவியலாளராகவும் அவர் விளங்கியதாக நிகழ்வில் நினைவு கூறப்பட்டது. அவரது இழப்பு பிராந்திய ஊடகத்துறைக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பெனவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நினைவு நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த சிரேஷ்ட மற்றும் இளம் ஊடகவியலாளர்கள், ஊடக அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தமிழ் இலக்கியம் மற்றும் பண்பாட்டு பாரம்பரியத்தின் முக்கிய சின்னமாக விளங்கிய யாழ் பொது நூலகம் 1981 மே மாதம் 31 நள்ளிரவில் தீக்கிரையாக்கப்பட்ட சம்பவத்தின் 45 நினைவு தினம் இன்று நினைவு கூறப்படுகிறது. அன்றைய தினம் நடந்த இந்த சம்பவத்தில் நூலகத்தில் பாதுகாக்கப்பட்டிருந்த 97,000 மேற்பட்ட அரிய நூல்கள், ஓலைச்சுவடிகள், கையெழுத்து பிரதிகள், இதழ்கள் மற்றும் வரலாற்று ஆவணங்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அவற்றில் சில தனிப்பிரதிகள் மட்டுமே இருந்த யாழ்ப்பாண வைபவமாலை போன்ற வரலாற்று நூல்களும் அடங்கும். அன்றைய காலத்தில் மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல்கள் இடம்பெற்ற நிலையில் யாழ்ப்பாணத்தில் பதற்றமான சூழல் நிலவியதாகவும் சம்பவ நாளில் பாதுகாப்பு படைகள் மற்றும் குழுக்கள் நகரில் செயற்பட்டதாகவும் பல்வேறு அறிக்கைகள் கூறப்படுகின்றன. அந்த நேரத்தில் நடைபெற்ற வன்முறைகளில் யாழ்ப்பாண நகரில் சில வர்த்தக நிலையங்களும் அலுவலகங்களும் சேதமடைந்ததாகவும் பல பகுதிகளில் தீவைப்பு சம்பவங்கள் இடம்பெற்றதாகவும் வரலாற்று பதிவுகள் கூறுகின்றன. பல்வேறு சர்வதேச ஆய்வாளர்கள் இந்த நூலக அழிவு யாழ்ப்பாண மக்களின் பண்பாட்டு அடையாளத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பாகும் என குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
1: இந்திய செய்திகள்.
0: இந்தியாவின் புதிய முப்படை தலைமை தளபதியாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றிருக்கிறார். இந்திய ராணுவத்தில் நீண்ட அனுபவம் கொண்ட மூத்த அதிகாரியான இவர் இதற்கு முன்னர் பல முக்கிய பதவிகளை வகித்திருக்கிறார். குறிப்பாக எல்லை பாதுகாப்பு மற்றும் மூலோபாய நடவடிக்கைகள் தொடர்பான பணிகளில் இவர் முக்கிய பங்களிப்பை வழங்கியவர் என பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் முப்படைகளான இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பை மேலும் வலுப்படுத்துவதையே முக்கிய இலக்காக புதிய ஜெனரல் சுப்பிரமணி கொண்டிருக்கிறார். இதன் மூலம் மூன்று படைகளும் ஒரே கட்டமைப்பின் கீழ் செயல்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளில் அதிக திறன் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக தியோடிசேஷன் நிறைவுபடுத்துவது அவரது முன்னுரிமைகளில் ஒன்றாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த திட்டம் எதிர்கால போர் சூழ்நிலைகளுக்கு இந்திய ராணுவத்தை மேலும் நவீனமாகவும் ஒருங்கிணைந்ததாகவும் மாற்றும் நோக்கத்துடன் முன்னெடுக்கப்படுகிறது. எல்லை பதற்றங்கள் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு சவால்கள் அதிகரித்து வரும் சூழலில் இந்த புதிய நியமனம் இந்திய பாதுகாப்பு கட்டமைப்பில் முக்கிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது. டெல்லி, மும்பை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்படும் 9 டெல்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவினர் கைது செய்திருக்கிறார்கள். இவர்களுக்கு பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI மற்றும் தலைமறைவாக உள்ள நிழல் உலகதாதா தாவூத் இப்ராஹிம் ஆகியோருடன் தொடர்பு இருந்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. உளவுத்துறை வழங்கிய தகவலின் அடிப்படையில் பல இடங்களில் ஒருங்கிணைந்த சோதனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து நவீன ரக துப்பாக்கிகள், கையெறி குண்டுகள் மற்றும் வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கைது செய்யப்பட்டவர்கள் டெல்லி, மகாராஷ்டிரா, பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. அவர்களில் சிலர் வெளிநாட்டினராக இருக்கலாம் என்றும் அவர்களின் அடையாளம் மற்றும் குடியுரிமை தொடர்பான விவகாரங்கள் சரிபார்க்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த குழுவுக்கும் மும்பையை மையமாக கொண்ட குற்றவியல் வலையமைப்புகளுக்கும் இடையே தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ்மின் செய்திகள்.
1: கனேடிய செய்திகள்.
0: கனடாவின் பொருளாதார நிலைமை குறித்து அவசர நாடாளுமன்ற விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் பிஏ பொலியேவ் பிரதமர் மாக்கானி அவர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். கனடாவின் பொருளாதாரம் தொடர்ந்து 2 காலாண்டிலும் சுருங்கியுள்ளதாக கனடா புள்ளி விவரவியல் திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையை தெரிவித்ததைத் தொடர்ந்து இந்த கோரிக்கை விடுவிக்கப்பட்டிருக்கிறது. 2 காலாண்டுகள் தொடர்ந்து பொருளாதார வளர்ச்சி குறைவது தொழில்நுட்ப ரீதியில் மந்தநிலை என கருதப்படுகிறது. G7 நாடுகளில் மிக மோசமாக வளரக்கூடிய பொருளாதாரத்தை உருவாக்குவதாக நீங்கள் வாக்குறுதி அளித்தீர்கள். ஆனால் G7 நாடுகளில் ஒரே மந்தநிலையை சந்தித்த நாடாக கனடாவை மாற்றிவிட்டீர்கள் என்று பிஏ பொலியேவ் தனது கடிதத்தில் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் கடந்த ஒரு தசாப்தத்தில் லிபரல் கட்சி கொண்டு வந்த பொருளாதார கொள்கைகளே தற்போதைய நிலைக்கு காரணம் என்றும் அவற்றை ரத்து செய்யும் சட்டமூலத்தை அரசு கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இதற்கு பதிலளித்த நிதியமைச்சர் பிரான்சுவா பிலிப் சாம்பேன் கனடாவின் பொருளாதாரத்தின் மீது இன்னும் நம்பிக்கை இருப்பதாக தெரிவித்தார். வீடமைப்பு, உள்கட்டமைப்பு, உற்பத்தி திறன் மற்றும் புதுமைகளில் முதலீடு செய்வதற்கான திட்டம் அரசிடம் இருப்பதாக அவர் கூறினார். பிரிட்டிஷ் கொலம்பியா கன்சர்வேட்டிவ் கட்சியின் புதிய தலைவராக முன்னாள் மத்திய அமைச்சரான கெரி லின் ஃபின்லே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். கட்சி தலைமையை தேர்வு செய்ய நடைபெற்ற வாக்கெடுப்பில் கடும் போட்டி நிலவியது. 4 சுற்று வாக்கு எண்ணிக்கைக்கு பின்னர் ஃபின்லே 4,696.51 புள்ளிகள் பெற்று 51% வாக்குகளுடன் வெற்றி பெற்றார். அவருக்கு அடுத்தபடியாக போட்டியிட்ட கரோலின் எலியட் 49% வாக்குகளை பெற்று மிக குறைந்த வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். வெற்றிக்கு பின்னர் உரையாற்றிய கெரி லின் ஃபின்லே தற்போதைய மற்றும் எதிர்கால தலைமுறையினர் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வசதியான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழும் சூழலை உருவாக்க விரும்புவதாக தெரிவித்தார். மேலும் கனடாவின் தேசிய வருவாய் அமைச்சராக இருந்தபோது வரிகளை குறைத்தது, நிர்வாக சபைகளை எளிதாக்கியது மற்றும் பொருளாதார மீட்சியை ஏற்படுத்திய அனுபவத்தை சுட்டிக்காட்டிய அவர் அதேபோன்ற மாற்றங்களை பிரிட்டிஷ் கொலம்பியாவிலும் கொண்டுவர முடியும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். என்டிபி அரசால் தடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் உள்ள கட்டமைப்பு மேம்பாடும் இயற்கை வள வளர்ச்சி மற்றும் பொருளாதார வாய்ப்புகளை மீட்டெடுப்பதே தனது இலக்கு என்றும் ஃபின்லே மேலும் தெரிவித்தார். கனடாவில் ஹண்டாய் நிறுவனத்தின் 80,000 அதிகமான வாகனங்கள் பாதுகாப்பு கோளாறு காரணமாக மீளழைக்கப்பட்டிருக்கின்றன. சில வாகனங்களில் உள்ள முன் கேமரா மென்பொருள் கோளாறு காரணமாக அவசர விபத்து தடுப்பு அமைப்பு தவறாக செயல்பட்டு திடீரென பிரேக் போடக்கூடும் என எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் விபத்து அபாயம் ஏற்படலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2025 மற்றும் 2026 ஹண்டாய் டாக்ஸான் மற்றும் 2025 ஹண்டாய் சென்டா க்ரோஸ் வாகனங்கள் இதில் அடங்குகின்றன. பாதிக்கப்பட்ட வாகனங்களை மென்பொருளை அப்டேட் செய்ய சேவை மையங்களுக்கு கொண்டு செல்லுமாறு நிறுவனம் அறிவுறுத்தியிருக்கிறது.
1: உலகச் செய்திகள்.
0: ஐரோப்பிய சாம்பியன் லீக் இறுதிப் போட்டியில் பாரிஸ் செயின்ட் ஜெர்மேன் அணிக்கும் ஆர்சனல் அணியை வீழ்த்திய சாம்பியன் பட்டம் வென்றதைத் தொடர்ந்து பிரான்ஸ் முழுவதும் ரசிகர்களுக்கு காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்களில் 219 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். பிரான்ஸ் முழுவதும் ஏற்பட்ட கலவரங்களில் நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காயமடைந்தவர்களில் 8 பேரின் நிலை கவலைக்கிடமாக இருக்கின்றது. தலைநகர் பாரிஸில் ஏற்பட்ட வன்முறையை கட்டுப்படுத்த ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். இந்த மோதல்களில் 57 காவல்துறையினரும் காயமடைந்தனர். வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக மொத்தம் 780 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களில் 450 மேற்பட்டோர் தடுப்புக் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜப்பான் மீண்டும் இராணுவ சக்தியை அதிகரித்து வருவதாக சீனா தெரிவித்த குற்றச்சாட்டை ஜப்பான் நிராகரித்திருக்கிறது. சிங்கப்பூரில் நடைபெற்ற பாதுகாப்பு மாநாட்டில் பேசிய ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜிரோ கொய்சுமி உலக நாடுகளுக்கு கவலை அளிப்பது ஜப்பான் அல்ல, சீனாவின் வேகமான ராணுவ விரிவாக்கம் தான் என்று தெரிவித்திருக்கிறார். அண்மையில் சீன பாதுகாப்பு அமைச்சு அதிகாரி ஜியாங் பின் ஜப்பான் மீண்டும் இராணுவமயமாகி வருவதாகவும் அதனை உலக நாடுகள் கவனிக்க வேண்டும் என்றும் எச்சரித்திருந்தார். இதற்கு பதிலளித்த கொய்சுமி தற்போதைய பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள ஒவ்வொரு நாடும் தனது பாதுகாப்பு திறனை மேம்படுத்துவது இயல்பானதென்றார். ஜப்பான் போரை நாடவில்லை என்றும் நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதே அரசின் நோக்கம் என்றும் அவர் விளக்கம் தெரிவித்தார். கடந்த 12 ஜப்பான் தனது பாதுகாப்பு செலவினத்தை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதற்கு சீனா தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. ஆப்பிள் நிறுவன வடிவமைப்பாளர் சர் ஜோனி ஐவாவின் பங்களிப்புடன் உருவாக்கப்பட்ட புதிய ஃபராரி லூசே மின்சார கார் அறிமுகம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இத்தாலி ஜனாதிபதி செர்ஜியோ மத்ரெல்லா மற்றும் பாப்பரசர் லியோ ஆகியோர் கலந்து கொண்ட நிகழ்வில் அறிமுகமான இந்த $640,000 மதிப்பிலான லக்ஸரி இவி கார் குறித்து சமூக ஊடகங்களில் கடும் விமர்சனங்கள் வெளியாகி வருகின்றன. அறிமுகத்திற்கு பின் ஃபெராரி பங்குகள் சுமார் 8% வீழ்ச்சி கண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். துபாயில் பதுங்கியிருக்கும் இலங்கை பாதாள உலக குற்றவாளிகளை கைது செய்யும் நோக்கில் காவல்துறையினர் இரகசிய நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்தியாவின் புதிய முப்படை தலைமை தளபதியாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றிருக்கிறார். கனடாவில் ஹண்டாய் நிறுவனத்தின் 80,000 அதிகமான வாகனங்கள் பாதுகாப்பு கோளாறு காரணமாக மீளழிக்கப்பட்டிருக்கின்றன. பிரான்ஸ் முழுவதும் ஏற்பட்ட கலவரங்களில் நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இத்துடன் சிஎம்ஆர் தமிழகமின் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

அபிமானுடன் தன் விடும் தவறை ஏற்பதுதான் பண்பு. ஆனால் அதை ஏற்க மறுத்து கண்மூடித்தனமான மூட நம்பிக்கையால் மூழ்கி கிடக்கிறான். இதை ஆழ்ந்து சிந்திக்க வைக்கும் சமீமா சிறினின் அற்புதமான கவிதை. பாதையை கடந்த பூனை குறுக்கே வந்த வாகனத்தில் அடிபட்டு இறந்து போனது. பாதையில் கடந்த பூனை குறுக்கே வந்த வாகனத்தில் அடிபட்டு இறந்து போனது. பதட்டத்தோடு மானுடன் சொன்னான், ச்ச, சகுனமே சரியில்லை என்று. இந்த கவிதை வரிகளுக்கு அமைவாக வருகின்றது ஜெய்பீம் திரைப்படத்திலிருந்து ஷான் ரோல்டானின் இசையில்.

0: என்ன, கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டியோட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
4: ஆலோசனைகளும்
3: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000. GTA கிரெடிட்.
3: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
7: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
8: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
7: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
8: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
7: சுகந்தன், 416-540-6269.
8: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.

நேர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து 11 மணி வரை பல கலாச்சார நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகும். மீண்டும் 50 CMR தமிழகம் ஒளிபரப்புகள் 11 மணியிலிருந்து ஆரம்பமாகும். என்னுடன் இணைந்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றென்றும் உங்கள் ஆராதனி ராஜகுமார். நன்றி, வணக்கம்.